கட்டளை கானங்களோடு கரம் கூப்பி பரம் பொருளை பணிந்து தொழும் இந்நேரும் கூடை பண்பலை 100.5 அருள் மாலை.

அருளமுதம் தந்து அன்பின் ஆதி மூலமாக இசைச்சரம் தொடுத்து இனிய விடியலை இறைவனின் துதியோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெற்புழி ஐந்தின் அருள் மாலை.

ஆன்மீக பயணத்தில் உருவாகும் பலவிதமான செல்வங்களும் ஈர்ப்புகளும் நம்மை இறை நிலையை அடையும் இலக்கிலிருந்து திசை திருப்பும் தடைகளே. அந்த தடைகளை தகர்த்து இறைமையை அடைந்திட பக்தி இசை பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz அருள்மாள்.

மனதின் மகிழ்வை மங்களகரமான மதுர பொழுதாக்கி தந்து இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 அருள்மா.

0: பக்தி பாக்களால் மனம் நிறைத்து இனிதே நிறைவு பெறுகிறது அருள்மாலை. இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் சிந்தனை அமர்வு கூட்டம் நேற்று தொடங்கியது. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. தெலங்கானா அரசின் கோரிக்கையை ஏற்று கர்நாடகாவிலிருந்து ஜுரலா பகுதியின் வேளாண் பணிக்காக தண்ணீர் விடுவிக்க கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மரத்வாடாவில் குறைவான மழைப்பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல், தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சகம் சார்பாக சட்டப்பேரவையில் தாம் வெளியிட்ட அறிவிப்புகளை உரிய காலத்திற்குள் செயல்படுத்துமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் புழல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா ஆய்வு செய்தார். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 734,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பங்களாதேஷில் இருந்து கடத்தி வரப்பட்ட 12 கிலோ தங்கத்தை எல்லை பாதுகாப்பு படையினருடன் இணைந்து வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் பறிமுதல் செய்துள்ளது. தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இளம் இரவி வானில் புன்னகை சிந்தி, இளம் இரவி வானில் புன்னகை சிந்தி, இருளை கிழித்து அப்போது குயில்களின் இசை கச்சேரி காலை பொழுதை வரவேற்கும் இந்த இனிய வேளையில், மலர்களில் தேன் குடிக்க வண்ணத்து பூச்சிகள் சீர்கடிக்கும் இந்த இனிய தருணத்தில், இசையாலும் பதத்தாலும் உங்களை மகிழ்விக்க வளம் வர காத்திருக்கிறது 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொய்யாமொழி புலவர் வாக்கு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் கண் விதுப்பு அழிதல் குரல் எண் 1180.

0: காதலர் பிரிவை எந்நேரமும் அழுதழுது பறைசாற்றி கொண்டிருக்கின்றன என் கண்கள். இப்படி இருக்கும் போது என் காம வேதனையை ஊரார்க்கு தெரியாமல் எப்படி மறைத்து வைக்க முடியும்? குறள் எண் 1180 அதிகாரம் கண்புது பழிதல்.
1: மறைபெறல் ஊரார்க்கு அரிதென்றால் எம்போல் அரைபறை கண்ணாரகத்து.
0: காதலர் பிரிவை எந்நேரமும் அழுதழுது பறைசாற்றி கொண்டிருக்கின்றன என் கண்கள். இப்படி இருக்கும் போது என் காம வேதனையை ஊரார்க்கு தெரியாமல் எப்படி மறைத்து வைக்க முடியும்? குறள் எண் 1180 அதிகாரம் கண்புது பழிதல்.

இனி தொடர்வது கோடை பண்பலை 100.5 இன்று வளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 6:25 ஆலய உலா போகலாம் பண்பலையின் வழியாக. 6:30 அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வசந்த விடியல். அதில் சேவை செய்திகள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளின் நேரம் இடம்பெறும். காலை 7:00 சுகமான காலை நம் பண்பலையில் மலரும். அதில் 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும் கேட்கலாம். காலை 7:35 பிரித்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று இடம்பெறும். 7:40 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார் கேட்கலாம். காலை 8:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் இன்று திருச்சி மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது. அதில் 8:05 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் கேட்கலாம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். காலை 9:30 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டட் ரவாவின் வானவில். 9:30

கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். வானவிலின் இன்றைய வண்ணம் ரசிச்சு செய்கிற வேலை, ரசிச்சு செய்கிற வேலை. காலை 10:03 பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும் கேட்கலாம். முற்பகல் 11:03 பாட்டு பட்டாளம் இடம்பெறும். நண்பகல் 12:03 வளம் வரும் மகளிர் நேரம் இன்று கண்டுபிடி கண்டுபிடியாக வளம் வர காத்திருக்கிறது. அதில் 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி கேட்கலாம். பிற்பகல் 1:03 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் கேட்கலாம். பிற்பகல் 2:00 பன்மொழி பாடல்கள் அரங்கேறும் டோல் தமாக்கா தூள். பிற்பகல் 3:00 நேயரின் பெயரோடு விருப்ப பாடல்களும் அரங்கேறும் உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருப்பவர் சேலம் மாவட்டம் இரும்பாலை பஞ்சமிக்காடு குப்புசாமி அவர்கள். அதில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் கேட்கலாம். 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் பண்பலை கழகம். 4:30 கேட்கலாம் போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் பண்பலை கழகம். மாலை 5:00 இடைக்கால கானங்கள் அரங்கேறும் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். 5:55 ஆலய தரிசனம் செய்யலாம் பண்பலையின் வழியாக. மாலை 6:00 கதம மலர்கள் திரை இசைப்பாடல்கள் கேட்கலாம். அதில் 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை இடம்பெறும். 6:40 பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். 7:00 நேயர்களின் குரல் வழி கட்சவி வழி ஆசைப்பாடல்களின் அணிவகுப்பு ஆசிலூர் குக்கு. அதில் 7:30 சொந்த பந்தம் இடம்பெறும். 7:55 சேவை செய்திகள் கேட்கலாம். 8:05 பள்ளி பயிலும் கல்லூரி கற்கும் மாணாக்கரின் பங்களிப்பில் வளம் வரும் இளமை பேசுகிற நிகழ்ச்சி. அதில் இன்று இடம்பெறும் விளையாட்டுகள் வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க். 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் கேட்கலாம். 8:30 கேட்கலாம் இளமை பேசுகிற நிகழ்ச்சி. 9:00 கொடைத்தன்றால் அரங்கேறும். 10:00 தொலைபேசி வழி விருப்ப பாடல் நிகழ்ச்சியான நினைவே சுகம் இன்று தென்காசி மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது. 11:00 இடைநில்லா சந்தங்கள் அரங்கேறும் இரவு சிறகு. இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசியங்கள் நிகழ்ச்சிகளை நள்ளிரவு 12:00 வரை.

கோடை பண்பலை 100.5 ஆலய உலா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் ஆலயத்தை தரிசிக்கலாம் என்று

0: சீசன். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம் என்றபடி பெருமாளின் மிக சிறந்த பாதுகாவலனாக திகழ்ந்தவன். பிரபஞ்சத்தையே ஆளும் பெருந்தகைக்கு வெயில் படாமலும் மழை பாதிக்காமலும் அவர் செல்லும் இடமெல்லாம் உடன் பாதுகாப்பாக செல்வதிலும், அவர் அமர்ந்தபோது சிம்மாசனமாகவும் படுக்கும்போது பைனாக பாயாகவும் தான் விளங்குவதில் அவனுக்குள் கொஞ்சம் கர்வம் தலை தூக்கியது. இந்த பேரு வேறு யாருக்கு கிடைத்தது என்று இருமாப்பு மனசில் கொஞ்சம் கருமை வண்ணம் பூசியது. ஆனால் உடனேயே திருமாலருடன் ஸ்பரிச தொடர்பு கொண்டிருந்ததால் தன்னுடைய இந்த தீய எண்ணம் குறித்து அவனுக்கே வெட்கமாக இருந்தது. இவ்வாறு தடம் பிறழ்ந்த சிந்தனை ஏற்பட்டதற்கு பிராயசித்தம் அருளுமாறு திருமாலையை கேட்டுக்கொண்டான். அவரும் தவமியற்றி தன் எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். உடனே பூமியை குடைந்து தன் தவத்திற்கான இடம் தேடினான். திருமயம் என்ற இடம் வந்ததும் பூமியை பிளந்து கொண்டு மேலே வந்தான். அவ்வாறு அவன் வந்த இடம் பள்ளமாகிவிட அது ஒரு நதிக்கு வழி கொடுத்தது. அந்த நதி பாம்பாறு எனப்படும் சர்ப்ப நதியாகும். ஆதிசேஷன் வெளிப்பட்ட இந்த தலம் சத்திரம் என்றும் பக்கத்தில் இருந்த மலை சத்தியகிரி என்றும் ஆகின. சத்திய புஷ்கரணியில் நித்தமும் நீராடி எம்பெருமானை குறித்து கடுந்தவம் ஏற்றினான் ஆதிசேஷன். இவனுடைய தவத்தை மெச்சிய எம்பெருமான் அவன் முன் தோன்றினார். பரவசமாகி அவரிடம் பார்க்கடலில் தன் மீது பெருமாள் சயனம் கொண்டருளும் அதே கோலத்தை இந்த தலத்திலும் அருளி பக்தர்களை உய்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் ஆதிசேஷன். அவன் விருப்பப்படி தனது வலது கரத்தால் அவனை அணைத்தபடி சயன கோலம் அருளினார் பரந்தாமன். சத்தியகிரிநாதன் என்றும் சத்தியமூர்த்தி என்றும் போற்றப்படும் இந்த பெருமாள் இரு கோலங்களில் நம்மை ஈர்க்கிறார். ஒன்று கிழக்கு நோக்கி நின்ற கோலம், இன்னொன்று ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலம். இரண்டாவதான சயனக்கோலம் மிக பிரம்மாண்டமானது. பெருமாளுக்கு சற்று மேலாக தீ ஜ்வாலைகள் செதுக்கப்பட்டுள்ளன. ஒருமுறை சந்திரன் இந்த சத்தியகிரிக்கு வந்து திருமாலை நோக்கி தவம் மேற்கொண்டார். அவர் முன் தோன்றிய திருமால் வாமன உருவத்தவராக ஒரு கரத்தில் தயிரெண்ணம் இன்னொரு கரத்தில் அமிர்த கலசம் கொண்டிருந்தார். இப்படி ததிவாமனன் என்ற திருப்பெயருடன் காட்சி தந்த அவரை அதே கோலத்தில் நிரந்தரமாக தன் மண்டலத்தில் காட்சியளிக்கும்படி கேட்டுக்கொண்டான் சந்திரன். இப்போது பூரண சந்திரனில் நாம் காணும் நிழல் இந்த கோலம்தான் என்று வர்ணிப்பார்கள். இந்த ததிவாமனரின் சந்நிதியை சத்திய தீர்த்தத்துக்கு தெற்கே காணலாம். இந்த சந்நிதி முற்றிலும் சந்திரகாந்த கல்லால் உருவாக்கப்பட்டது என்கிறார்கள். சந்திரன் முயற்சியால் எழுந்ததல்லவா இந்த சன்னதி? தான் நினைக்கும் போதெல்லாம் திருமால் தனக்கு தரிசனம் அருள வேண்டும் என்ற பேராசையை தன் தவம் மூலமாக தெரிவித்தார் சத்தியவத்தர் என்ற முனிவர். அதை ஏற்றுக்கொண்ட திருமால் அப்படி ஒரு பாக்கியத்தை அவர் திருமையம் தலத்திற்கு சென்றால் அடையலாம் என்று நிபந்தனைகளையும் விதித்தார். முனிவர் இமயமலை அடிவாரத்தில் ஆசிரமம் கொண்டு வாழ்ந்து வந்தார். அங்கே ஓடும் புஷ்பத்திரை என்ற நதியில் நீராடி பத்திரவடம் என்ற ஆலமரத்தின் அடியில் சித்திரசிலை என்ற பாறை மீதமர்ந்து நிஷ்டையில் ஆழ்ந்து போவார். இவரை இப்படி திருமயத்துக்கு வர சொன்னால் வருவாரா என்று சோதித்து பார்க்க பரந்தாமன் உளங்கொண்டார் போலிருக்கிறது. நான் மட்டும் தங்களது திவ்ய தரிசனத்தை நித்தியம் அனுபவிக்க என் மனம் இடம் தரவில்லை. என் வாழ்வோடு ஒன்று போய்விட்ட புஷ்பத்திரை, பத்திரவடம் மற்றும் சித்திரசிலை ஆகிய மூன்றுக்கும் கூட இந்த பேரு கிட்ட வேண்டும் என்று கேட்டார். பெருமாளும் அப்படியே அருள அவை இங்கே சத்திய தீர்த்தமாகவும் அரசமரமாகவும் மெய்ய மலையாகவும் இன்றளவும் காட்சியளிக்கின்றன. புதுக்கோட்டையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில்.
1: கோடை பண்பலை நூறு புள்ளி 5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: கோடை பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
5: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி பாப்பா சிரிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: வர்ணிகா.
0: வர்ணிகாவா? வர்ணிகா முடியலாம், எங்க போச்சு? ஆனால் இது என்னதும் மொட்டை மண்டையா இருக்கு. வர்ணிகா என்னாச்சு, மொட்டை அடிச்சிட்டிங்களா? யார் மொட்டை அடிச்சு விட்டா? எங்க கூட்டிட்டு போய் மொட்டை அடிச்சு விட்டாங்க?
1: சென்னிமலை.
0: நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்கே பேட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
0: ஆஹா, அங்க படிக்கிறீங்களா? உங்களுக்கு அப்பா என்னெல்லாம் வாங்கி தருவாங்க சாப்பிடுறதுக்கு?
1: முறுக்கு.
0: அப்புறம்
1: வடை.
0: இதெல்லாம் வாங்கி தருவாங்களா? உங்களுக்கு பிடிக்குமா? சரி சரி, எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: ரைம்ஸ்.
0: எங்க சொல்லுங்க ரைம்ஸ் கேப்போ.
1: விச்சி விச்சி ஸ்பைடர் கிளிப்ட் அப் த வாட்டர் ஸ்பர்ட் டவுன் கேம் த ரெயின் அண்ட் வாஸ் இட் ஃபைடர் அவுட் கேம் த சன் அண்ட் ரைட் அப் த ரெயின் ஸோ விச்சி விச்சி ஸ்பைடர் கிளிப்ட் அப் த வாட்டர் ஸ்பர்ட் அகைன்.
0: ஆஹா, ரொம்ப அழகா ரைம் சொல்லிட்டீங்க. வேற என்ன சொல்றீங்க? ஒரு திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க.
1: அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்க

0: சிறன கற்பவை கற்றபு நிற்காதற்கு தக தீனால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டோடு செய்யாமல் செய்த உதவிக்கு வையுகவும் வணகவும் ஆற்றல் அறிந்து மலமிசை ஏங்கினால் மாண்டதி சேர்ந்தால் நிறமிசை மீண்டு வாழ்வார் செல்வதும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் எல்லாம் தலை இனிய உளவாக இன்னாத குரல் கடியிருப்ப காய்கவர் தொற்றே.
1: ரொம்ப அழகா ஏழு திருக்குறள் சொல்லிட்டீங்க. ஒரு திருக்குறள் சொல்ல சொன்னா ரொம்ப அழகா இருக்கு. நீங்க படிச்சு பெரிய ஆளானதும் என்ன அப்புறீங்க? டாக்டர் ஆவீங்களா? நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-26-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
3: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
2: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
4: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.

வேலை. நாம் எல்லாரும் தினந்தோறும் வேலைன்ற பேரில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஏதோ ஒரு நோக்கத்தில் கடனுக்கேன்னு கடமைக்கேன்னு விதியேன்னு திக்கு இல்லாமல் தசை இல்லாமல் என்ன செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோன்னு தெரியாமல் செய்யக்கூடிய சூழலில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஆனால் நாம் நம்ம அறியாமலேயே ஒரு சில வேலையை நேரம் போகிறது தெரியாமல் சிலாகிச்சு ரசித்து செஞ்சுருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, வீட்டில் அம்மா அம்சமாக ரசித்து ரசம் வைப்பாங்க. அப்பா தினந்தோறும் அந்த கண்ணாடியை பார்த்து சலிக்காமல் சவரம் பண்ணுவாங்க. கல்லூரிக்கோ பள்ளிக்கோ கிளம்பக்கூடிய நம்ம சகோதரிகள் அப்படி சடப்புன்ற அழகாக இருக்கட்டும், ரசித்து சடப்புண்ணுவாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்க சகோதரர் என்ன பண்ணுவார், கண்ணாடி முன்னாடி அப்படி ஸ்டைலாக நின்று தலை சீவிறதா இருக்கட்டும், வாகனத்தை ஓட்டுற ஓட்டுநர் அப்படி கியரை மாற்றும்போது அப்படி ஆக்சிலரேட்டரில் கால் வைக்கும்போது ரசித்து ஓட்டுறதா இருக்கட்டும், மக்களை சந்தித்து மருத்துவம் பார்க்குற மருத்துவராக இருக்கட்டும், பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியராக இருக்கட்டும், இப்படி அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை ரசித்து செய்கிறத நாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை ரசித்து செய்வோம் இல்லையா? நீங்கள் அப்படி ரசித்து செய்கிற வேலையை பகிர்ந்துக்கிற வாங்க காலை 9 மணிக்கு. காத்திருக்கிறேன் உங்கள் ரசனையை அறிந்து கொள்ளும் ஆவலோடு. நன்றி.

0: நடத்தும் பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
1: அனுமதி இலவசம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நேரம் இப்பொழுது காலை 6:56 ஆகுதுங்க. இது உங்கள் விமான கோடை பண்பை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரில் இன்று காலை 8:03 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் இன்று திருச்சி மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்குங்க.

பக்தி பாக்களாலும் தன்னம்பிக்கை பாடல்களாலும் மனம் நிறைத்து இனிதே நிறைவு பெறுகிறது 100.5 வசந்த விடியல். நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும் என்ற சிந்தனையோடு நிறைவு பெறுகிறது 100.5 வசந்த விடியல். இனி உங்களுக்காக சுகமான காலை புலரவிருக்கிறது.

இனிய காலை வணக்கம் நேர்களே. பனித்துளி சொல்லும் புத்துணர்வு, பறவைகள் பாடும் இனிய இசை, மலர்கள் தரும் மனமெல்லாம் மனதை வருடும் இனிமையான இசையோடு இனிதாய் புலர்கிறது இன்றைய சுகமான காலை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் கே.எஸ். கார்த்திக்.

காற்றலையில் பாடி வரும் இன்னிசை வானம்பாடி இது நம் கூடை பண்பலை வானொடி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை மணியர்களே, இன்று காலை 8 மணிக்கு வரியவருக்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் என்று திருச்சி மாவட்ட நேர்களுக்காக விரைய காத்திருக்கின்றது இன்றைய மனதோடு ராகம்.

கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 28, 29 மற்றும் 30 காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சணல் பைகள் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: சத்யஜோதி பிலிம்ஸ், டி ஜி தியாகராஜன் வழங்கும். இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். நாளை முதல்
1: கேட்கலாம்
2: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
4: நேரம் காலை 7:14 எல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சுகமான காலை. இன்று காலை 9 வரைய வரைக்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில் தரும் இன்றைய வண்ணம் ரசிச்சு செய்யும் வேலை, இன்றைய வானவில்லின் வண்ணம்.

0: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 நாளை முதல்.
1: திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: லாவணி லாவணி
1: லாவணி
2: நாற்று நடுதல்
1: அல்லது
2: விவாதம் போல இரு தரப்பினர்
1: பாடும் பாடல் வடிவம்
2: லாவணி
1: நாற்று நடுதல்
0: லாவணி.

ஆனது ஆதித்தனார் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள அனைத்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் தங்களின் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, பிறப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றுடன் தவறாது கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.

கொடைக்கானல் ஒருங்கிணைந்த டாக்ஸி ஓட்டுநர்கள் தலைமை சங்கத்தின் சார்பாக நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓட்டுநர்களின் நலவாரிய முகாமான

நேர்களை, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். இன்று திருச்சி மாவட்ட நேர்களை உங்களின் விருப்ப பாடல்களை வழங்க காத்திருக்கிறது இன்றைய மனதோடு ராகம்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்
1: பாண்டி மூணு கேக்குது கேட்டதை கொடுப்பியா பாண்டி மூணு.
2: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் நாளை முதல்.
3: கேட்கலாம்
4: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
6: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
7: தரமான
8: பருத்தியிலிருந்து தயாராகுது.

0: பூமக்ஸ்ல இருக்காப்பா?
1: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் சினிமாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: வணக்கம் அண்ணா.
3: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நம்முடைய அரண்மனையில் உங்களுக்கு நெருக்கமான நண்பர் யார்?
2: நெருக்கமான நண்பர், இறுக்கமான நண்பர் என்றெல்லாம் யாரும் இல்லை அண்ணா. யாராக இருந்தாலும் பார்த்தால் ஒரு சிறு புன்னகை செய்வேன், அவ்வளவுதான்.
3: அதை கேட்கவில்லை அமைச்சரே. நம்முடைய அரண்மனைக்கு வந்தால் நீங்கள் யாருடன் அதிக நேரம் பேசிக் கொண்டிருப்பீர்கள்?
2: எங்கே மன்னா நான் பேசுவது? 5 நாட்கள் செய்ய வேண்டிய வேலையை இன்றே செய்தாக வேண்டும் என்று ஒரே நாளில் என் தலையில் சுமத்தி விடுகிறீர்கள். அப்படி இருக்க பிறகு அலுவலகத்தில் எங்கே எனக்கு பிறருடன் பேசுவதற்கு நேரம் கிடைக்கும்?
3: அமைச்சரே, நீங்கள் யாருடனும் பேசாமல் இருப்பதற்கெல்லாம் என்னை காரணம் சொல்லாதீர்கள்.
2: ஏன் மன்னா? உங்களை காரணம் சொல்லக்கூடாது என்கிறீர்களா, அல்லது உண்மையை சொல்லக்கூடாது என்கிறீர்களா?
3: அமைச்சரே, இதெல்லாம் விதண்டா வாதம்.
2: மன்னா மன்னா, இப்போது நான் எந்த வாதத்திற்கும் வரவில்லை. சரி, எதற்காக இப்போது இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்?
3: அப்படி இல்லை அமைச்சரே, பள்ளி கல்லூரி என்று சொன்னாலே நாம் நண்பர்களுடன் கழித்த அந்த இனிமையான தருணங்கள் தானே முதலில் நம் மனதில் சிறகடிக்கும்.
2: ஆமாம் அண்ணா, உண்மைதான்.
3: அதே போல் கல்லூரிக்கு பிறகு நம் வாழ்வில் பெரும் பகுதியை நாம் பணி செய்யும் இடத்தில் தானே செலவிடுகிறோம். ஒரு நாளின் பெரும் பகுதியை நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் தானே செலவிடுகிறீர்கள்.
2: ஆமாம் ஆமாம் அண்ணா.
3: அந்த பணி சூழலை நாம் இனிமையானதாக மாற்றிக் கொள்ள வேண்டுமானால் நாம் பணி செய்யும் இடத்தில் நமக்கு உயிர் தோழர் அல்லது நட்பு வட்டம் என்று ஒன்றை உருவாக்கிக் கொள்ள வேண்டும்.
2: அப்படியா, அது எதற்காக மன்னா?
3: அமைச்சரே, கல்லூரிகளில் இருந்ததைப் போல இங்கும் புதிதாக முளைக்கும் உயிர் தோழமைகள் நம் வாழ்வில் இன்றியமையாதது. அது மட்டுமல்ல, அதுதான் நம்மை பணியில் உயிர்ப்புடன் செயல்பட வைக்கும்.
2: ஓ, அப்படியா மன்னா?
3: ஆமாம் அமைச்சரே, அலுவலக நண்பர்கள் என்றால் நாம் பணியாற்றும் அதே சூழலில் இருப்பார்கள். நம்முடைய பிரச்சனைகளை எளிதில் புரிந்து கொள்வார்கள். பிரச்சனையிலிருந்து வெளிவர ஆலோசனைகளும் வழங்குவார்கள். அதோடு உயரதிகாரியுடன் பிரச்சனை, அலுவலக அரசியல், வேலை பழுவால் மனச்சோர்வு, இப்படி எதுவாக இருந்தாலும் நமக்கு உறுதுணையாக இருக்க போவது நம்முடைய அலுவலகத்தில் இருக்கும் நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே அமைச்சரே?
2: ஆமாம் அண்ணா, எனக்கு இப்போதுதான் புரிகிறது. தினமும் காலை எழுந்தவுடன் இன்று அரண்மனைக்கு செல்ல வேண்டுமா, அலுவலகத்திற்கு செல்ல வேண்டுமா என்ற அலுப்பு தோன்றுகிறது.
3: நீங்கள் மட்டும் இல்லை அமைச்சரே, பெரும்பான்மையானவர்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள். இந்த சலிப்பான எண்ணத்தை போக்குவதே நம்முடைய அலுவலக நண்பர்கள் தான். அது மட்டுமா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலையை அழகாக்குவதும் அவர்கள் தானே அமைச்சரே. நம்முடைய வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்முடைய அலுவலக நண்பர்கள் தரக்கூடிய ஒரு சின்ன சமாதானமோ அல்லது உற்சாகமோ நமக்கு ஒரு மிகச்சிறந்த உந்து சக்தியாக இருக்கிறது அல்லவா? எந்த ஒரு சிறு விஷயமாக இருந்தாலும் நம்முடைய நண்பர்களிடமிருந்துதான் முதல் உதவி கிடைக்கும். மனநலம், உடல் நலம் என அனைத்திலும் நம் மீது அக்கறையோடு உடன் இருப்பவர்கள் அவர்கள் தானே அமைச்சரே?
2: ஆமாம் அண்ணா, இதுவெல்லாம் தெரியாமலேயே நான் இத்தனை நாள் இருந்து விட்டேன்.
3: அதே போல அரை நாள் நாம் உழைத்து களைத்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதிய உணவு இடைவேளை இருக்கிறதே, அந்த நேரத்தை நம்முடைய அலுவலக நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக உற்சாகமாக கழிப்பதுதான் அந்த நாளின் சிறந்த பொழுதாக இருக்கும் அமைச்சரே. அந்த சிறிய பொழுதில் கிடைக்கும் உற்சாகம் நம்மை மீதி வேலையிலும் சிறப்பாக செயல்பட வைக்கும் அமைச்சரை. அதனால் அலுவலகத்தில் யாரோடும் சண்டை போடுவது, சக பணியாளர்களிடம் மன வருத்தம் வந்தால் அதை நெடுநாள் பகையாக நீட்டிப்பது, இதுபோல விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து எல்லோரோடும் எப்போதும் சிரித்த முகத்துடன், நகைச்சுவையோடு, அன்போடு, அரவணைப்போடு, மகிழ்ச்சியோடு, உற்சாகத்தோடு பழகக்கூடிய மனநிலையையும் சூழலையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அமைச்சரை. நண்பர்கள் புடைசூழ இருக்கும் பணி சூழல் தான் எப்போதும் உற்சாகத்தை தரும் அமைச்சரே.
2: சிறப்பு மன்னா சிறப்பு. இவ்வளவு நாள் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமலேயே இருந்து விட்டேன். நீங்கள் சொன்னதை கேட்டதும் தான் இதை பற்றி சிந்திக்கவே தோன்றுகிறது. சரிமண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம்.
3: என்ன அமைச்சரே?
2: நாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் நல்ல மனிதர்கள் நமக்கு நண்பர்களாக கிடைத்து விட்டால் பிரச்சனை இல்லை. உங்களை போன்றவர்கள் இருந்து விட்டால் என்ன செய்வது மண்ணா?
3: என்ன
4: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள், செட்டிகள், டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், செட்டிகள், டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

வேலை. நாம் எல்லாரும் தினந்தோறும் வேலைன்ற பேரில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஏதோ ஒரு நோக்கத்தில் கடனுக்கேன்னு கடமைக்கேன்னு விதியேன்னு திக்கு இல்லாமல் தசை இல்லாமல் என்ன செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோன்னு தெரியாமல் செய்யக்கூடிய சூழலில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஆனால் நாம் நம்ம அறியாமலேயே ஒரு சில வேலையை நேரம் போகிறது தெரியாமல் சிலாகிச்சு ரசித்து செஞ்சுருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, வீட்டில் அம்மா அம்சமாக ரசித்து ரசம் வைப்பாங்க. அப்பா தினந்தோறும் அந்த கண்ணாடியை பார்த்து சலிக்காமல் சவரம் பண்ணுவாங்க. கல்லூரிக்கோ பள்ளிக்கோ கிளம்பக்கூடிய நம்ம சகோதரிகள் அப்படி சடப்புன்ற அழகாக இருக்கட்டும், ரசித்து சடப்பு பண்ணுவாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்க சகோதரர் என்ன பண்ணுவார், கண்ணாடி முன்னாடி அப்படி ஸ்டைலாக நின்று தலை சீவிறதா இருக்கட்டும், வாகனத்தை ஓட்டுற ஓட்டுநர் அப்படி கியரை மாற்றும்போது அப்படி ஆக்சிலரேட்டரில் கால் வைக்கும்போது ரசித்து ஓட்டுறதா இருக்கட்டும், மக்களை சந்தித்து மருத்துவம் பார்க்குற மருத்துவராக இருக்கட்டும், பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியராக இருக்கட்டும், இப்படி அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை ரசித்து செய்கிறத நாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை ரசித்து செய்வோம் இல்லையா? நீங்கள் அப்படி ரசித்து செய்கிற வேலையை பகிர்ந்துக்கிற வாங்க காலை 9 மணிக்கு. காத்திருக்கிறேன் உங்கள் ரசனையை அறிந்து கொள்ளும் ஆவலோடு. நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவர்
1: பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி.
2: இன்று செப்டம்பர் 24 சத்ரபதி சிவாஜி 2 முறையாக 1674 ஆண்டு முடிசூடி கொண்ட தினம் இன்று. கட்டபொம்மன் சொல்லும் போதே வீரம் பிறக்கும் பெயர். பாஞ்சாலம் குறிச்சியை ஆட்சி செய்த 3 கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு அடிபணியாமல் போகவே கேனல் புல்லட்டன் தலைமையில் படையை எதிர்கொண்டு தோற்று தப்பிச் சென்று சிவகிரி கோட்டையில் தஞ்சமடைகிறார். பாஞ்சாலம் குறிச்சி கோட்டையும் தகர்க்கப்படுகிறது. பின் 1785 முதல் 90களில் வரி வசூலிக்கும் பொறுப்பு நவாப்பின் கைக்கு வருகிறது. அதனால் பாளையங்கள் உயிர் பெறுகின்றன. பாஞ்சாலம் குறிச்சியை 4 கட்டபொம்மனாகிய வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செய்கிறார். இந்த கோட்டை மீண்டும் கட்டப்படுகிறது. ஊமைத்துறை சிவத்தையா இருவரும் உடன் நின்று உதவிய சகோதரர்கள். 1799 மேஜர் பானர்மேன் தலைமையில் படையெடுக்கப்பட்டது. தென்னகத்தின் ட்ரபால்கர் என்று அழைக்கப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை தகர்க்கப்பட்டது. கட்டபொம்மனும் பலரும் இரவோடு இரவாக தப்பிச் சென்றனர். புதுக்கோட்டை விஜய ரகுநாத தொண்டைமான் தலைமறைவாக இருந்த கட்டபொம்மனை தனது தளபதி வழியாக விருந்துக்கு அழைத்தார். விருந்தின் பொழுது ஆங்கிலேய அரசிடம் கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டார். 1799 வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவருடன் இருந்தவர்களும் ஆங்கிலேய அரசிடம் கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்ட தினம் இன்று. ப. சிவந்தி ஆதித்தன் பத்திரிகை துறையில் மட்டுமல்லாமல் விளையாட்டு துறையிலும் கல்வித்துறையிலும் சமூக செயற்பாடுகளிலும் ஈடுபாடு கொண்டவர். இந்திய கைப்பந்து கழகத்திலும் ஒலிம்பிக் சங்க தலைவராகவும் பணியாற்றியவர். மாலை இதழ் தொடங்கி வெற்றிகரமாக நடத்தியவர். 1978 தாய்லாந்து ஆசிய விளையாட்டுப் போட்டியில் அதுவரை இல்லாத அளவிற்கு பதக்கங்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்தது இவரின் தலைமை. பத்மஸ்ரீ விருதும் பெற்றவர். 1936 ப. சிவந்தி ஆதித்தனின் பிறந்த தினம் இன்று. இதழாசிரியர் இன்னொருவரின் நினைவு நாள் இன்று. நாத்திகம் ராமசாமி தான் அவர். தூத்துக்குடி ஸ்ரீ வைகுண்டத்தில் பிறந்து பெரியாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு போராட்டங்களில் பங்கெடுத்து சிறைக்கும் சென்ற இவரின் பிள்ளைகளுக்கு சுயமரியாதை திருமணம், சாதி மறுப்பு திருமணங்கள் நடத்தி வைத்தவர். 1958 செப்டம்பர் 18 நாத்திகம் பத்திரிகையை தொடங்கி 51 நட்டங்களையும் பொருட்படுத்தாது விடாது நடத்தி வந்தவர். சிறந்த இலக்கிய வாதியான நாத்திகம் ராமசாமி பல நூல்

0: மகளை இயற்றியுள்ளார். மாதவி வந்தால் என்ற திரைப்படத்தையும் எடுத்த நாத்திகம் ராமசாமி 2009 இயற்கை எய்திய தினம் இன்று. திரையுலகில் நாட்டிய பேரொளி என அழைக்கப்பட்ட நடிகை. திருவனந்தபுரத்தில் பிறந்த இவரின் சகோதரிகள் லலிதா ராகினி. இவர்களும் புகழ்பெற்ற நாட்டிய நடிகைகள்தான். இவர்கள் மூவரும் திருவாங்கூர் சகோதரிகள் என அழைக்கப்பட்டார்கள். பத்மினி 4 வயதில் நாட்டியம் கற்க தொடங்கினார். 10 வயதில் அரங்கேற்றம் நடத்தினார். 17வது வயதில் கல்பனா என்ற இந்தி திரைப்படத்தின் மூலம் திரைத்துறைக்கு வந்தார். தமிழில் வேதாள உலகம் படத்தில் நாட்டியம் ஆடிய இவர் NS கிருஷ்ணன் தயாரித்த மணமகள் திரைப்படம் அவர் நடித்த முதல் படமாக அமைந்தது. தொடர்ந்து 250 படங்கள் நடித்திருக்கும் பத்மினி சிவாஜி கணேசனுடன் மட்டும் 59 படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார். முன்னணியில் அப்போது இருந்த கதாநாயகர்களுடன் நடித்த பத்மினியின் தில்லானா மோகனாம்பாலும் வைஜெயந்தி மாலாவுடன் போட்டி நடனமாடிய வஞ்சிக்கோட்டை வாலிபன் போன்ற திரைப்படங்கள் அதிகமாக பேசப்பட்ட படங்கள். அப்போது விருதுகள் பல பெற்ற பத்மினிக்கு சோவியத் ஒன்றியம் அஞ்சல் தலை வெளியிட்டது மிகவும் சிறப்பு. 2006 தென்னிந்திய நடிகை பத்மினியின் நினைவு தினம் என்று.
1: கடல்சார் தொழிற்துறையை அங்கீகரிப்பதற்காக
2: ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை
1: உலக கடல்சார் நாள் அனுசரிக்கப்படுகிறது.
2: இத்தினமானது பாதுகாப்பான கடற்பயணம்,
1: கடல்சார் பாதுகாப்பு மற்றும்
2: கடல்சார் சூழல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டுகிறது.
1: இன்று உலக கடல்சார் நாள்.
2: ஆண்டு 1978.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: விரைவு திருச்சி சாரதாசில். அபினி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசே முறுக்கு 2 நாளை முதல்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானுவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: கோடை மலையிலிருந்து வரும் இன்னிசை கலங்கரை விளக்கம். இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை.

நாம் இணைந்திருக்கின்றோம் கோடைப்பன் மலை வானொலி 100.5 சுகமான காலை நிகழ்ச்சி. நேர்களை இன்று காலை 9 மணிக்கு உரியவருக்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் தரும் இன்றைய வண்ணம் ரசித்து செய்யும் வேலை, ரசித்து செய்யும் வேலை, இதுதான் இன்றைய வானவில் தரும் வண்ணம்.

0: இதுவரை காலை பொழுது நின் இசை பாடல்களோடு பல்சுவை தகவல்களையும் வழங்கிய நிறைவுக்கு வருகிறது சுகமான காலை. இனி தொடர்வது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக நிகழ்ச்சியின் முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சகம் சார்பாக சட்டப்பேரவையில் தாம் வெளியிட்ட அறிவிப்புகளை உரிய காலத்திற்குள் செயல்படுத்துமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் புள்ளல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா ஆய்வு செய்தார். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 734,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டை பிரிவில் இந்தியாவின் சத்னம் சல்மான் ஆகியோரை கொண்ட குழு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நம்ம பண்பல பேரை சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1000.

0: ₹1,200 அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். இயந்திரங்களோடு பழகி போன இதயங்களுக்கு இழைப்பாறும் இடமாகவும் உறவுகளின் பிணைப்பாகவும் நட்புகளின் சங்கமமாகவும் உங்களுக்காக வர இருப்பது 100.5 மனதோடு ராகம். இன்று எந்த மாவட்ட நேயர்களுக்காகனா, இந்த ஊர் பெயரோட அர்த்தம் அதாவது பொருள் என்ன பார்த்திங்கன்னா, புனித பாறையூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த மலைக்கோட்டைக்கு மிகவும் பிரபலமான திருத்தலம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உலகின் மிக பழமையான கல்லணை அமைந்திருக்கக்கூடிய மாவட்டம். பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்திங்கன்னா, ராணிமங்கம்மாள் அரண்மனை. அது மட்டும் இல்லாமல் வண்ணத்து பூச்சி பூங்கா. இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அங்கே முதல் உலகப்போரின் நினைவு சின்னங்கள் அங்கே அமைஞ்சிருக்குங்க. எந்த இடம்னு பார்த்திங்கன்னா, காந்தி மார்க்கெட்டுக்கு எதிர்த்தாப்பில் அந்த மணிக்குண்டுன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் அமைஞ்சிருக்கு. இது எதற்காக கட்டப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா, முதலாம் உலகப் போர் நடந்தப்போ பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்திலிருந்து ஒரு 302 வீரர்கள் வந்து போரில் பங்கெடுத்துட்டாங்க. அதில் ஒரு 41 பேர் வந்து வீர மரணம் அடைஞ்சாங்க, திருச்சி சேர்ந்தவங்க. அவர்கள் நினைவாக கட்டப்பட்டது தான் இந்த நினைவு சின்னம். அடுத்த பார்த்திங்கன்னா, பார்க்க வேண்டிய இடம் நிறைய இடங்கள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைய மனதோடு ரகம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட அன்பர்களுக்காக தாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்க பொதுவான நேயர்கள் 24, 24, 26 290, 333 மகளிர் 24, 24, 29 அறிமுகங்கள் 24, 24, 24 இணைக்கலாம். முன் இணைப்பிற்கு சுழி 4542 இணைச்சு. இப்போ முதல்ல யார் நிகழ்ச்சியில் இணைய போகிறாங்க? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாருங்க, எங்கேருந்துங்க?
2: திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் குப்பம்பட்டி.
1: துறையூர் வட்டம் குப்பம்பட்டி.
2: சந்திரசேகரன்.
1: என்ன செய்கிறீங்க ஐயா?
2: கார்பரேஷன் பஸ்ஸில் டிரைவராக போகிறீங்க
1: சார். அப்படிங்க, எவ்வளோ வருடங்களா?
2: 19 வருஷம் ஓடுறேன்.
1: அப்படி எப்படி போயிட்டு இருக்கு வேலையெல்லாம்?
2: அப்படியே பெய்யா போயிட்டு சார்.
1: அப்படியா? எப்படி உங்களுக்கு வானொலி கேட்கறதுக்கு எப்படி ஃப்ரீயாக இருக்கிறப்ப மட்டும் கேட்பீங்க, வீட்டில் இருக்கிறப்ப மட்டும்?
2: வீட்டில் இருக்க மட்டும் கேட்பேன் சார்.
1: ம்.
2: அது காலையில் அந்த டைமில் 10:00 8:00 கேட்டோம்.
1: ம்.
2: காலையிலேயே சாயந்தரம்.
1: எந்த நியூஸ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? இதை நான் மறக்காமல் கேட்டுறேன். அப்படின்னா அந்த பேருந்தில் ஓட்டுநராக இருக்கீங்க? சரி, மகிழ்ச்சி தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்கலாம். என்ன பால் கேட்கலாங்க ஐயா?
2: என்ன பண்ணுறா?
1: சரி, பால் கேட்கலாமா? நன்றிங்க ஐயா.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
4: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
5: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன். நாளை முதல்
6: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது ஈடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
7: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200 மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. ஈடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
8: மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 நாளை முதல்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
10: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் வித்யாசாகர் பேசுறேன். கோடை பண்பலை கோடை பண்பலை ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
1: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
4: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வயசாகிறதே ஒரு பிரச்சனை. வயசானவங்க நமக்கு பிரச்சனை அப்படின்னு சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க. நமக்கும் வயசாகும் அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனை. வயசாகிற போது வர பிரச்சனையில பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? ஒரே விஷயத்தை 10 தடவை சொல்லுவோம், கேட்கிறவங்களுக்கு கோபமா வரும். சொல்லிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எல்லாத்தோட கூட மருந்து சாப்பிட்டோமா இல்லையா அப்படிங்கிற ப்ரெஷருக்கு, சுகருக்கு, அப்புறம் ராத்திரி தூக்கத்துக்கு மாத்திரை போடுறவங்க மாத்திரையை பிரிக்கும் போது ஒரு ஃபோன் வந்துடும், அல்லது மாத்திரை போட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக மாத்திரையை கீழே வச்சுட்டு தண்ணியை குடிச்சுட்டு வெளியில் போயிடுவாங்க. தண்ணி குடிச்சமே அப்போ மாத்திரையை போட்டிருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் தான் கரெக்டாக வெட்டி ஒரு டப்பாவில் போட்டு மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே அப்படிலாம் போட்டு கொட்டிக்குவாங்க. அவங்களுக்கு மாத்திரையை பிரித்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அது சில பேருடைய புதுசாத்திரம் ஒரு பாக்ஸில் கரெக்டாக 7 நாளைக்கு வேண்டிய சாப்பிட வேண்டிய காலை மாலை 3 இதோட அப்படி 7 நாளைக்கு வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் மாத்திரை யாத்திரை போகிற வரைக்கும் மாத்திரை இல்லையா. இப்படி வயசாக நூற்றுக்கணக்கான பிரச்சனை வருது. எனக்கு ரொம்ப மறதியாக இருக்குது அப்படின்னு நான் மருதிக்கு ஒரு நல்ல மாத்திரை சார், அது நீ போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி கூடும் அப்படின்னு. அப்படியா, என்ன மாத்திரை? மறந்து போச்சு சார். அதாவது பாருங்க, மருதிக்கு மாத்திரையே மறந்து போச்சு. அவன் எப்பேற்பட்ட ஆள்? அவன் வாழ்க்கையில நினைவாற்றல் நமக்கு 50 வயசுக்கு அப்புறம் குறையும் போது முக்கியமான வார்த்தையை கவனிங்க, என்னை நானே கவனித்துக் கொள்ளுதலில் குழப்பம் ஏற்படும். எப்பவுமே இன்னொருத்தர் கவனிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா, சில பேர் வயசான வீட்டுக்கு வெளியே போனா வீட்டுக்குள்ள திரும்ப வர முடியாது. விளம்பரம் கொடுத்துருப்பாங்க, அவரை பார்த்தால் வீட்டுக்கு அனுப்பி, அவங்க வீடு ஞாபகம் வராது. மறதி நோய் அப்படியே வர வர என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ரூட்டு மறந்து போயிடும். பறவை கூட தான் கூட கண்டுபிடிச்சு எவ்வளவு மைல் இருந்தாலும் தள்ளி வரும். 10,000 மைல்லாம் பறந்து வந்து பழைய இடத்துல முட்டை பிடிக்கிற பறவை எல்லாம் இருக்கு உலகத்துல இல்லைன்னு சொல்லல. ஆனால் மனிதனுடைய சாபக்கேடு ஒரு முதுமை வரும்போது அந்த மாதிரியான சில விஷயங்கள் ஏற்பட்டுடும். அப்போ நம்மளை இன்னொருத்தர் கவனிக்கணும், இன்னொருத்தருக்கு சுமையாக மாறிடுவோம் காலமாக ஆக. இதை பற்றி ஒரு அமெரிக்க மருத்துவர் நல்லா ஆராய்ச்சி பண்ணி அவர் சில குறிப்பு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? சிம்பிளாக மருந்து இல்லாமல் உங்கள் மூளையை தூண்டுவது எப்படி அப்படின்னு. எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், வாக்கிங் போகும்போது மேடு பள்ளத்தில் நடங்கன்னார். சார், மேடு படத்தில் நடந்தால் கால் தடிக்கி விழுந்துடும். இல்லை இல்லை இல்லை, இதை வந்து மூளை பேலன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு கால் அப்படி போகும்போது அந்த மூளைக்குள்ளே வந்து அந்த மின் அதிர்வுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மேடு எது, பள்ளை எதுன்னு இதை சென்ஸ் பண்ணி மூளைக்கு தகவல் போய் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும். அந்த உத்தரவு கொடுத்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும்னா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ், மெல்லிய மென்மையான இடத்துல நடக்கிறத விட வயல் வரப்பு பள்ளம் மேடு ஏறி இறங்கி நடங்க, அப்போ உங்களுக்கு நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்ற உண்மை. இந்த மூளைக்குள்ள இருக்கிற மின் தூண்டல் நடந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் மூளை வந்து தன்னை இளமையா வச்சிருக்கும், தக்க வச்சிருக்கும், நினைவாற்றல வச்சிருக்கும். இதுல இன்னொரு குறிப்பு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பாசிட்டிவ் சஜஷன் நீங்க கொடுத்துக்கோங்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு இப்போது நினைவாற்றல் கூடி இருக்கிறது, நன்கு பசி எடுக்கிறது, இதெல்லாம் பாசிட்டிவ் சஜஷன். என்ன கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மூளை ரியாக்ட் பண்ணணும். சில சென்ற ஃபோனில் பார்த்தா நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது யூடியூப்ல அப்படியே வரும். நீங்கள் ஆன் பண்ண உடனே பாப்பாயி உள்ளேருந்து வரும் பாருங்க. இடியாப்பம் பற்றி பேசிட்டு டக்குன்னு இப்படி ஆன் பண்ணீங்கன்னா இடியாப்பமாக வரும். ஆச்சரியமாக இருக்கும், அது ஒட்டு கேட்குதா அப்படின்னு கூட நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி என்னன்னா நமக்கு நாமே ஒட்டு கேட்கணும். எப்படி? நான் நன்றாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், நோய் இல்லாமல் இருக்கிறேன். ரொம்ப அவசியமான ஒன்று, ரொம்ப எளிய உடற்பயிற்சி.
1: கோடை பண்பலை 100

0: ஐந்தில் நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 நாளை முதல்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: நேரம் இப்பொழுது காலை 8:21 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 மனது ஊடுறாக இன்று திருச்சி மாவட்ட நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இபிஆர் என்பல காத்திருக்காங்க. வணக்கம்.
9: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
8: நலமா இருக்கோம். யாருங்க, எங்க இருந்து?
9: திருச்சி மாவட்டம் தொட்டியம் கூன்றாக்காம்பட்டி பி குண்டுமணி சார்.
8: குண்டுமணி, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க?
9: தென்னங்கீத்து வியாபாரம் பின்னி திருப்பி இருக்கேன் சார்.
8: எப்படி போயிட்டு இருக்குது வியாபாரம்லாம்?
9: நல்லா இருக்கு சார். ஒரு இது, நான் எங்க மாவட்டத்தை பத்தி சிறப்பா சொன்னதுக்கு நன்றி சார்.
8: மிக்க மகிழ்ச்சி. இப்ப நான் சொன்னது போக மீதி என்ன இடம்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்கு சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.
9: பார்க்க விட வேண்டும். நீங்க தான் எல்லா இடத்தையும் சொல்லிட்டீங்களே.
8: ஒரு சில இடம் நான் சொல்லாம
9: கல்லணை பத்தி எல்லா இதை பத்தியும் சொல்லிட்டீங்க, நான் என்ன சொல்றது மேல.
8: சரி மகிழ்ச்சி. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க.
9: அன்பான மனைவி லட்சுமி, மகள் பாணி பிரியா, மகன் கோகுல், அனைவரும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எந்த நிகழ்ச்சி நம்ம இது பண்ண முடியும்? சாப்பாடு கூட மத்தியானம் 2 மணிக்கு வர நிகழ்ச்சி சாப்பிடுவேன். இப்ப மறுபடியும் அதுக்கு வந்தாரு வந்தாரு மாதிரி போட்டாங்க, அதனால சாப்பிடுறதுக்கே நேரம் இல்லாத மத்தியானம். கல்யாணத்துக்கு
8: என்ன பாடல் கேட்கலாங்க?
9: ஐயா இந்த பாட்டு 2வது தர கேக்குறேன் சார்.
8: சொல்லுங்க.
9: அந்த மீசுக்கு நல்லா இருக்கு சார். அந்த பாட்டுல வந்து விடுதலையில வந்து வழி நடைய காட்டு மல்லிங்க இருப்ப அந்த பாடல் அண்ணா அண்ணன் அன்பான நேர்களுக்காக.
8: அனைவருக்காக நன்றிங்க.
9: நன்றி சார்.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

ஒரு காதல், இரண்டு பிறவிகள், ஒரு முடிவில்லாத மர்மம். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடும் தேசபக்தன் குமாரலிங்கம் சோலைமலை கோட்டைக்கு செல்லும் போது கடந்த காலத்தின் மறைந்த நினைவுகள் அவனை துரத்த

தொடங்குகின்றன. ஒரு காலத்தில் அவன் இளவரசன் உலகநாத தேவன். அவனது உயிரை கொள்ளை கொண்டவள் சோலைமலை இளவரசி மாணிக்கவல்லி. காதல், சதி, துரோகம், மரணம், முடிவடையாத அந்த கதை மறுபிறவியில் மீண்டும் தொடர்கிறதா? விதியின் ரகசியத்தை அறிய அமரர் கல்கியின் சோலைமலை இளவரசி கேட்க தயாராகுங்கள். உங்கள் கோடை பண்பலை 100.5 நாவல் நேரத்தில் விரைவில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் இப்பொழுது காலை 8:31 ஆகுதுங்க. நீங்கள் கேட்டுட்டு உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100.5 மனதோடராக மற்றும் திருச்சி மாவட்ட நேர்களை சந்திச்சுட்டு இருக்குங்க. நேர்களை இன்று காலை 9 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டட் ரவாவின் வானவில், 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். வானவில்லின் இன்றைய வண்ணம் ரசித்து செய்கிற வேலை. ரசித்து செய்கிற வேலை, நீங்கள் எந்த வேலையெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு ரசித்து செய்வீங்கங்கிற கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம் இன்று காலை 9 வானவில் நிகழ்ச்சியில். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் திருச்சி மாவட்ட நண்பர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க?
1: நலமா இருக்குங்க. யாருங்க எங்கிருந்து?
2: சார், திருச்சி மாவட்டம் மணக்காரை வட்டம் நிர்மலா பேசுறேன்.
1: நிர்மலா, என்ன செய்றீங்கம்மா?
2: சார், நான் வந்து சேர் செய்வேன், கூட போடுவேன், ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசிருக்கேன்.
1: அப்படிங்களா?
2: நான் ஒரு வருஷம்
1: மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் இணைப்பு கிடைச்சிருச்சுல்ல?
2: ஆமாங்க சார், நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஆண்டி விழா வந்துங்க சார், அப்பவும் ட்ரை பண்ணேன், கிடைக்கவே
1: சார். தொடர்ந்து மகிழ்ச்சி வேணா கிடைக்கும். சரியா? இப்போ உங்கள் ஊர்னா மணப்பாறைனா மாடு பிரபலம், முறுக்கு பிரபலம், வேற என்னெல்லாம் அங்கே பிரபலம்?
2: அதான் சார்,
1: என்ன பால்
2: கேட்கலாம்?
1: நன்றிங்கம்மா, வாங்கிக்கிறேங்கம்மா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். அவினி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 நாளை முதல்.
1: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: நேரம் இப்பொழுது காலை 8:37 ஆகுதுங்க. இது 100.5 மனத ஊடுராகம். இப்போ யார் இணைப்பில் இணைய போகிறாங்க? வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: யாருங்க ஐயா?
4: வாழ்க வளமுடன், வளர்க கோடை பண்பலை 100.5. ஈரோடு கைலாசம் சாருக்கு, சாருக்கு இனிய காலை வணக்கம்.
3: வணக்கம் சொல்லுவர்.
4: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் மருங்காபுரியிலிருந்து பாஸ்கர்.
3: பாஸ்கர்.
4: என்ன
3: பால் கேட்கலங்க ஐயா?
4: இது தாய் கிழவில இருந்து தங்கட்டின்னு ஒரு பாட்டு வரும். சொல்லுங்க சார்.
3: ஏன் அந்த பாட்டு பிடிக்கும்?
4: அது நல்லா இருக்கு சார், மியூசிக் நல்லா இருக்கும், அர்த்தம்லாம் நல்லா இருக்கு சார்.
3: சரிங்க, என்ன வேலை செய்றீங்க ஐயா?
4: நான் ஒரு உணவகத்துல ஒர்க் பண்றேன்.
3: அப்படியா?
4: வீட்டுல வந்து மனைவி கவிதா, மகள் தீபிகா, மகன் வந்து பிரவீன் குமார், அவங்களாம் இருக்காங்க.
3: என்ன படிக்கிறாங்க ஐயா?
4: அவங்க படிச்சுட்டு இப்போ வேலை பார்க்குறாங்க.
3: மகிழ்ச்சி. இப்போ ஊர் பேர் வந்து அழகான பேர் மருங்காபுரி. ஏன் அந்த பேர் வந்து
4: மருங்காபுரி? அது வந்து அரண்மனையெல்லாம் இருக்கிறதுனால மருங்காபுரி.
3: மருங்காபுரி இளவரசி கதைகள்லாம் இருக்கு.
4: ஆமாம் ஆமாம் சார். மணப்பாறை முறுக்கு எங்க இதில் ஃபேமஸு.
3: சொல்லுங்க ஐயா.
4: மணப்பாறை முறுக்கு, அது மாட்டுச்சந்தை ஃபேமஸ்.
3: வேற என்ன இருக்குங்க அங்க பார்க்க வேண்டிய இடம்?
4: திருச்சியிலனா முக்கம்பு இருக்கு, கல்லணை இருக்கு, ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், அந்த காவிரி ஆத்துல குளிக்கிறது நல்லா இருக்கும். திருச்சியில நிறைய இடங்கள் இருக்கு, உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு. ஆமாங்க சார், நான் வந்து கோடை பண்பலை நேருங்க சார்.
3: அப்படியே மகிழ்ச்சி. தோந்த நிமிஷம் கேளுங்க.
4: 11 மணிக்கு பாட்டு பட்டாலாம், அது ரொம்ப விரும்பி கேட்பேன்.
3: சரி, தொடர்ந்து கேளுங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நன்றிங்க ஐயா. இப்போ உங்களுக்கான பால் கேட்கலாமா? நன்றிங்க.
4: ஆ, கேட்கலாம்.

ஏன் கோவிச்சிட்டு போதியா?

0: நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
1: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

வேலை. நாம் எல்லாரும் தினந்தோறும் வேலைன்ற பேரில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஏதோ ஒரு நோக்கத்தில் கடனுக்கேனு கடமைக்கேனு விதியேன்னு திக்கு இல்லாமல் தசை இல்லாமல் என்ன செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோன்னு தெரியாமல் செய்யக்கூடிய சூழலில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஆனால் நாம் நம்ம அறியாமலேயே ஒரு சில வேலையை நேரம் போகிறது தெரியாமல் சிலாகிச்சு ரசித்து செஞ்சுருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, வீட்டில் அம்மா அம்சமாக ரசித்து ரசம் வைப்பாங்க, அப்பா தினந்தோறும் அந்த கண்ணாடியை பார்த்து சலிக்காமல் சவரம் பண்ணுவாங்க, கல்லூரிக்கோ பள்ளிக்கோ கிளம்பக்கூடிய நம்ம சகோதரிகள் அப்படி சடப்புன்ற அழகாக இருக்கட்டும் ரசித்து சடப் பண்ணுவாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்க சகோதரர் என்ன பண்ணுவார், கண்ணாடி முன்னாடி அப்படி ஸ்டைலாக நின்று தலை சீவிறதா இருக்கட்டும், வாகனத்தை ஓட்டுற ஓட்டுநர் அப்படி கியரை மாற்றும்போது அப்படி ஆக்சிலரேட்டரில் கால் வைக்கும்போது ரசித்து ஓட்டுறதா இருக்கட்டும், மக்களை சந்தித்து மருத்துவம் பார்க்குற மருத்துவராக இருக்கட்டும், பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியராக இருக்கட்டும், இப்படி அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை ரசித்து செய்கிறத நாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை ரசித்து செய்வோம் இல்லையா. நீங்கள் அப்படி ரசித்து செய்கிற வேலையை பகிர்ந்துக்கிற வாங்க காலை 9 மணிக்கு. காத்திருக்கிறேன் உங்கள் ரசனையை அறிந்து கொள்ளும் ஆவலோடு. நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் இப்பொழுது காலை 8:47 ஆக போதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்பை 100.5 மனது ஊடராகம் என்று திருச்சி மாவட்ட நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கேன். இப்போ யார் இணைப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்கம்மா எங்கேருந்து?
2: திருச்சி மாவட்டம் நாகமங்கலத்துலேருந்து ருக்மணி.
1: நாகமங்கலம் ருக்மணி, என்ன செய்கிறீங்கம்மா?
2: நாங்கள் பிளைண்டு சேர் பண்ணுவோம், பூனையெல்லாம் பண்ணுவோம், அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தோம் சார். எங்கள் வீட்டுக்காரும் பிளைண்டு தான். ஆ,
1: ஒயர் கூடையெல்லாம் பண்ணுவீங்களா?
2: ஆமாம் சார், ஒயர் கூடை,
1: ம்,
2: சேரு,
1: ம்,
2: கட்டில் எல்லாம் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில்.
1: ம், சேர்னா அந்த உட்காருவாங்களே அந்த இது பண்ணுவீங்க?
2: ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார்.
1: சரிம்மா, எப்படி போயிட்டுருக்கு வேலை?
2: வேலை கொஞ்சம் டல்லாக தான் சார் இருக்குது. இப்போ பிளாஸ்டிக் சேர்லாம் வந்துருச்சுங்களா?
1: ம்,
2: இருந்தாலும்
1: வந்து நீங்கள் நீங்கள் பின்னி கொடுக்குற மாதிரி அதில் வந்து காற்றோட்டம் இருக்குது, அதனால் வெப்பம் வராது. ஆனால் பிளாஸ்டிக்கெலாம் பயன்படுத்த வெப்பம் வரும்.
2: ஆமாங்க சார், ஆமாங்க. அதனால் ஆஃபீஸ் கம்பெனியில் ஒரு சில பேர் வந்து காலேஜ்லலாம் வருவாங்க, கொண்டு வந்து தருவாங்க.
1: ம்,
2: வீட்டில் இருந்து பின்னுவோம்.
1: மகிழ்ச்சி. தொடர்ந்து செய்யுங்கம்மா. ஒரு நாளைக்கு வானொலி எவ்வளோ நேரம் கேட்பீங்க?
2: வானொலி ஃபுல்லாக வானொலி தான் சார்.
1: ம்,
2: காலையிலே வச்சுதான்.
1: ம்,
2: என்ன
1: பாடல் கேட்கலாங்க?
2: வாரிசு
1: எல்லாத்துக்காகவுமே. நன்றிங்கம்மா.
2: நன்றிங்க சார்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் வருவார் சைபால், சரியா கிளங்க சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
1: விளங்கும் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு மனுஷனை பார்த்து என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொன்னால் அவன் நம்மக்கிட்ட ஏதோ அம்புக்கு வர்றான்னு அர்த்தம். ஒரு நாயை பார்த்து யாரும் என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா நாய் வாலாட்டுனா அது நம்மக்கிட்ட தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது சம்பந்தமான

0: நிபுணர்கள். ஒரு நாய் தன்னுடைய வாலை இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தா அது வந்து பதட்டத்தில் கூட இருக்கலாம். நாய் நட்பாக இருந்தாலும் வாலாட்டும், ஆத்திரத்தில் இருந்தாலும் வாலாட்டும், கோபத்தில் இருந்தாலும் வாலாட்டும், குழப்பத்தில் இருந்தாலும் வாலாட்டும், மகிழ்ச்சியாக இருந்தால் கூட அது வாலாட்டும். அதை நாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட போய் மாட்டிக்கக்கூடாது. நாயை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அதுக்கிட்ட கடி வாங்கிட்டு வந்து நிற்கிறது உண்டு. நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எப்போவுமே நாய்கள் திடீர்னு வந்து கடிச்சு விடுறதில்ல, கடிக்கிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டும். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே புதுசாக ஒரு நாயை பார்க்குறீங்க, உடனே அதுக்கிட்ட போய் குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே அது தலையில் தட்டுறீங்க, இது ரொம்ப தப்பான். ஒரு நாய் இன்னொரு நாயை நேருக்கு நேர் பார்த்து பல்ல காட்டினா அது தன்னுடைய தன்முனைப்பை காட்டுதுன்னு அர்த்தமாக, உன்னை விட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அது மாதிரி கிட்ட போய் சிரிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல்ல காட்டினா உங்களையும் எதிரியாக நினச்சிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தலையில் தட்டுனா நாய்க்கு பிடிக்காது, அது வந்து தன்னை அடக்கிறதாகவும் அச்சுறுத்துறதாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கும். சரி, அப்படின்னா புதுசாக ஒரு இடத்துல அல்லது வீட்டில் நாய்க்குட்டியை பார்த்தா என்ன பண்ணுறது? நீங்கள் சும்மா இருங்க, அதுவாக கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கனிவாக பேசுங்க. கண்ணம், மார்பு, தோல் இங்கெல்லாம் தட்டலாம், தப்பு இல்லையா? தலையில் தான் தட்டப்படாதான். ஒரு நாய் வந்து உங்களை நோக்கி ஓடி வருது, நீங்களும் ஓடுனா அது துரத்த ஆரம்பிச்சிடும். அசையாமல் சில மாதிரி நின்று விடுங்க, அது கிட்ட வராது, அதுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும். ஒரு தெருவில் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ சில நாய்கள் அங்கே ஓடி வருது, எல்லாரும் ஓடினாங்க. அப்படி ஓடுறப்போ ஒரு பையன் கால் தடிக்க கீழே விழுந்துட்டான். என்னாச்சு தெரியுமா? துரத்திக்கிட்டு வந்த நாய்கள்லாம் கீழே விழுந்தவனை ஒன்றும் செய்யலை, அவங்ககிட்டே போகல, ஓடிக்கிட்டு இருந்தாங்கள்ல பசங்க, அவங்கள துரத்திக்கிட்டு அவங்க பின்னாடி ஓடிச்சான். அதுதான் நாய்களுடைய சுபாவம். ஒரு நாய் நம்மளை நேருக்கு நேர் முறைச்சி பார்க்குதுன்னு வச்சுங்க, நாமளும் அதை முறைச்சி பார்க்கக்கூடாது, நாம் வேறு பக்கம் எங்கேயாவது பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஒரு நாய் வந்து கோபமாக இருந்ததுன்னா அதோடய வால் வந்து உறுதியாக நேராக நிற்கும். ஒரு நாய் பணிந்து போனால் அல்லது பயந்து போனால் அது தன்னோட வாலை காலுக்கு நடுவில் வச்சுக்கும். ஒரு நாய் நம்மளை பார்த்து பயந்து நிற்குதுன்னு வச்சுங்க, அதனால் நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. உங்களை பார்த்துட்டு ஒரு நாய் ஒடுங்குச்சுன்னா நீங்கள் விலகி போயிடணும் அப்படின்னு அது நினைக்குது. நிறைய பேர் பயந்து போன நாயால் கடிபடுறாங்க. இவன் நம்மளை விட பெரிய ஆள், மாட்டிக்கிட்டோம், வேறு வழி இல்லை அப்படிங்கிற நினப்பில் தான் நாய் வந்து கடிக்க ஆரம்பிக்குதான். இதே மாதிரி சங்கிலியால் கட்டி போடப்பட்டிருக்கிற நாயும் ஆபத்தானது தான். தொடர்ந்து கட்டி போட்டிருந்தா காலப்போக்கில் அது ஒரு மாதிரி ஆகிடும். நாய் வந்து குழந்தைகளை கடிக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அதுவும் ஒரு தவறான நம்பிக்கை. அதனால் சின்ன குழந்தைகளை தனியாக நாயோட விளையாட விடக்கூடாது. ஆகக்கூடி நாயை பற்றி நிறைய விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. ஒருத்தர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார், அவசியம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்லிவிட்டார். அதை மீற முடியல இவரால், சரின்னு உட்காந்துட்டார். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட ஆரம்பித்தார். அவங்க வீட்டில் கட்டி போட்டிருந்த நாய்க்குட்டி இவர் சாப்பிட்றத முறைச்சி பார்த்துது. ஏன் இப்படி என்ன இது முறைச்சி பார்க்குது உங்கள் வீட்டு நாய்க்குட்டி அப்படின்னு இவர் கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அதுக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம்ங்க, தன்னோட தட்டில் யார் சாப்பிட்டாலும் அது அப்படி தான் முறைச்சி பார்க்கும் அப்படின்னாரா அவர்.
1: கோடை பந்தலை நூறுபுள்ளியில் சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மனதோடு ராகம்.

சந்தித்து அளவளாவி நிறைவு பெறுகிறது 100.5 மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உள்ளங்களுக்கும் முயற்சி செய்த அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனி தொடரவிருப்பது கோடை பண்பை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் டபுள் ரோஸ்டட் ரவாவின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். வானவில்லின் இன்றைய வண்ணம் ரசித்து செய்கிற வேலை. யார் யார் என்ன வேலையெல்லாம் ரசித்து செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க செய்தி சுருக்கத்திற்கு பிறகு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27 ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கிரேட்டர் நொய்டா பகுதியில் யமுனா விரைவுச்சாலையில் நேற்றிரவு பேருந்து தீப்பிடித்து எரிந்து விபத்தில் 9 பயணிகள் உயிரிழந்தனர். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். கும்மிடிப்பூண்டியில் சிக்னல் கோளாறு காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 11 விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது. அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 7,34,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சத்னம் சிங், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.

4:24:24 மகளிர் 24:24:29 மற்ற அனைத்து நேயர்களும் அழைக்கலாம். 24:24:26 29:3:33 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்காக 4:05:42 சேர்த்து வாருங்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் மயிலப்பனவர்கள்.

உஷா சன்ஃப்ளவர் ஆயில். இனிய காலை வணக்கம் நேர்களே. வாழ்க்கையை நாம் பார்க்கும் கோணம் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அதை பற்றிய கருத்துக்கள் பலவாக இருக்கலாம். சரி எது, தவறு எது, தேவை எது, தேவையில்லாதது எது என்ற கேள்விகளுக்கு விடை தேடும் ஒரு சுவாரஸ்யமான பயணம் வானவில். இன்றைய நிகழ்ச்சியில் ரசித்து செய்யும் வேலை எனும் தலைப்பில் விரியவிருக்கின்றது வானவில். ரசித்து செஞ்ச வேலை என்னன்னு சொல்ல வாங்க அறிமுகங்கள் 24.

0: கோடை பண்பலையில் நேரம் 9:05:43. வானவில் நிகழ்ச்சி இன்றைய காலை பொழுதை இனிமையாக்குவதற்கு, சிந்திக்க வைப்பதற்காகவே காற்றாலைகளில் வளம் வர துவங்கியாச்சு. இன்றைய வானவில்லின் வண்ணம், ரசித்து செய்யும் வேலை. நம்ம அந்த அறிமுகத்தில் சொல்கிற மாதிரியே சொல்லாமே, என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், எப்படி செய்ய போகிறோம் எதுவுமே தெரியாது. ஏ, அவன் செய்கிறான்ப்பா, நானும் செய்கிறேன். இந்த மாதிரி நம்ம வேலைகளை அன்றாடம் செய்கிறோம். அந்த வேலையோட நோக்கம் என்ன, அதை நம்ம பிடிச்சி செய்கிறோமா, எதுக்காக செய்கிறோன்ற சிந்தனை நம்ம மனதில் இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு எனக்கு அலுவலகத்துக்கு போகணும், இல்லை நான் கட்டட வேலைக்கு போகணும், நான் இன்றைக்கி நம்மளோட வேலைக்கு போகணும்னு நினப்போம். அந்த போகிற ஒவ்வொரு சமயமும் நிஜமாக அந்த வேலைக்கு போகிறப்போ, ஏ இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற சந்தோஷத்தோடு போகிறோமா, இல்லை ஏ இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மனநிலையில் போகிறோமா, இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குல்ல. அப்போ ரசித்து செய்யும்போது அந்த வேலை எப்படி இருக்கும்னா, பயங்கர இன்பமாக இருக்கும். அந்த இன்பமான வேலையை நீங்கள் ரசித்து செய்யும் வேலையை இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் வந்து பகிர்ந்துக்கிறலாம். அந்த வேலை வந்து உங்களுக்கு பொருளை ஈட்டக்கூடியதாக, அதாவது பொருளாதாரம் சார்ந்த வேலையாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. காலில் உட்காந்து ஷூலேஸ் மாட்ட பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் மாட்டிகிட்டே இருப்பேன், அதை இழுக்கிறதா இருக்கட்டும், அதை மடிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு நமக்கு ஒரு உணர்வு இருக்கும் பாருங்கள். அதை என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லுவோம்ல, அதை அனுபவிப்போன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் அனுபவித்து செய்கிற வேலையை பகிர்ந்துக்கலாம் இன்றைய வானவில்லில். முதல் நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு இனிமையான காலை நேர வணக்கங்கள் கூறிய நிகழ்ச்சி எனது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோழர் கணேசன். ஐயா நலமா இருக்கீங்களா?
0: ஐயா நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு ஐயா, நலமா இருக்கு ஐயா.
0: ரசிச்சு செய்யும் வேலை சொல்லுங்களேன்.
1: தங்களோட இரண்டாவது முறையாக நான் வந்து உங்களோட உரையாடிட்டு இருக்கேன், அதே மகிழ்ச்சி தான்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. கணேசன் ஐயா சொல்லுங்க.
1: நான் ஒரு தையல் கலைஞரியா. என்னோட பணி வந்து நான் வந்து பணத்துக்காக வேலை செய்யறதில்லைங்கய்யா. ஒரு கலை, அதான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண பழகு போனதே வந்து பேண்ட் ஷர்ட் தான் ஸ்டிச் பண்ண பழகு போனேன். பாத்தீங்கன்னா அது எனக்கு வந்து பிளவுஸ் வந்து இப்ப மெயினா அமைஞ்சுக்கிச்சு. அதை பார்த்தீங்கன்னா பிசினஸ் வைக்கும் பொழுது ஒவ்வொரு டிசைனர், அதாவது யாராவது ஒரு டிசைன் போட்டு போனாங்கன்னா அதை அப்படியே பார்ப்பேன், உடனே வந்து அது வீட்டில் அப்படியே செஞ்சு பார்ப்பேங்கய்யா.
0: ஓ பரவாயில்ல.
1: என்னோட இல்லத்தரசி அம்மாவுக்கு அது மாதிரி டிச் பண்ணி நான் கொடுத்து அழகு பார்த்து அதுக்கு மற்றவங்களுக்கு அதே மாதிரி அந்த வேலையை செய்வீங்கய்யா.
0: இதுதான் நீங்க ரசிச்சு செய்யற வேலை.
1: கண்டிப்பாங்க, கண்டிப்பா.
0: இப்ப எப்பமாவது தூக்கத்திலேயோ இல்ல உங்களுக்கு ஒரு சோர்வா இருக்கப்பயோ இது தச்சு கொடுங்க அப்படின்னா, இல்லைங்க இன்னைக்கு முடியாது அப்படி சொல்லியிருக்கீங்களா?
1: ஐயா நிறைய டைம் அந்த மாதிரி, நாங்க வந்து கிராமப்புறங்கள இருக்கேன்யா, அந்த மாதிரி விஷயங்களை நிறைய நான் செஞ்சிருக்கீங்க. இரவு நேரங்களில் பாத்தீங்கன்னா 11 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே வேலையும் செஞ்சுட்டு
0: இருப்பேன்.
1: திடீர்னு ஏதாவது ஒரு காலையில ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த வேலைக்கு போறவங்க திடீர் நைட்ல கொண்டாந்து கொடுப்பாங்கய்யா.
0: சரி,
1: அதை வந்து அது உடனே டிச் பண்ணி அவங்களோட இல்லத்துக்கே கொண்டு கொடுத்து வந்துருங்கய்யா. அந்த மாதிரி ஒரு சில அது செய்யும்போது எனக்கு ஒரு சோசியல் சர்வீஸாகவும் எனக்கு தோணுதுங்கய்யா.
0: மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி, நன்றி. தையல் வேலையை நான் செய்ய ஆரம்பித்தேன்னா எனக்கு சளிப்பே தட்டாது, இரவு என்ன பகல் என்ன எனக்கு எந்த கவலையும் இல்லை, செஞ்சுட்டே இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ரசித்து செய்யும் வேலை. இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சகோதரருக்கு, இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் அம்மா. எனக்கு ஒரு உதவி செய்யணும், செய்வீங்களா?
2: சொல்லுங்க.
0: வானொலியோட ஒளி அளவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். தள்ளி வந்துருங்க, அப்படி வந்துருங்க. சரி,
2: நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கோங்க. நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேங்க. நாமக்கல் மாவட்டம் பெரியப்பட்டியில இருந்து லட்சுமி பேசுறேங்க.
0: லட்சுமி அம்மா சொல்லுங்களேன், ரசிச்சு செய்யும் வேலை.
2: நான் வந்து ரசிச்சு கேக்குறது முதல்ல கோடை பண்பலை, ரெண்டாவது நான் காய்கறி செடி, நாங்க விவசாயம் பாக்குறோம் அதனால காய்கறி செடி நிறைய விதவிதமா போடுவேன். வயல்ல இருந்தா கூட தூரமா ரேடியோ சத்தமா வச்சுக்கிட்டு கேட்டுட்டே நான் பொழுதுக்கும் காய்கறி செடினா எனக்கு சலிப்பே இருக்காது, ரொம்ப சந்தோஷமா செஞ்சுட்டே இருப்பேன்.
0: காய்கறி செடி விதைக்கிறது, அதை பராமரிக்கிறது, அறுவடை செய்யறது.

0: என்ன காய்கறி செடி வச்சிருக்கீங்க?
1: எல்லா காயுமே, பீக்கும் செடி, பாவச்செடி, அவரைச்செடி, கீரைகள், இந்த மாதிரி உரம்போடாத மருந்தடிக்காத காய்கறியை நாங்கள் வந்து உபயோகப்படுத்திக்குவோம்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா, நன்றி. ரசித்து செய்யும் வேலை, நம்ம தினந்தோறும் வேலை செய்யாமல் இருக்கவே முடியாது. மனிதனாக பிறந்துட்டோம், எப்படி சுவாசம் நம்ம உயிருக்கு அவசியமோ வேலை வந்து உடலுக்கு அவசியம். வேலை செய்யாத உடல் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது ஒரு மாதிரி மந்த நிலையில் இருக்கும், ஒரு துடிப்போடு இருக்காது. உடலுக்கான பயன்பாடை வந்து நம்ம முழுமையாக பயன்படுத்த முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. இப்போ வேலைன்றது உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி, உடலுக்கு வந்து உடல் உழைப்பு, மனதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், புத்திக்கு வேலை கொடுக்கும்போது மனம் நல்லா புத்துணர்வாக இருக்கும். ஆனால் அந்த வேலையை என்ன செய்யணும், ரசித்து செய்யும்படியாக இருக்கணும். அப்படி நீங்கள் ரசித்து செய்யும் வேலையை சொல்ல வரலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: திருச்சி சாரதாசில்
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-26-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
6: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ், ஒட்டன்சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
5: 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
6: எக்ஸ்போ பார்ட்னர்ஸ்
5: கனரா பேங்க்,
6: சுபிக்ஷா செராமிக்ஸ், KPS ஸ்டோர்ஸ்,
5: SM சேஃப்டி பிரைவேட் லிமிடெட்,
6: சுபிக்ஷா ஆயில் மில், திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட
5: கண்காட்சி 2026.
7: சத்யஜோதி பிலிம்ஸ், டி ஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். நாளை முதல்
8: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
9: செப்டம்பர் 26-28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026. டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
10: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 நாளை முதல்.

0: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
1: கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இன்றைய காலை பொழுதை சிந்திக்க வைப்பதற்காக அப்படியே வளம் வந்துட்டு இருக்கு. இன்றைய வானவிலின் வண்ணம் ரசித்து செய்யும் வேலை. எல்லாரும் வேலை செய்கிறோம், அதை ரசிக்கிறோமா? அதுதாங்க இன்றைய கேள்வியே. அப்படி நீங்கள் ரசித்து செய்கிற வேலை என்ன வேலை, அதை பகிர்ந்துக்கிற இன்றைய வானவில் நிகழ்ச்சி ஒரு களமாக அமைஞ்சிருக்கு. இதில் எந்த வேலையை நான் ரசித்து செய்கிறேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கு பதிலாக என்ன சொல்லலாம்னா, அந்த வேலையை எப்போ கொடுத்தாலும் செய்வீங்க, எத்தனை தடவை கொடுத்தாலும் செய்வீங்க, சலிப்பே இல்லாமல் செய்வீங்க. அதை செய்யும்போது முகத்தில் ஒரு சந்தோஷம், இப்படி இப்படி செஞ்சிட்டே இருக்கும் அது நல்லா இருக்குல்ல அப்படின்னு அதை ஒரு மாதிரி அனுபவிக்கக்கூடிய இன்பமான ஒரு உணர்வு. இப்படி பலதரப்பட்ட காரணிகள் ஒரு சேர்ந்து ஒரு வேலையை செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கும், ஒரு உணர்வாக கிடைக்கும்.

0: அந்த வேலை தான் நீங்கள் ரசித்து செய்கிற வேலை. அதுக்கு வந்து சில நேரம் ஊதியம் இருக்காது, பொருள் கிடைக்காது, ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் கிடைக்கும், என்னென்னா பேரின்பம் கிடைக்கும். அந்த பேரின்பத்தை நீங்கள் உணர்ந்திருக்கீங்க, அதை நான் ரசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் உங்களுடைய ரசித்து செய்யும் வேலையாக நீங்கள் கருதலாம். அப்படி நீங்கள் கருதி இந்த வேலையை நான் செஞ்சுருக்கேன்னு சொல்ல ஆசைப்பட்டு இணைப்பில் யார் காத்திருக்காங்க? ஒரு நபர் நமக்காக காத்திருக்காங்க, சந்திச்சிடலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: ரசித்த வேலையை ரசித்து கேட்க வந்திருக்கும் உங்களுக்கு சிறந்த வணக்கங்கள்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: முதல் இணைப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்கிறேன்.
0: நான் நன்றி.
1: மல்லிகா ஆர்மம், அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம்.
0: சரி, ரசிச்சு செய்யும் வேலை சொல்லுங்க ஐயா, எந்த வேலையை ரசிச்சு செய்வீங்க?
1: இந்த சொல்லிறேன். சின்ன சின்ன இலை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலையடி, நம்ம தென்னாட்டில் எண்ணாலும் கொண்டாடும் வேலையடி. நாங்க கைத்தறி நெசவுதான் பண்றோம் சார்.
0: சரி,
1: எங்களுக்கு அதுல மன திருப்தியாவும் இருக்கு, அதோட எங்க கை காலுக்கு ரொம்ப நல்ல உடற்பயிற்சி செஞ்சது மாதிரி இருக்கு. அதாவது ஹலோ,
0: கேக்குறோம் கேக்குறோம், பேசுங்க. கை கால் நல்லா பலமா இருக்கு,
1: ஆரோக்கியமாவும் இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு, ஒன்னே ஒண்ணு வார்த்தை என்னன்னா, நாங்க மழை வந்தா தரணைய முடியாது, அதுல ரொம்ப பாதிக்கும் சார்,
0: பாதிக்கும். சரி,
1: ஆனா கைத்தறி வேலையை நாங்க மன நிம்மதியோட செய்யறோம்,
0: ரசிச்சு செய்யறீங்க.
1: நன்றி,
0: நன்றிங்க, நன்றி. சொன்ன மாதிரி நான் செய்கிற வேலையை ரசித்து செய்கிறோம் அப்படின்றப்ப கைத்தறி வேலையாக எவ்வளோ கொடுத்தாலும் நாங்கள் அந்த நெசவை செஞ்சுக்கிட்டே இருப்போன்றத உணர்வாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அடுத்ததாக யார் வராங்க இணைப்பில், ரசித்து செய்யும் வேலையை என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: காலை வணக்கத்தோடு மயிலப்பன் ஐயாவுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி நினைவு சேலம் வேம்படி காலத்தில் நடவான் ஐயா.
0: ஐயா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. அதாவது செய்யும் தொழிலே தெய்வம். நான் செய்யக்கூடிய நெசவு தொழில் தான், அந்த நெசவு தொழில் வந்து ரசித்து செய்வே, எப்போ எந்த நேரம் செலவுப்படுமால அதுக்குண்டான வேலையை சரியாக செஞ்சிட்டு இருப்பேன். அப்போ ஒரு இடையூறுகள் வரும், டிசைன் தப்பாக போயிடும்.
0: சரி,
2: அதை வந்து சரி பண்ணி வேலை செய்யணும், ஏன்னா எந்த வேலையுமே சுலபமாக அமைஞ்சிடாது. நம்ம என்னதான் கத்துருந்தாலும் அதில் தவறுகள் வர ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தவறை திருத்தி செய்யும் போ செய்ய செய்யணும்னு நினைக்கும் போது அது சிரமமாக இருக்கு. இது யாரும் செய்யறது அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு கூட
0: நினைப்போம்.
2: ஆனால் அதை அந்த 10 நிமிஷம் ஆனாலும் அந்த தவறை திருத்திக்கிட்டு மீண்டும் செய்யறோம் பார்த்தீங்களா?
0: ஆமாம், ஆமாம்.
2: அந்த தவறை திருத்திக்கிட்ட பின்னால் அந்த 10 நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சுன்னு நினைக்கும்போது அதையும் ரசிப்பேன் பார்த்தியா. அந்த 10 நிமிஷம் வேஸ்ட் ஆனாலும் திருத்தி சரியாக செஞ்சுருக்கேன் பார்த்தியா, இதுதான் நான் ரசித்து செய்யக்கூடிய வேலை அப்படின்னு நான் பெருமையாக நினச்சிக்குவேங்க. தவறு இல்லாம சரியா செய்யக்கூடியதுதான் எந்த தொழிலுமே நிலையானது, சரியானதாக இருக்கும்.
0: நன்றிங்க, நன்றி. தவறை கூட ரசிப்போங்க. ஒரு வேலையில் நடந்த தவறு நடந்திருக்குன்னா அதையும் நாங்கள் ரசித்து செய்வோம்னு சொன்ன கருத்து நல்லா அழகாக இருக்குல்ல கேட்குறப்பே. சரி, இப்போ இணைப்பில் இணையும் நேயர், ரசித்து செய்யும் வேலை. வணக்கம்
3: ஐயா. வணக்கம். கரூர் வெங்கமேட்லேருந்து மணிமாஸ்டர் பேசுகிறீங்க. நம்ம நிலையத்தில் அனைவரும் நலங்களாங்க.
0: அனைவரும் நலம் ஐயா. நீங்கள் அங்கே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா?
3: மகிழ்ச்சிங்க, எல்லோரும் நலங்கய்யா.
0: ரசிச்சு செய்யும் வேலை சொல்லுங்களேன், கேட்க ஆர்வமாக இருக்கும்.
3: இன்றைய தலைப்பு வந்து ரசிச்சு செய்யற வேலை. ரொம்ப அழகியலான தலைப்புங்க, அதுவும் ஆழமான தலைப்பும் கூடங்க. ஐயா, ரசிக்க தெரிந்தவனுக்கு எல்லாமே அழகுங்கய்யா, ஆனால் பசிக்க தெரிந்தவனுக்கு உணவு மட்டும் அழகுங்கய்யா. அப்படிப்பட்ட உணவுத்துறையில் நாம் பயணிப்பது என்பது ஒரு பெரிய அழகுங்கய்யா. கடமைக்காகவோ கட்டாயத்திற்காகவோ செய்யாமல் மனம் விரும்பி மனப்பூர்வமாக செய்யும் எல்லா வேலையும் ரசனை தாங்கய்யா. ரசித்ததில்தான் பண்பலையில் இத்தனை கோடி நேயர்கள், ரசித்ததில்தான் உலகம் போற்றும் மாபெரும் விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயா, ரசித்ததில்தான் திருச்சி கல்லணை இன்று கம்பீரமாக திகழ்கிறது, ரசித்ததில்தான் ஓவியங்கள், உயரமான கட்டிடங்கள், விவசாயங்கள், தார்ச்சாலை, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்கய்யா. எது எப்படியோ மனசுக்கு பிடிச்ச வேலையை துளிர்க்க செய்வது ஒவ்வொரு கலைஞனின் கடமையாகுங்க.
0: சரிங்க,
3: வானவில்லில் வந்து ரசிக்க வச்ச இந்த அழகான நிகழ்ச்சி கோடை பண்பலைக்கும் உங்களுக்கும் பாசமிகு நன்றிகள் ஐயா.
0: நன்றிங்க ஐயா. ஒரே ஒரு விஷயம், நீங்க என்ன வேலையை ரசிச்சு செய்வீங்க?
3: ஐயா, நான் எல்லா வேலையும் ரசிச்சு செய்வேன். அது நான் செய்யற என்னுடைய பேக்கரி தொழில ரொம்ப உயிருக்கு உயிரா நேசு பண்ணுவீங்க.
0: சரிங்க ஐயா, சரிங்க. அருமையா உங்களுடைய கருத்தை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்க ஐயா, நன்றி. ரசிக்கிறதுன்றது ஒரு அழகு அப்படின்னு சொன்னாங்க. அழகை வர்ணிக்கிறதுக்கு ஒரு ரசனை வேணும். அப்போ அந்த ரசனை எப்போ வரும் அப்படின்னா, அதை நம்ம அனுபவிக்கும்போது, அதை நினைக்கும்போது ஒரு இன்பம் கிடைக்கும்போது,

0: அதெல்லாம் ஒரு வேலையில் கிடைக்கிறப்ப நம்ம வேலை எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ ரசனையாக இருக்கும் அப்படின்ற கருத்தை அழகியலோடு சேர்த்து சொல்லிட்டு போயிருக்காங்க கரூர்லேருந்து. சரி, இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: நான் தேனி மாவட்டம் கடமலை கூண்டு பாண்டியன் பல்சர் பாண்டி பேசுகிறேன் ஐயா.
0: பாண்டியன்.
1: ஆமாம்
0: ஐயா. சொல்லுங்க ஐயா. ரசித்து செய்யும் வேலை.
1: நான் ரசித்து செய்ய வேலை வந்து ஆட்டோ தொழில் ஐயா.
0: என்ன வேலை? என்ன வேலை?
1: ஆட்டோ ஓட்டுநர்.
0: ஆட்டோ ஓட்டுநரா?
1: ஆமாங்க.
0: சரி, அதில் அப்படி ரசிக்கிறதுல உங்களுக்கு அதில் என்ன ரசனை ஜாஸ்தியாக இருக்குன்றீங்க? அப்படி கியர் போடுறப்பே இல்லை அந்த கம்பியை பிடிச்சி அப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்பே நல்லா இருக்கா?
1: இல்லை இல்லை இல்லை, நம்ம சேவை செய்யறதே ஒரு ஒரு நல்ல உதாரணம் தானேயா.
0: ம்.
1: மக்களுக்கு வந்து ஒரு சின்ன சேவை.
0: ம்.
1: அது வந்து எனக்கு ரசித்து செஞ்சதால எனக்கு மன திருப்தியாக இருக்கியா?
0: மன திருப்தியாக இருக்கு. இப்போ ஒரு ரெண்டு மூணு தெரு தாண்டி இறக்குனா கொஞ்சம் குறைந்தபட்ச வாடகை வாங்குவீங்களா, இல்லை கராரா ஒரு 150 அப்படி அந்த மாதிரி வாடகை வாங்குவீங்களா?
1: இல்லை அப்படி கராரில் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து அளவாக கொடுத்தாலே 10 பேர் வந்தாலும் சரியாக போகும்ல.
0: ம். நியாயமாக கொடுத்தா போதும். நன்றிங்க. நன்றி. நன்றி. ஆட்டோ ஓட்டுறதுல கூட எங்களுக்கு ஒரு பயங்கர ரசனை இருக்குங்க. அதையும் ரசித்து செய்கிறோன்றதை தாண்டி அதை ஒரு சேவையாக செய்கிறோம் அப்படின்னு தேனியிலேருந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ரசித்து செய்யும் வேலை இன்றைய வானவெளியின் வண்ணம். இந்த தலைப்புக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. ஏர்ல் நைட்டிங்கேல் இந்த பேரை நினைவில் வச்சுக்கோங்க. இந்த ஏர்ல் நைட்டிங்கேலுக்கும் இந்த தலைப்புக்கும் ஒரு சின்னதாக ஒரு தொடர்பு இருக்குது. அதை வந்து அடுத்ததாக உங்களுக்கு சொல்லறதுக்கான சூழல் இருக்குது, நிச்சயமாக கேட்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அபினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசியமுறுக்கு 2 நாளை முதல்.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 திண்டுக்கல் வேலுமஹாலில் நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன் பிருந்தாவன் பேலஸ் ஒட்டன்சத்திரம் பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
0: அனுமதி இலவசம்.
2: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:25:38 வானவில் நிகழ்ச்சி இன்றைய காலை பொழுது சிந்திக்க வைப்பதற்கான களமாக அமைந்து வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில்லின் வண்ணம் ரசித்து செய்யும் வேலை. ஏல் நைட்டிங்கேல் இந்த பேர் வந்து ரொம்ப பிரபலமான பேர், குறிப்பாக இந்த 1950களில். யார்ப்பா இந்த ஏல் நைட்டிங்கேல்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு அமெரிக்கர் அப்படி சொல்லலாம், அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர், வானொலி நம்ம ஒலிபரப்பு ஊடகத்தில் பணியாற்றியவர். இவரோட ஒரு பெரிய பேச்சு வந்து அன்றைய காலகட்டத்தில் அதாவது 1,000,000 நம்ம எண்களில் சொல்லணுன்னா, அவங்க ஒரு மில்லியன் நபர்கள் அவருடைய பேச்சை கேட்டு, அதாவது சீடியாக வாங்கி கொண்டு போய் அவரோட பேச்சை கேட்டாங்க. அப்படி என்னப்பா பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சீக்ரெட்டுன்னு, வினோதமான ரகசியம்னு நம்ம தமிழில் சொல்லலாம். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனிதனோட சிந்தனையை பற்றியும் அவனுடைய அன்றாட நிகழ்வுகளை பற்றியும் ஒரு 20-22 நிமிஷம் பேசியிருப்பார். ரொம்ப அருமையாக பேசியிருப்பாங்க. அதில் என்ன பேசியிருக்காருன்னா, மனுஷன் பணத்துக்கு பின்னாடி போகக்கூடாது, அவன் செய்கிற வேலையை ரசித்து செய்யும்போது பணம் தானாக வரும். அந்த மாதிரி எப்போ நம்ம வேலையை ரசிக்கிறோமோ அப்போ அவர் அந்த துறையில் உன்னத நிலையை அடைகிறாரு அப்படின்னு சொல்லி. நீங்கள் இது ஒரு சும்மா ஒரு சாதாரண ஒரு தகவலாக செய்தியாக தான் மனசில் தோணும், ஆனால் ரொம்ப ஆழமாக யோசிச்சு பாருங்கள். ஒரு சினிமா துறையாக இருக்கட்டும், ஒரு எழுத்துலகமாக இருக்கட்டும், ஒரு கலை உலகமாக இருக்கட்டும், ஒரு ஓவியமாக இருக்கட்டும், சமையலாக இருக்கட்டும், சிற்பமாக இருக்கட்டும், ஆசிரியர் பணியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எந்த துறையை வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த வேலையை செய்து அதில் உச்ச நிலையில் அடைஞ்சிருக்க நபர் பணத்துக்காகவோ பிற பேருக்காகவோ புகழுக்காகவோ செஞ்சுருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும், ரசிச்சிருப்பாங்க. வாழ்க்கையில் உயரணுமா, ரொம்ப எளிமை, செய்கிற வேலையை ரசித்து செய்யுங்க, நடக்கிறதெல்லாம் சிறப்பாக நடக்கும். ஒரு அற்புதமான தத்துவம் ஒரே வரியில் சொன்ன ஒரு மனிதர் ஏல் நைட்டிங்கேல். அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம அப்படியே பேசிகிட்டே போகலாம். இப்போ நம்மளோட ரசித்து செய்த வேலையை பகிர காத்திருக்காங்க நேயர் இணைப்பில். யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம். இனிய காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் ஐயா. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கீரைப்பட்டியில இருந்து சையத் பேசுறேங்க.
2: சையத் ஐயா, ரசிச்சு செய்யும் வேலை சொல்லுங்களேன்.
3: ரசிச்சு செய்யும் வேலை வந்து ரெண்டு சொல்லட்டுங்களா?
2: ஆ சொல்லலாம்.
3: நான் வந்து எனக்கு வந்து 50 வயது ஆகுதுங்க.
2: நான்
3: ஒரு 20 வயசு இருக்கும்போது, 15-20 வயசு இருக்கும்போது எனக்கு டிராயிங் மேல ரொம்ப விருப்பம்.
2: சரி.
3: ஓவியம்.
2: அது
3: பெயிண்ட் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு, அப்பெல்லாம் சைக்கிள் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க. சைக்கிள் காரெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து எழுத சொல்லி கொடுப்பாங்க.
2: ஆமா ஆமா.
3: அந்த சைக்கிள்ல பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த இயற்கை காட்சி, அந்த பேரு, அதெல்லாம் எழுதுவாங்க. எழுதும் போது எனக்கு அந்த பசியினுடைய எண்ணமே வராது, சாப்பாட்டினுடைய எண்ணமே வராது. காலையில இருந்து சாயந்தரம் வரையும் எழுதிட்டு இருப்பேன். அவ்வளவு ஆர்வமா அந்த வேலை செய்வாங்க.
2: சரிங்க ஐயா.
3: அதுக்கு பிறகு அந்த தொழில் எல்லாம் அப்புறம் விட்டுட்டேன். இப்ப வந்து பஞ்சர் கடை வச்சிருக்கீங்க.
2: சரிங்க.
3: இந்த பஞ்சர் கடை வைக்கும் போது, இந்த பஞ்சர் வந்து, இந்த பஞ்சர் நம்ம போடும் போது திரும்ப அந்த பஞ்சர்ல இருந்து போக கூடாது. நமக்கு 10 ரூபாய் 50 ரூபாய் கம்மியா வந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேர் வந்து நிலைக்கணும் அப்படின்ட்டு அந்த அந்த அந்த தொழில் மேல காதலுக்கு வந்து அவ்வளவு. காலையில 7 மணிக்கு வந்து ஊதுபத்தி பத்த வச்சுட்டு சாமி கும்பிட்டு அந்த தொழில் மேல அவ்வளவு அக்கறையா வந்து செய்யறீங்க, நம்ம பண்பலை கேட்டுக்கிட்டு.
2: சரிங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும், இன்னமும் அந்த ஓவியம் வரையறீங்களா? யாராவது எழுத கேட்டா எழுதி கொடுக்குறீங்களா?
3: இப்ப கூட பெயிண்ட் வச்சிருக்கீங்க.
2: எழுதுறீங்களா? ஆனா அது வரையறீங்களா? யாராவது கேட்டா பண்ணி
3: வரையறேங்க. வரையறேன். ஏதாவது தேவைப்பட்டா வரையுவாங்க.
2: மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி நன்றி
3: நன்றி நன்றிங்க
2: நன்றிங்க. செய்கிற வேலையை ரசித்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 7 மணிக்கு வந்தாலும் வந்தேனா, என்னுடைய வழக்கமான வேலைகளை செய்துட்டு அப்படியே வேலையை செய்ய ஆரம்பிப்பேன்னு சொன்னாங்க. இப்போ ரசித்து செய்யும் வேலை வானவில்லை ஒரு நேர

0: சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: மதுரையிலிருந்து புஷ்பலதா பேசுறேன் சார்.
0: வணக்கம்மா. ரசிச்சு
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும். நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார். சார், இது ஒரு பொன்மொழி கேட்டு அப்படியே நான் சொல்றேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: உயிர் உள்ள வரையில் உழைத்து கொண்டே இருக்க விரும்புகிறேன், உழைக்க உழைக்கத்தான் உயிர் வாழ ஆசை இருக்கிறது அப்படின்னு பெர்னான் சார் சொல்லியிருக்காரு. ரொம்ப அந்த பொன்மொழி இந்த தலைப்பு கேட்டபடி எனக்கு ரொம்ப பொன்மொழி சார். அதாவது நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். இப்ப சமையல் பண்ணாலும் எப்படா பிடிப்போம் அப்படின்னு ஒரு கடமைக்காக தான் செய்யறோம். நான் வந்து 30 வருஷமா கடை வச்சிருக்கேன் சார். இப்போ 4 வருஷமா வீட்டுக்கிட்ட தனியா ஒரு கடை நானே என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். ரொம்ப எனக்கு என்ன நினைச்சாலும் நினைங்க, எனக்கு கடையில இருக்கும் போது உலகத்தையே மறந்துடுவேன். வியாபாரம் பார்க்கும்போது இப்ப வீடு கடை ஒன்னா இருக்குல்ல, நான் சாப்பிட்டு இருக்கீங்க கூப்பிட்டா கூட உடனே கையை கழிட்டு இருந்தா வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா ஓடுவேன் சார். எனக்கு வியாபாரம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பிடிக்கும். அதாவது அவங்க கேக்குறது நான் இல்லைன்னு சொல்லிருக்காது, இல்லைன்னு சொன்னா எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கும். அக்கா நீங்க வாங்கிறாங்க, நான் உடனே வாங்கிட்டு வந்து உங்களுக்கு குடுத்துறேன்னு சொல்லி அவங்க என்ன கேக்குறாங்களோ எல்லாமே 2-2 பீஸாவது வாங்கி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நானு இத வந்து ஒரு தொழிலா நினைக்காம ஒரு சேவை மனப்பான்மையோட தான் நான் அதை வந்து ரொம்ப ரசிச்சு பண்ணுவேன் சார். நானு கரெக்டே வந்தாங்கனாலும் வாங்க அப்படின்னு சொல்ற பழக்கம் என்கிட்ட இருக்கு. வாங்கக்கா பாப்பா, அது சின்ன பிள்ளைங்க வந்துட்டா ரொம்ப ஜாலியா வியாபாரம் பண்ணி எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அதான் சார் சொல்ல நினைச்சு உழைக்கிறதுலதான் எனக்கு ரொம்ப திருப்தி கிடைக்குது. ஒரு சேவை மனப்பான்மையோட ரொம்ப ரசிச்சு பண்றேன். இன்னைக்கு என்ன சரக்குலன்னு நான் அதை எழுதுறதுலயே எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் சார். இன்னைக்கு இதை நம்ம வாங்கிடணும், வாங்கியே தீரணும், வாங்கி வச்சிடணும், இவங்க இதை கேட்டாங்களே அவங்க இதை கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட. அதுவும் போல அந்த வாடிக்கையாளர் வரும்போது நம்ம மனசு விட்டு நல்லா பேசுறோம் பாத்தீங்களா, வரவங்களாம் நல்லா பேசிட்டு தான் போவாங்க. அதுலயே எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம் சார் எனக்கு.
0: நன்றிங்கம்மா, நன்றி. அந்த கடையை ரசித்து நான் நடத்துகிறேன். சிட்டை போடுறதுன்னு சொல்லுவோம், அந்த சிட்டை போடுறத எழுதுறது, சிட்டை என்னென்ன பொருள் இல்லைன்னு எழுதுறதுல கூட எனக்கு ஒரு பேரின்பம் இருக்குதுன்னு அவங்க ரசனையை வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ அந்த கடை வைக்கிறவங்கட்டெல்லாம் ஒரு விஷயம் சும்மா பேசும்போது நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். எப்படின்னா, சின்ன பிள்ளையில் அவங்ககிட்ட கேட்டோம்னா இந்த மாதிரி மளிகை கடை வச்சு விளாண்டுருப்பாங்க. இந்தா ஒரு காகிதத்தை, இந்தா 1 கிலோ பருப்பு, 10 ரூபா கொடு அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு காகிதத்தில் வாங்கி விளாண்டுருப்பாங்க. ஆனால் அந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆற்றல் உடையதாக சொல்கிறாங்க. அந்த எண்ணம் தான் அவங்கள பின்ன பிற்காலத்தில் என்ன பண்ண வச்சுருக்குன்னா, ஒரு கடையை அவங்கள அறியாமலே அந்த கடையை வச்சுருப்பாங்க. நானும் தானப்பா விளாண்டேன், நான் கடை வைக்கலேன்ற கேள்வியை நீங்கள் முன் வச்சுறாங்க. ஆர்வமாக நம்ம பண்ணியிருந்தோம்னா ஒருவேளை கடை வச்சுருக்கலாம்ன்ற விஷயமும் அதில் அடங்கும். ரசித்து செய்யும் வேலை இதுதான் இன்றைய வானவில்லின் வண்ணம். நீங்கள் ரசித்து செய்கிற வேலையை, ரசித்து செய்யும் வேலையை இன்றைய வானவில்ல பகிர்ந்துக்கிறலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய வானவில்லை.

0: விரைவு திருச்சி சாரதாசில். அவினி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசே முறுக்கு 2 நாளை முதல்.
1: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இதுவும் நம் வசந்தன் கோ காலம்.
0: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
3: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:36 12 நொடிகள். இன்றைய வானவில்லின் வண்ணம் ரசித்து செய்யும் வேலை. எப்பா நான் நிறைய வேலை ரசித்து செய்வேனே, நான் இப்போ ஃபோன் போட்டே சொல்லணுமே அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஒரு முறை தொலைபேசி என்ன சொல்லிடலாம். குறிப்பாக அறிமுக நேயர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு தனித்துவமான எண் இருக்குது. அந்த எண்ணுக்கான எண் 24 24 24. இந்த எண்ணில் அறிமுக நேயர்கள் மட்டுமே அழைக்கலாம். மற்ற அனைத்து நேயர்களும் 24 24 26 மற்றும் 290 333 இந்த இரண்டு எண்களையும் அழைக்கலாம். மகளிருக்கான எண் 24 24 29 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0454 42 தொடர்பு கொண்டு அழைக்கலாம். அறிமுக நேயருக்கான எண் வந்து எந்த எண் அப்படின்னு யோசிக்கிறோம், ஐயோ நீ சொன்னப்போ கேட்கலையப்பா அப்படின்றவங்களுக்காக இன்னும் ஒரு முறை சொல்லிடலாம். 24 24 24 முன்னால் கொடைக்கானலுக்கான முன் இணைப்பு என்ன சேர்த்துக்கோங்க, 0454 42. இப்போ இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
4: உற்சாகமான காலை வணக்கம் ஐயா.
3: உற்சாகமான காலை வணக்கம் ஐயா. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் திரளி கிராமத்திலேருந்து மா மாயக்கண்ணன் பேசுகிறீங்கய்யா. நல்லா இருக்கீங்களா?
3: நலமாக இருக்கோங்க. நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கீங்கய்யா.
3: சொல்லுங்க ஐயா, ரசித்து செய்யும் வேலை.
4: வேலை ஐயா, நம்ம அம்மா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் வந்து வேர்வை சிந்த அந்த வேலையை வந்து அந்த சமையல் வந்து ரசித்து செய்வாங்க. நம்ம அந்த சாப்பாடை ருசிச்சு சாப்பிடும் போது அவங்க முகத்துல ஒரு மலர்ச்சி தெரியும் பாருங்க. காலையில அதிகாலையில எந்திரிச்சு அவங்க நிறைய புள்ளி வச்சு அந்த நெளிவு தெளிவா ஒரு கோலம் போடுவாங்க பெருசா. அதை நம்ம ரசிக்கிறத அவங்க பார்க்கும் போது அது ஒரு சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு. ஐயா, ஒரு வேலையை நான் ரசிச்சு செய்யும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா நேரம்ன்றது ஒண்ணு மறைஞ்சு போயிருதுங்கய்யா. அதே போல நம்ம கடமைக்காக ஒரு வேலையை செஞ்சு அது களைப்பை தருவீங்கய்யா. அதை ரசிச்சு செய்யும் போது அந்த வேலையை வந்து நமக்கு களிப்பை தருங்கய்யா.
3: அப்படி சொல்லுங்க.
4: ஒரு குட்டி கதைங்கய்யா, தாமஸ் அல்வா எடிசன்ட்ட ஒருத்தர் போய் கேட்டாராம்,
3: சரி
4: நீங்க இப்படி ஓயாம ஒழிச்சிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு இதா இருக்காத அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அவர் சொன்னாராம், நான் ஒரு நாள் கூட உழைச்சதே இல்லை, என்னுடைய இது புறாமே விளையாட்டாதான் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாராங்கய்யா.
3: சரி,
4: அதனாலதான் அவரால் அவர் 1000 மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை நமக்கு தர முடிஞ்சது. நான் தறி ஓட்டுறீங்கய்யா.
3: சரிங்கய்யா.
4: நீங்க தறி நின்றுச்சுன்னா அதை வார்ப்பு வார்ப்புன்னு சொல்லுவாங்க, அந்த இலை கட்டானே நான் என்ன செய்வேன்னா சாப்பிட தடிவு தான் எல்லாரும் எடுப்பாங்க. நான் ஏறி நின்று பார்த்து அந்த கரெக்டா எங்கன்னா கட்டா இருக்கோ அதை எடுத்து நான் முடிச்சு போட்டு அப்படியே உடனே ஒரு நிமிஷத்துக்குள்ள ஓட்டிடுவேங்கய்யா. அதே போல இப்படி ஓட்டிட்டு போதே பார்த்தா மணி சாப்பாட்டை மாத்துக்கு ஆள் வந்துருவாங்க, மணி போய் பார்த்தா 12 ஆயிருங்க, அதுக்குள்ளே 12 ஆயிடுச்சு.
3: நன்றிங்க, நன்றி
4: நன்றிங்க.
3: நீங்க சொன்னப்ப இந்த கருத்துல ஒரு முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்கு. ரசிச்சு செய்யும்போது நிச்சயமா நேரம் போறதே தெரியாது. அதே மாதிரி ஒரு வேலையை செய்யும்போது ஒரு அயற்சி, நம்ம சோர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சலிப்பு இல்லை ஒரு அழுப்பு தட்டுறது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதுக்கு ஒரு அழகான வார்த்தை கழிப்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஒரு மகிழ்ச்சி, ஒரு பூரிப்பு, அதற்கான அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான சூழலில் நம்ம வேலை செய்யும்போது அந்த வேலை பயங்கர சுகமாக இருக்கும். பொதுவாக இந்த கணித பாடம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு பாருங்களேன், என்ன பண்ண உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கணக்கு போட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு அழகான விஷயம் இருக்குது. என்னென்னா கணக்கு போட ஆரம்பித்தாங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது. 8 ஒரு கணக்கு போட தொடங்கி இருக்கலாம், அதை ஒரு 10 11 ஆனால் கூட அதுக்குள்ளே 11 அப்படின்ற மாதிரி ஒரு பேரின்பம் அதில் கிடைக்கும். அது குறிப்பாக அந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகிற மாணவர்கள் இல்லை படிக்கிற மாணவர்கள்

0: மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள்ட்ட, அதுவும் கணிதம் படிக்கிறவங்ககிட்ட கேளுங்களேன். இதை மாதிரி நான் கேட்டு எனக்கு கிடைத்த பொதுவான பதில்களில் இதுவும் ஒன்று. இப்போ ரசித்து செய்யும் வேலைன்னு யார் என்ன சொல்ல வராங்க, கேட்டுடலாமே.
1: ஐயா காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா.
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வலசை இளங்கோ பேசுகிறேங்க ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்களேன். ரசித்து செய்யும் வேலை,
1: எங்களது தையல் கலை, அதுலேயே ஒரு கலை இருக்குதுங்க ஐயா. அதனால எந்த இது என் தொழில எப்பயுமே நான் ரசித்து செய்வேன்.
0: சரி,
1: எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸில் கட்டிங் பேட்டர்ன் மாஸ்டர் இருக்கிறேன். அந்த லே போட்டு கட் பண்ணி வைப்போம் இல்லை, இந்த ஷார்ட்ஸு சட்டை இந்த ஸ்லீவ்லாம் கட் பண்ணி அந்த ஜக்கான்னு ஒன்று போடுவோம், அளவுக்கு வகை ஒரு சென்டர் வரணுங்கிறதுக்காக. அதை எடுத்து அழகாக அடுக்கி வைக்கிறப்ப எனக்கே ஒரு இந்த கேக் இருக்குதுல்ல, கேக்கு பார்க்குற பாசியாக இருக்கும்ல.
0: ஆமாம் ஆமாம்,
1: அது மாதிரி கேக்கு மாதிரி கட் பண்ணி
0: வைப்பேன்.
1: ஆமாம், அது பார்க்கும்போது அதை பார்க்குறப்ப இன்றைய நல்லா வெட்டணும் நல்லா வெட்டணும் எனக்கு ஆசைகள் தூண்டும். இதை பார்த்துட்டு என் நண்பர் தன்ராஜன் இருக்கிறாரு கரூரில், அவருக்கு ஒரு பிறந்த நாள் இன்னைக்கு, அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம்.
0: சரி சரி.
1: அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரே என்னை கூப்பிடுவாரு, நீங்க செய்யற கட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவர் கட் பண்ணுவாரு. வேற கட்டிங் மாஸ்டர் இருந்தா கூட என்ன கூப்பிட்டு இந்த இதை நீங்க தான் செய்யணும் இளங்கோன்னு என்ன கூப்பிடுவாருங்க. ஏன்னா அந்த கட்டிங் அவர் பிடிச்சி போயிருக்கிறதுனால என்னை வந்து கூப்பிடுவாரு. அதை விட நீங்க சொன்னீங்களே, காசே வாங்காம இன்னொரு பணி செஞ்சுட்டு இருக்கிறேன்.
0: ஆ சொல்லுங்களேன்.
1: ஆன்லைன்ல வானொலியில அறிவிப்பாளரா?
0: ஓ,
1: எங்களுக்கு காசு கிடையாதுங்க.
0: அப்படியா, அது ஒரு ஆசைக்கு பண்றீங்க, ரசிச்சு பண்றீங்க, அப்படி சொல்லலாம், அப்படித்தானே?
1: ஆத்ம திருப்திக்காக. அதாவது என்ன தெரியுங்களா, உங்களை மாதிரி அறிவிப்பாளர் எல்லாம் கேட்கும் போது குரல் எல்லாம் கேட்கறப்ப நாம அந்த அதை எப்படியே ரசிக்கணும் இல்ல, ஏன் நம்ம இது மாதிரி பண்ணக்கூடாது, இதை விட திறமையா செய்ய முடியுமா? இந்த கேள்வி எனக்கு கேள்வி, அதாவது கேள்வி மன்னன் எனக்கு பேர் வச்சிருக்காங்க எங்க வானொலியில. அந்த கேள்வி கேட்கறத நுண்ணுறுப்பா கேள்வி கேட்பேன், அதனால என்ன வந்து கேள்வி நாயகன் எனக்கு பேர் வச்சிருக்காங்க எங்க வானொலியில.
0: நல்லா இருக்கே.
1: அதனால எனக்கு ரசிப்பு, எனக்கு காசு வேணாம். இதை ரசிச்சுதான் எங்க பொண்ணை கூட அறிவிப்பாளர் ஆக்கி இருக்கிறேன், தர்மபுரி எஃப்எம்ல அறிவிப்பாளர் இருக்கிறாப்படி. அதையுமே ரசிப்பு தன்மை வேணும், ரசிப்பு தன்மை இருந்தா எனக்கு சாப்பாடு முக்கியம் இல்லைங்க ஐயா. இப்ப எனக்கு சுகர் இதெல்லாம் இருந்தா கூட என்ன சாப்பிடல, இணைப்பை தொட்டு இந்த தலைப்புல பேசணும்
0: அப்படின்ற அந்த ரசிப்பு காத்திருக்க வச்சிருச்சு.
1: ஆமா, அதனால ரசிப்புங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கு தேவை, ரசிச்சா அவனுக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை ஐயா.
0: நன்றிங்க, நன்றி நன்றி. நல்ல கருத்து சொல்கிறப்ப அதில் ஒரு விஷயம் என்ன, ஒரு கட் பண்ணால் கூட அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, ஒரு பார்க்க கேக் மாதிரி இருக்கா, அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குங்க, அந்த மாதிரி வெட்டுவோன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு வானொலியிலையும் அறிவிப்பாளராக இருக்கிறது எனக்கு பேரின்பத்தை தருது, பணம் இல்லாமல் நான் செய்கிறேன் ஆனால் எனக்கு அதில் ஒரு ரசிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாதிரி அவங்களுடைய நண்பருக்கு பிறந்த நாள், கரூர் தன்ராஜ் அவர்களுக்கு கோடைப்பண்பலை சார்பாக ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்தாச்சு. தொடர்ந்து வானவில் நிகழ்ச்சியில் பயணிக்கலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
3: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
4: மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்பாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசே முறுக்கு 2 நாளை முதல்.
5: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.

0: Check it out, yeah. One, two, go. Check it out, yeah. கோடை பண்பலை 100.5 நேரம் 9:46 17 நொடிகள். வானவில் நிகழ்ச்சி இன்றைய வானவில்லின் வண்ணம் ரசித்து செய்யும் வேலை. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நம்மளில் பலர் இருக்கும். ஆனாலும் ஒரு சிலர் மட்டும் என்ன பண்ணுவோன்னா வேலையை தாண்டி, அன்றாட வேலையை தாண்டி இன்னும் வேறு ஏதாவது வேலை செய்யும்போது ஒரு பரம ஆனந்தம், அதாவது சொல்லுவோம்ல பயங்கர குஷியாக செய்கிறோன்னு, அந்த மாதிரி ரசித்து வேலையை செய்வீங்க. ஏன்ப்பா வேறு வேலையை தான் செய்யணுமா, நான் செய்கிற வேலையை ரசித்து செஞ்சால் சரியில்லையா அப்படின்னு கேட்குறீங்களா, அதுவும் சரிதான். ஆனால் வேலையை நிஜமாக எல்லா நாளும் செய்யும்போது 365 நாள் சொல்லப்போனால் உயிருள்ள வரையினே நம்ம சொல்லலாம், மூச்சு இருக்கிற வர அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஓய்வே இல்லாமல். அதில் ரசிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே ஒரு கேள்வி தான் இருக்கும். ரசிப்பு இருக்கும்போது அந்த வேலையை நம்ம தொடர்ந்து செய்வோம், எப்போ ரசிப்பு இல்லையோ அந்த வேலையை என்னென்னு செய்வோம், செஞ்சே ஆகணும், வேறு வழி இல்லை, போவோம் வாங்க செய்வோமே அப்படின்ற மனநிலையை செய்வோம். அந்த மாதிரி வேலைகள் இல்லாமல் ரசித்து செய்யும் வேலையை வானவில் நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்துக்கிறலாம். அப்படி இணைப்பில் இப்போ காத்திருக்க நேர சந்திச்சிடலாமா? வணக்கம்.
1: வணக்கங்க.
0: காலை வணக்கம் அம்மா.
1: நான் பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலையிலிருந்து சுகந்தி பேசுறேங்க.
0: சுகந்தி,
1: நான் வந்து ஒரு பொறியியல் கல்லூரியில கல்லூரி பேராசிரியா பணிபுரிஞ்சிட்டு வந்தேன்.
0: சரிங்கம்மா.
1: இப்ப வந்து மகப்பேறு விடுப்புல இருக்கேன்.
0: ஓ,
1: நான் வந்து என்னோட ஆசிரியர் பணி வந்து ரொம்ப ரசிச்சு செஞ்சேன்.
0: ஓ,
1: என்ன காரணம்னா இப்ப நான் ஒரு வகுப்பறைக்குள்ள போகும்போதே ஒரு மாணவனோட முகத்தை பார்க்கும்போது அவர் என்ன மனநிலையில இருக்காரு, சந்தோஷமா இருக்காரா இல்ல ஏதாவது வருத்தத்துல இருக்காரா நம்மளால பாக்க முடியும். இப்படி எத்தனையோ மாணவர்களோட முகத்தை பார்க்கும்போது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா கூப்பிட்டு பேசி என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்ம சரி பண்ண முயற்சி பண்ணுவோம். நான் எத்தனையோ மாணவர்களை அந்த மாதிரி சரி பண்ணிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து பையன், எக்ஸாம் ஃபீஸ் வந்து கொடுத்திருந்தாங்க 3000.
0: சரிங்கம்மா.
1: ஆனா அந்த பையன் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாம ஆன்லைன் கேம்பிங்ல வந்து பணத்தை விட்டுட்டான்,
0: செலவழிச்சிட்டாப்ல.
1: நான் கூப்பிட்டு ஆமா, ஏன் பே பண்ணி பணம் வந்து கட்டல, என்னாச்சு, ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்டா அவன் சொல்லவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் வந்து இப்படி சொன்னாங்க. அப்புறம் நான் அந்த பணம் அவனுக்கு கட்டத்தை ஹெல்ப் பண்ணிட்டு பர்சனலா கூப்பிட்டு, உன் ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படுற ஃபேமிலி, உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, பிரதர் இருக்காங்க, நீ தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், நீ படிச்சு நீ தான் வந்து அவங்களை பாத்துக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பர்சனலா கன்வின்ஸ் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்தேன். இன்னைக்கு அந்த பையன் வந்து நல்லா படிச்சு சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவங்க தம்பி தங்கச்சி எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்க வச்சிட்டு இருக்கான். இந்த ஆசிரியர் பணியில எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு வேற வழியில வழி தவறி போற பசங்களை வந்து நல்வழிப்படுத்துற ஒரு வாய்ப்பு இதுல நல்லா கிடைக்குது. ரெண்டாவது, வகுப்பறைக்குள்ள நுழையும் போது ஒரு ஆசிரியரா நம்ம என்ன மனநிலையில இருந்தாலும் அங்க இருக்க பசங்களோட வாழ்க்கை அதுதான் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கும். நம்ம உள்ள இருக்க அந்த 50 நிமிஷம் 1 மணி நேரமும் அவங்க லைஃப் மட்டும் தான் நம்ம கண்ணுக்குள்ள தெரியும். நம்மளோட கவனம் வந்து வேற எதுலயும் சிதறாது. நமக்கு வந்து ஆசிரியர் பணிங்கிறது ஒரு இன்னொரு விதத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லலாம். ஒரு ஒரு நம்மளால முடிஞ்சதை வந்து ஒரு 60-70 பசங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு நல்ல விதமா சொல்லி கொடுக்க வச்சோம், இன்னைக்கு புதுசா கத்துக்க வச்சோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும்.
0: நிச்சயமா.
1: எங்க பசங்களுக்கு வந்து ஒரு செமஸ்டர் லீவ் கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்டே வந்து ரொம்ப

0: காலியா இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து கணினி அறிவியல் துறையில வந்து பேராசிரியர். எங்க ஒரு துறையில மட்டுமே கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் படிக்கிறாங்க. அதனால எங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு சத்தமா இருக்கும். பசங்க இல்லைனாலே எங்களுக்கு எல்லாம் வந்து ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரி இருக்கும். அதனால அந்த ஆசிரியர் பணி ரொம்ப நான் விரும்பி செய்வேங்க. இப்ப மகப்பேறு விடுப்புல இருக்கறதுனால என்னால கண்டி பண்ண முடியல. அது எனக்கு ஒரு சின்ன வருத்தம்.
1: மகப்பேறு விடுப்பு முடிச்சதும் வேலைக்கு போறதுக்கு ஆவலாக இருக்கிறீங்க, அப்படிதானங்கம்மா?
0: கண்டிப்பாங்க. ஆசிரியர் பணியில எத்தனையோ பேரை உருவாக்கலாம். அவங்களோட திறமை என்ன, நிறை என்ன, குறை என்ன, ஆசிரியர் இருக்கிறதே ஒரு பெரிய சிறப்புங்க. அது ஒரு வரம்.
1: நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. அழகா சொன்னாங்க. ஆசிரியர்ன்றப்ப ஒரு சாதாரண வேலை இல்லைங்க. நல்வழிப்படுத்துறதாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கை கண்ணு முன்னாடி இருக்கிறதாக இருக்கட்டும், நாங்கள் ரசிக்கிறோம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஒரு கேட்குறப்பே, ஆஹா, இவங்க தானே ஆசிரியர், நம்ம வாழ்க்கையை எல்லாத்தையும் முன்னேற்றக்கூடிய நபர்கள்ன்ற ஒரு பெருமிதம் மாணவர்களுக்கும் ஏற்படும். சரி, நம்ம இன்றைய வானவில்லின் வண்ணம் ரசித்து செய்யும் வேலை. இப்போ இணைப்பில் இணையும் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். ஏனுங்க வணக்கம்ங்க. யாருங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் காவல்வாத்தந்த கணேசன் பேசுறேங்க.
1: நல்லா இருக்கோமுங்க. ஏங்க திண்டுக்கல்ல எப்ப இப்படி பேச ஆரம்பிச்சீங்க நீங்க?
2: உங்களோட குரல் கேட்டுதானுங்க.
1: அப்படி சொல்லுங்க.
2: நாங்க ஆடு மேய்க்கிறோமுங்க. பார்த்தா வெயில், மழை, போய் காற்று, பனி எல்லாத்துலயும் காட்டுலயேங்களோட புல போடிக்கிட்டே இருக்குங்க. சீமக்கல்ல முன்னெல்லாம் குதிச்சுனா ஒரு வாரத்தை கூட வலிக்குமுங்க. ஆனா ரசிச்சு சேர்க்க அது வேலை
1: செய்யறான்.
2: சில நேரம் பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு அந்த ஊசி பண்ணு, அந்த பந்து கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா 1000 மிதி மிதிக்கு இருந்தாலும் அந்த கால் வழியில கூட அந்த ஆட்டை புடிச்சு பந்து போட்டு காப்பாத்தினா பந்து போடுவாங்க தகட்ட வச்சு. அப்புறம் பாத்து 4 ஆடு கூட குட்டி போட்டு அந்த குட்டி சமந்துக்கிட்டே அன்னைக்கு பொழுது குட்டி சமந்துக்கிட்டே தூச்சம்பு கம்பு எல்லாம் அருவா எல்லாத்தையும் கையில வச்சு அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க கூட.
1: சலிப்பு தட்டிருக்கு, தட்டி இருக்கா? என்னடா நம்ம நடந்துகிட்டே இருக்கோம், இவ்வளவு ஆடு இருக்கு.
2: பருப்பு குழம்பு சீக்கிரம் சலிச்சு போகுது, ஆனா புளி குழம்பு சலிச்சாது. புளி குழம்பு மாதிரி காரசாரமா இருப்போம் எப்பவுமே.
1: அப்படியா?
2: ஆமாங்க.
1: இந்த ஒப்புமை வித்தியாசமா இருக்கேன். நன்றிங்க. நன்றி. நன்றி. பருப்பு குழம்பு ஊசி போயிரும் பாரு, நான் புளி குழம்பு காரமா இருக்கேன் பாருங்கன்றாங்க. சரி, ரொம்ப இயல்பா ரொம்ப நிதர்சனமா பேசினாங்க. உண்மையிலுமே எந்த தொழிலையும் ஏற்ற தாழ்வு, உயர்வு தாழ்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆடு மேய்க்கிறது கூட ஒரு ரசனை தான். அது ஆடு கத்துறத அப்படியே படுத்துட்டே கேட்கும் போது இன்பமா இருக்கும். அது காத்து முகத்துல வீசுறத ரசிப்போம். அதை பத்தும்போது அப்படின்னு சொல்றத ரசிப்போம். அதை பார்க்குறதே ஒரு ஆனந்தம் தானே. அதை ரசித்து செய்யும் போது தாங்க வாழ்க்கை இன்பம். அதுதாங்க வாழ்க்கை. அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிடலாம். ரசித்து செய்யும் வேலை வானவில்ல இந்த தலைப்பில் தான் வளம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து பயணிக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: ஆரா, தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 முதல் இரவு 9 வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப்ஹாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசே முறுக்கு 2 நாளை முதல்.
6: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: இதுவும் நம் வசந்தன் கோ காலம்.
8: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: நேரம் 9:54:32. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. இன்றைய வானவில்லின் வண்ணம் ரசித்து செய்யும் வேலை, நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டிடலாம். வணக்கம்.
1: அகங்குளிரும் அகங்குளிரும் அடங்கா அன்புடன் ஐயா அவர்களுக்கு குவிந்த கரங்களின் குளிர்ந்த வணக்கங்கள். ஐயா வணக்கம். ஐயா
0: ஐயா வணக்கம். ஐயா

0: ஐயா, நான் ஜமுனா ஜனார்தன் ஃப்ரம் கங்குவார் ஊட்டியா.
1: ஐயா சொல்லுங்க ஐயா. ரசிச்சு செய்யும் வேலை
0: ரசிச்சு பார்த்ததுன்னா, கம்பு, கேப்பை, கோதுமை, மக்காச்சோளம், சுக்கு, பார்லி அரிசி, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பொட்டுக்கடலை, கள்ளப்பருப்பு கலந்து என்னுடைய தொழிலகத்தில் அதை அரைச்சு ஜலடையில சலிச்சு வைத்துக் கொள்வதுண்டு. நன்றாக பாலை காய்ச்சி அதில் அசல் நாட்டு சர்க்கரை கலந்து பருக நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், மக்னீசியம், பொட்டாசியம், B1, B6, B12 ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குதுயா. அதனால வேலைய கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு செய்யணும். அந்த வேலையில கலந்து இருக்கணும், கரைந்து இருக்கணும். பேரன்று கொண்டோருக்கும் பெற்றெடுத்த தாய்மாருக்கும் மாவரைத்து கொடுக்கும் பணி அதை இந்த 77 வயசுல சிறப்பா செஞ்சிருக்கேன். விடைபெறுகிறேன். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. அது சொல்லும்போது அந்த ரசனையை பாருங்களேன், அதில் போடுற பொருட்களை பூரா சேர்த்து சொல்லி, பொறிகடலை, நெல், என்னென்னவோ, கம்பு, கேப்பை, சோளம் எல்லாமே சொல்லிட்டாங்க நெருக்கி. அதோடு அதில் கிடைக்கிற ஆரோக்கியத்தையும் சேர்ந்து போயிருந்துக்கிட்டாங்க. ரசித்து செய்கிறேன் இந்த வயதுலேயும் அப்படின்னு. நிஜமாக அந்த வயசில் வேலை செய்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன தெரியுமா? ரசிப்பு மட்டும்தான். உடல் வந்து ஒத்துழைக்காமல் இருக்கலாம், மனம் ஒத்துழைக்காமல் இருக்கலாம். ஆனால் மனம் ஒத்துழைக்காமல் இருக்கலாம்னு சொல்லக்கூடாது. உடல் மட்டும்தான் ஒரு வேளை ஒத்துழைக்காமல் இருக்கலாம், மனம் என்ன சொல்லும் தெரியுமா? ஓ, நம்ம இடம் தானே, இன்றைக்கி அதை பார்க்காம எப்படி இருக்க அப்படின்னு நம்மளை அந்த ரசிப்பை தூண்ட வைக்கிறதே அந்த மனம் தான். இன்றைய வானவில்லின் வண்ணம் வந்து ரசித்து செய்யும் வேலை நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு விஷயம் வாழ்க்கையில் எப்போவுமே மனசில் வச்சுக்கிறணும், ஏல் நைட்டிங்கேல் சொன்ன மாதிரி தான், நல்லா ரசித்து செய்யுங்க. அதற்கான பொருளோ பலனோ எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம். அந்த ரசனையே உங்களுக்கு தேவையானதை ஈட்டு கொடுக்கும். ஆனால் ரசிக்க தவறினோமானால் அந்த வேலையிலேருந்து எதுவுமே இருக்காது. இயந்திரம் எப்படி போட்டதும் மிஷின் போட்டதும் சுத்தும், லைட் எரியும், அந்த மாதிரியா நம்ம கிடையாது. உணர்வு உள்ள உயிரினம் மனித உயிரினம். அந்த உணர்வில் மகிழ்வு இருக்கணும், ரசனை இருக்கணும். அப்படின்னா தான் செய்கிற வேலையில் ஒரு பேரின்பம் இருக்கும். இன்றைய வானவில்ல அப்படி பேரின்பத்தை கொடுத்த ஒரு நேயரை நம்ம முத்தான நேயராக அறிவிக்கிறோம். இன்றைக்கி சொன்ன நேயர்களில் ஒரு 3-4 பேரோட கருத்துக்கள் மிக அருமையாக இருந்தது. குறிப்பாக நாமக்கல்லிருந்து லட்சுமி அம்மா சொன்னாங்க, அப்புறம் மதுரை புஷ்பலதா அவங்க சொன்னாங்க. அந்த பெர்னாட்ஸாவோட கோட் அதுக்கு பிரமாதமாக இருந்தது. அப்புறம் மதுரையிலேருந்து மா மாயக்கண்ணன் சொன்னாங்க, நேரில் கழிப்புன்னு. ஈரோட்டிலேருந்து இளங்காயா சொன்னதும் அந்த ஒரு வெட்டுதலை வந்து ஒரு கேக் கட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆடு மேய்க்கிறத சொன்னதும் அற்புதமாக இருந்தது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தில் உச்சபட்சமாக மனசில் தோன்றது என்னென்னா, செடி வளர்க்குறதில் வந்து ஒரு ரசிப்பு எனக்கு இருக்குது. எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் காய்கறி செடியோடு பேசலாம், நான் விதைக்கிறத பார்க்கலாம், அறுவடை செய்கிறத ரசிக்கலாம்னு ஒரு பெண்மணி அந்த காய்கறி செடியை வந்து நான் ரசித்து செய்கிறேன், அதற்கான பயிரிடுதல் எல்லாத்தையும் நான் இன்புற்று செய்கிறேன்னு சொன்னது வந்து கேட்கும்போது நம்மையும் ரசிக்க வைத்தது. அதில் அந்த ஆடு மேய்க்கிறதப்புறம் சொன்னாங்கள்ல, அதுவும் பெரும்வாரியாக ரசிக்கும்படியாக இருந்தது. சாதாரணதுன்னு நம்ம சொல்லிடவே முடியாது. அப்போ அந்த இருவருக்கும் இடையேனா நம்ம நாமக்கல்லிருந்து லட்சுமி அம்மாவுக்கு முத்தான நேராக அறிவிக்கலாம். காய்கறி செடி வளர்ப்பில் பேரின்பம் காண்பதாக சொன்னாங்க. அந்த பேரின்பம் தொடரட்டும். எல்லாரும் எல்லா வேலையும் ரசித்து செய்யுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே, ரசித்து வாழுங்க. இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறேன். அடுத்த வாரத்திற்கான தலைப்பு என்னன்னு கேட்பீங்க, தலைப்பு தயாராக இருக்குது. ஆனால் அடுத்த வாரம் வானவில் தலைப்பை புதன்கிழமை நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம். இப்போ விடை பெறுகிறேன். நன்றி. வணக்கம்.

ரசித்து செஞ்ச வேலைகள் பற்றி சொல்லி சென்றது வானவில். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்தார் மயிலப்பன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் முல்லச்சேரி பிரேம்தாஸ், ஆர் கே ராஜேஷ். கணினியாக்கம் எஸ் செந்தில்குமார், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சி பூஜா. இனி பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும். நிகழ்ச்சியின் முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்திய அமெரிக்க இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கிரேட்டர் நொய்டா பகுதியில் யமுனா விரைவுச் சாலையில் நேற்றிரவு பேருந்து தீப்பிடித்திருந்த விபத்தில் பயணிகள் 9 பேர் உயிரிழந்தனர். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள், கல்வி

ஏழாம் தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கிரேட்டர் நொய்டா பகுதியில் யமுனா விரைவுச் சாலையில் நேற்றிரவு பேருந்து தீப்பிடித்திருந்த விபத்தில் பயணிகள் 9 பேர் உயிரிழந்தனர். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். கும்மிடிப்பூண்டியில் சிக்னல் கோளாறு காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,080 ரூபாய் குறைந்து 1,12,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து மீது கார் மோதி விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஓமான் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சத்னம் சிங், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: அமுத தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் சிநேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா.

கவிதையும் கானமும், கவிதையும் கானமும், கவிதையும் கானமும்.

0: கவிதை ஒரு பெருமழை, கவிதை ஒரு சிறு தூறல், கவிதை சில்லென்று நனைக்கும் சாரல், ஆக கவிதைக்குள் ஈரமுண்டு. கவிதை ஒரு சூறாவளி, கவிதை ஒரு புயல், கவிதை சில்லென வருடும் தென்றல், ஆக கவிதைக்குள் காற்று உண்டு. கவிதை ஒரு தீப்பிழம்பு, கவிதை ஒரு தீபம், கவிதை கனன்று கொண்டு இருக்கும் புகை, ஆக கவிதைக்குள் எரிமலை இருக்கும். கவிதைகள் சுடும், ஆக கவிதைக்குள் எரிமலை இருக்கும், கவிதைகள் சுடும்.
1: இரவோடு நான் காணும் ஒளிவட்டம் நீதான், என் இரு கண்ணில் தெரிகின்ற ஒரு காட்சி.
0: கவிதை ஒரு அண்ட வெளி, கவிதை ஒரு துளிவானம், கவிதை ஒரு பிரம்மாண்டம், கவிதை ஒரு தேடல், ஆக கவிதைக்குள் பிரபஞ்சம். கவிதை ஒரு அண்ட வெளி, கவிதை

ஒரு துளி வானம், கவிதை ஒரு பிரம்மாண்டம், கவிதை ஒரு தேடல். ஆக கவிதைக்குள் பிரபஞ்சம், கவிதை ஒரு விதை, கவிதை ஒரு விருட்சம், கவிதை ஒரு பெருங்காடு. ஆக கவிதைக்குள் ஒரு பூமி.

ஐம்பெரும் பூதங்களும் கவிதைக்குள் அடக்கம் எனில் நீங்களும் நானும் என்ன விதிவிலக்கா? ஐம்பெரும் பூதங்களும் கவிதைக்குள் அடக்கம் எனில் நீங்களும் நானும் என்ன விதிவிலக்கா? இது கோடை பண்பலை 1.5 தந்து கொண்டிருக்கிறது. கவிதையும் கானமும் கானமும் கானமும் பார்ப்பதற்கு நிறைய காட்சிகளும் படிப்பதற்கு கொஞ்சம் புத்தகங்களும் பழகுவதற்கும் பேசுவதற்கும் எதிரில் அன்பான மனிதர்களும் வாய்த்தால் வாழ்க்கை முழுவதும் இந்த ஜன்னல் ஓரத்து இருக்கையிலேயே வசித்துவிட இவனுக்கு சம்மதம். இது கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களின் கற்பனையில் ஒன்று. கூடவே ஒரு ஜன்னல் ஓரத்து இருக்கையில் அமர்ந்து வானொலி கேட்க நேர்ந்தால் அந்த பொழுதுகளும் வசந்தமாகும். அந்த வசந்தத்தை உங்கள் வசம் சேர்க்க காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 3505151.
2: சத்யஜோதி பிலிம்ஸ் TG தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். நாளை முதல்
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி நிப்பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
6: இதுவும் நம் வசந்தன் கோ காலம்.
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும். மன்னிக்கவும், இது கவிதையின் தலைப்பு. மன்னிக்கவும், கவிதை தந்திருக்கிறார் உழவன். கண்ணாடி முன்னால் நிற்கும் போதே கவனிக்க தொடங்குகிறாள். பேண்ட் ஷர்ட் அணியும் போது உறுதிப்படுத்தி விடுகிறாள். வண்டி சாவியை எடுத்தவுடன் தவழ்ந்தோடி வந்து காலை கட்டிக்கொண்டு அண்ணாந்து பார்த்து அழுது அடம் பிடிக்கிறாள். என்ன கூறி சமாதானம் செய்வது என்பது தெரியாமல் அவளோடு விளையாட ஆரம்பித்தேன். மன்னிக்கவும், இன்றைய என் வருகை தாமதமும் ஆகலாம், இல்லாமலும் போகலாம். இது மன்னிக்கவும் எனும் தலைப்பிலான கவிதை. கவிதை தந்திருந்தார் உழவன்.

கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும். இனி ராஜலிங்கம் அவர்களின் காயம் எனும் தலைப்பிலான கவிதை. தலை கவிழ்ந்து நிற்பதால் தவறு செய்தவன் என அர்த்தமில்லை. மௌனத்தை துப்பியபடி மெல்ல நகர்கின்றன நீண்ட காலத்தின் மணித்துளிகள். தலை கவிழ்ந்து நிற்பதால் தவறு செய்தவன் என அர்த்தமில்லை. மௌனத்தை துப்பியபடி மெல்ல நகர்கின்றன நீண்ட காலத்தின் மணித்துளிகள். தேற்றலுக்கான மொழியையும் ஆறுதலுக்கான உணர்வையும் தொலைத்துவிட்டு பெருமூச்சிட்டு நகர்கிறது.

மற்றும் ஒரு சந்திப்பு. என்றோ வரும் என் தருணமென வெட்டிய மரக்கிளையில் மெல்லிய வலை பின்னித் தொடங்கும் சிலந்தியின் மனது ஆறாத காயங்களோடு தனிமையில் ஆடிக்கொண்டிருக்கிறது. மெல்லிய வலை பின்னித் தொங்கும் சிலந்தியின் மனது ஆறாத காயங்களோடு தனிமையில் ஆடிக்கொண்டிருக்கிறது. இது ராஜலிங்கம் அவர்களின் காயம் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: மற்றும் நடிப்பில் உருவாகும் நாளை முதல்

கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும். இனி மகுடேஸ்வரன் அவர்களின் கருணை எனும் தலைப்பிலான கவிதை காத்திருக்கிறது உங்களுக்காகவே. கவிதையின் தலைப்பு கருணை. பேருந்து வாசலில் புறையோடிய கண்ணும் கையில் குழந்தையுமாய் பெண்ணுருவம் கை நீட்ட சட்டை பையை துழாவி 2 ரூபாய் நாணயமிட்டேன். தடி ஊன்றி தள்ளாடிய பெரியவர் ஒருவரின் கை நீட்டலுக்கு 1 ரூபாய் இட்டேன். காத்திருப்பின் நீட்சியில் அண்ணா என ஒரு சிறுமி கையேந்திய போது என் சட்டை பையில் கருணை தீர்ந்து 2 ரூபாய்த்தாள்களே மிச்சமிருந்தன. காத்திருப்பின் நீட்சியில் அண்ணா என ஒரு சிறுமி கையேந்திய போது என் சட்டை பையில் கருணை தீர்ந்து 2 ரூபாய்த்தாட்களே மிச்சமிருந்தன. கையேந்துபவர்களுக்கான கருணையை நம்மிடம் இருக்கும் சில்லறைகள்தான் மதிப்பிடுகின்றனவா? அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் மகுடீஸ்வரன் தன் கவிதையில். கவிதையின் தலைப்பு கருணை.

0: சத்ய ஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் நாளை முதல்.
1: விரைவு திருச்சி சாரதாசில்
2: அபினி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்ஹாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 நாளை முதல்.
3: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
4: இதுவும் நம் வசந்தன் கோ காலம்.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

இசை பண்பலை 100.5 கவிதையும் கானமும். இனி பிரான்சிஸ் கிருபா அவர்களின் போதும் எனும் தலைப்பிலான கவிதை. கவிதையின் தலைப்பு போதும். ஆனால் இது போன்ற கவிதைகளை எத்தனை முறை படித்தாலும் சரி, கேட்டாலும் சரி, மனம் சலிக்கவே சலிக்காது. ஆனால் கவிதையின் தலைப்பு மட்டும்தான் போதும். ஒரு துண்டு பூமி, இரண்டு துண்டு வானம், சிறு கீற்று நிலவு, சிறு துளிகள் சூரியன், ஒரு பிடி நட்சத்திரம், கால்படி கடல், ஒரு கிண்ணம் பகல், ஒரு கிண்ணி பெட்டி இருள், மரக்கூந்தல் காற்று, நூலளவு பசும் ஓடை, குடை அளவு மேகம், ஒரு கொத்து மழை, குட்டியாய் ஒரு சாத்தான், குழந்தை மாதிரி கடவுள்.

உடல் நிறைய உயிர், மனம் புதிய காதல், குருதி நனைய உள்ளொளி, என் உலகளவு எனக்கே. இது பிரான்சிஸ் கிருபா அவர்களின் போதும் எனும் தலைப்பிலான கவிதை.

0: குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசே முறுக்கு 2 நாளை முதல்.
1: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர்
2: வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: இசை பண்பலை 100.5 கவிதையும் கானமும். இசை மலரின் மௌனமான நேரம் கவிதை காத்திருக்கிறது உங்களின் ரசனைக்காக கோடை பண்பலையில். கவிதையின் தலைப்பு மௌனமான நேரம். மௌனங்கள் எல்லாம் சம்மதமாகிடின் வலியின் மொழிதான் எது? மௌனங்கள் எல்லாம் சம்மதமாகிடின் வலியின் மொழிதான் எது? மௌனம் தவிப்பின் தவிப்பு, மௌனம் எரிச்சலின் மெல்லிசை, மௌனம் வார்த்தைகளின் வடிகட்டி, மௌனம் வாதையின் பாஷை. இது மௌனமான நேரம் எனும் தலைப்பில் இசை மலர் அவர்கள் வடித்த கவிதை.
1: தனக்கு

கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும். தொலைந்த நினைவுகள் எனும் தலைப்பில் கார்த்திகா அவர்களின் கவிதை. கவிதையின் தலைப்பு தொலைந்த நினைவுகள். உன் பயணங்களில் உனக்கு முன்னால் ஒரு பட்டாம்பூச்சி பறந்து போகலாம், சாரல் மழை வந்து உந்தன் தலை நனைக்கலாம், சிந்தும் புன்னகையோடு தாய் விரல் பிடித்த மழலை தளிர் நடையிடலாம், சத்தமில்லா விரைவு ரயில் ஜன்னல் மரங்களை பின்னோக்கி நகர்த்தலாம், என் சாயலொத்த ஒருத்தி உன் இருக்கைக்கு எதிர் அமரலாம். அத்தனையையும் கவிதையாய் மாற்றத் தெரிகிறது உனக்கு. இப்போது என் வினாவெல்லாம், யாதொன்றிலும் நினைவுக்கு வராத என் நினைவுகளை எங்கே தொலைத்தாய் என்பது மட்டும்தான். இப்போது என் வினாவெல்லாம், யாதொன்றிலும் நினைவுக்கு வராத என் நினைவுகளை எங்கே தொலைத்தாய் என்பது மட்டும்தான்.

கோடை பண்பலை 100.5 கவிதைகளோடு கானங்களும் பிரசித்திருப்பீர்கள். இனி அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சந்திப்போமா? கவிதைகளோடு கவிதைகளாவோம். அதுவரை உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடு விடைபெறுகிறேன். அமுதா அமுதா.

பண்பலை வானவில் இந்தியாவில் நிறைவு பெறுகிறது கவிதையும் கானமும். இனி தொடர்வது பாட்டு பட்டாளம். நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மக்கள் சேவையே உயரிய பணி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளை கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும்.

என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச கடல்சார் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,400 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப்பதக்கம்

வினாடிக்கு 12,400 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஆடவர் 10 மீட்டர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஸ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்புக்கு 59 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5.
1: நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
2: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ இந்தியா.

0: தன்கோ. நேர்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். மனசுக்கு பிடிச்ச பாடல்களை எப்போ கேட்டாலும் பாடினாலும் அது மட்டற்ற மகிழ்ச்சியை தருங்க. அப்படிப்பட்ட பாடல்களை நேயர்களை பாட வைக்க இருக்குது 100.5 பாட்டு பட்டாளம். நிகழ்ச்சியில் பாட்டு பாட நேயர்கள் பொதுவான நேயர்கள் 24, 24, 26 290, 333 மேலாம், மகளிர் 24, 24, 29 அறிமுக நேயர்கள் 24, 24, 24 மேலாம், கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 45, 42 இணைச்சு. நிகழ்ச்சியில் நேயர்களோட சேர்ந்து பாட
1: கே.எஸ். கார்த்திக்,
0: ஈரோடு கைலாசம்.
1: ஏங்க
0: சொல்லுங்க,
1: சேர்ந்து வேற பாடணும்னு சொன்னீங்க. எனக்கு தொண்டையில் கிச்சு கிச்சு
0: கிச்சு கிச்சு தானே. கொஞ்சம் ஒரு லெமன் டீ சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும்.
1: லெமன் டீ சாப்பிட்றது
0: ஆமாம்
1: சரி. என்ன இது அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கீங்க.
0: ஜிகு ஜிகுன்னு இருக்குதா?
1: ஜிகு ஜிகுன்னு இருக்கு.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் அது மாதிரி வண்ணமயமான ஆடைகளுக்கு பெயர் பெற்ற ஒரு நடிகர் நடித்த திரைப்படங்கள் இருந்தால் நாங்கள் பாடல்கள் கேட்க போகிறோம்.
1: வண்ணமயமான ஆடைக்கு ஆமாம் பிரசித்தி பெற்று நடிகரான்.
0: ஆமாம்
1: ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் யோசிக்க வேண்டியதில்லை, எல்லாத்துக்குமே தெரியும்.
0: தெரியும், கேட்ட உடனே ஞாபகத்துக்கு
1: அந்த கலர் சட்டை அப்படின்னாலே இவர் தான்.
0: ஆமாம்
1: யார் அவர்?
0: அவர் தான் நடிகர் ராமராஜன். இன்னைக்கு அவர் நடித்த திரைப்படங்கள்
1: மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு,
0: அவரே தான் அவர் நடித்த திரைப்படங்கள்.
1: படத்தை பார்த்தீங்கன்னா இந்த கரகாட்டக்காரன்ற படம் மதுரையில் ஒரு திரையரங்கில்
0: ஒரு வருஷம் ஓடுச்சு.
1: ஆமாம் அதுக்கு மேலேயும் வந்திருக்கு. அப்படி 25 வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்த நடிகர் அப்படின்னு சொல்லணும்னா
0: இல்லைவா நாயகன்னே சொல்ல.
1: ஆமாம் இவர் தான்,
0: அவர் தான்.
1: அவருடைய பாடல்கள் தான் இன்றைக்கி கேட்க போகிறோம்.
0: இப்போ நேரோட்டும் ஆர்வமாக இருப்பாங்க பாடுறதுக்கு,
1: கேட்டுருவோம். கூப்பிட்டுருவோம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்க?
2: திருப்பூர் மாவட்டம் சீதா சரவணன் பேசுகிறேன்.
1: என்ன சரவணன்?
2: சீதா சரவணன்.
0: தீபா சரவணனா?
2: சீதா சரவணன்.
0: கீதா
1: என்னங்க உங்களுக்கு?
0: பாதி உள்ளே போய் போய் வருது. கொஞ்சம் அந்த கூவரும் இருக்கிற இடமா நின்று
1: பேசுங்க. கீதாம்மா என்ன பாட்டு பாட
2: போறீங்க?
0: வந்த சந்தனமே.
1: பொறுங்க, இன்னும் அவங்க ஆரம்பிக்கவே இல்லை. அவங்க ஆரம்பி
0: கொஞ்சம் எடுத்து கொடுப்போம்.
2: இது யாராலும் பட்டாது மந்தரே

0: பாட்டு அப்படியே இங்கே போய் போய் வருது, அப்படியே தாராபுரத்துக்கு போயிட்டு அப்படியே திருப்பூர் வரும் போலவே.
1: எஸ்பி பாலசுப்ரமணியனோட சிறப்பான குரல், ஊர் விட்டு ஊர் வருவது
0: பாடத்துல இருந்து. சரி, இருந்தாலும் நல்லா பாடுறீங்க ராகமா, இருந்தாலும் கோபுரம் இருக்கிற இடத்துல இருந்து பாடினீங்கன்னா கொஞ்சம் ரசிச்சு நாங்களும் கேட்போம், எல்லாரும் கேட்கலாம்.
1: நிறைய பாடலாம், நிறைய பாடல்கள் இருக்கு.
0: நன்றிங்கம்மா நிகழ்ச்சியில் பாடல் பாடினதுக்கு. இப்போ அடுத்ததா
1: ஒரு நடக்கூடிய நேயர்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யாருங்கம்மா, எங்கிருந்து?
2: லலிதா சார்.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா?
2: பள்ளப்பட்டி சார்.
0: பள்ளப்பட்டி, எந்த பள்ளப்பட்டி?
2: திண்டுக்கல் மாவட்டம்.
0: என்ன பாட்டு பாட
1: பக்கத்துல?
2: சார்
1: மாங்குயிலே தான் நாங்களே பாடிட்டோமே. மாங்குயிலே
2: பாத்தீங்க? நானும்
1: பாடுறேன். நீங்களும் பாடுறீங்களா? பாடுங்க பாடுங்க.
2: சரிங்க சார். மாங்குயிலே கேளு
0: எல்லாத்துக்கும் பாடும்போது மட்டும் என்னப்பா உள்ள போய் போய் வருது, ஒரே நேரா செல்போனை நேரா வச்சு பாடினீங்கன்னா நல்ல குரல் கேட்கும்.
1: நீங்க எப்படி வச்சு பாட சொன்னாலும் உள்ளதான் போய் வருது.
0: பாடுங்க பாடுங்க.
1: அதாவது வரக்கூடிய நேயர்கள் வந்து நம்மளுடைய தொலைபேசியில அந்த கோபுரம் சரியா
0: தெளிவா இருக்கிற இடத்துல என்ன பாடுனா நல்லா இருக்கா
1: கேக்க நல்லா பாடுறீங்க. ஏன்னா இந்த கோபுரம் பண்ணுற வேலையினால உள்ளே போய் வெளியில் வந்து உள்ளே போய் வெளியில் வந்து
0: இப்போ பழைய டேப்பர் கல்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது சிக்கிக்கும் தெரியுமா, அந்த நாடா சிக்கிச்சுன்னா இப்படி தான் பாடும் அப்படின்னு பாடும். அதை மாதிரி பாடல் கேட்குது. இப்போ யார் இப்பில் காத்திருக்கா?
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: தேனி மாவட்டம் கம்பானப்பட்டிலேருந்து நிவேதா பேசுகிறேன்.
0: நிவேதா,
1: என்ன பாட்டு பாட போகிறீங்க?
3: என்ன
0: குரூப்? எல்லாத்துக்கும் வணக்கம். என்ன பாட்டு பாட
3: போறீங்க?
1: என்ன பாட்டு பாட
3: போறீங்க? குடகு மலை
1: காற்றாடு. பாடுங்க பாடுங்க.
3: மறந்தால் தானே
0: பாதியில இருந்து வருது.
3: ஹலோ,
1: பாடுங்க பாடுங்க பாடுங்க பாடுங்க.
3: இப்படி இடையில டிஸ்டர்ப் பண்ணா எப்படி
0: பாடுறீங்க? நீங்க இப்ப இடையில இருந்து பாடுறீங்க.
1: குடக புழுந்து ஆட்டை குலை கூட கைலாசம். நீங்க பாடுங்கம்மா, நீங்க பாடுங்க, நாங்க கேக்குறோம்.
3: மறந்தால் தானே நினைக்கணும் மாமா, நினைவே நீதானே நீதானே, மனசும் மனசும் இணைந்தது மாமா, எனக்கு தவித்தேனே நான் தானே.
1: சொல்லிவிட்ட பாட்டு தெக்குத்தாத்தோடு கேட்டேன், தூதுவிட்ட ராசா மனம் மாற மாட்டேன். ஊர் என்ன சொன்னா என்ன உன்னாக நின்னா
3: என்ன
1: உன் பேரை பா

0: வசந்த் அண்ட் கோ. தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27.

0: ஏழு தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது இடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
3: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. இடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்க்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஸ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.

0: நேரம் முற்பகல் 11:17
1: ஆயிடுச்சு.
0: இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, அந்த காலத்தில் அந்த 80s-90s வரைக்கும் அந்த காலகட்டங்களில் அப்படியே அந்த காதலர்கள் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் ஒரு பாடல் கொடுக்கணும்னா
1: அந்த கிராமத்து மனம் மாறாம அப்படியே கிராமத்தோடவே ஏந்து
0: அந்த பெரிய குழா கட்டியிருப்பாங்க,
1: ஆர்ன் பைப் நீட்டி இருப்பி நீளமா இருக்கும் அப்படி,
0: அது பாடும் போதே சேர்ந்து பாடக்கூடிய நிறைய
1: அப்படியே மனசுக்குள்ள போய் வரும் அந்த பாடல்.
0: ஆமா, ஊரு விட்டு
1: ஊரு வந்து
0: அப்படிலாம் நிறைய பாடல் இருக்கு, கேட்டு நேர்கள்ட்ட.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாருங்க, எங்கிருந்து?
2: காயத்ரி, தேனியிலிருந்து.
1: தேனியிலிருந்து காயத்ரி, என்ன செய்றீங்க காயத்ரி?
2: ஹோம் மேக்கர்.
1: ஓகே, சொல்லுங்க என்ன பாடல் பாட போறீங்க?
2: அரும்பாகி முத்தாகி.
1: பாடுங்க.
2: அரும்பாகி முத்தாகி பூவாகி, தொடுத்த மாலை எடுத்து வாரே, கழுத்த காத்து கையிருந்த சேர்த்து.

0: மனுக்கும் சந்தனம் பூசட்டுமா, இனிக்கும் சங்கதி பேசட்டுமா,
1: பாடல் நல்லா பாடுனீங்க, நன்றிங்க.
2: நன்றிங்கம்மா, நல்லா பாடுனீங்க, பரவாயில்ல, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: நான் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் நல்லாமுப்பனூர் தேவராஜ் பேசுறேங்க.
1: சொல்லுங்க தேவராஜ், என்ன பாடல் பாட போறீங்க?
3: படம் பாத்தீங்கன்னா ஊரு விட்டு ஊரு வந்து, அதுல இளையராஜாவும் ஜானகியும் பாடின பாட்டுங்க. சொக்கமே என்றாலும் போல வருமா, அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு
2: ஈடாகுமா,
3: பேசும் மொழிகள்
1: தமிழ் போல் இனி தீடுமா,
3: சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா, அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா.
1: ஏரிக்கர காத்தும் ஏலேல பாட்டும் இங்கே எதுவும்
3: கேட்கவில்லையே.
1: ஆடும் குயில் சத்தம், ஆடுமயில் நித்தம், பார்க்க ஒரு சோலை இல்லையே. வெத்தலைய மடிச்சு மமனத கடிச்சு துப்ப ஒரு வழி இல்லையே. ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிச்சு
2: ஆட ஒரு ஓட இல்லையே.
1: இவ்வூரு என்ன ஊரு, நம் ஊரு ரொம்ப மேலே, அட ஓடும் பல காரு
2: வீணாடம்பரம் பாரு,
1: ஒரு தாகம் தீர்க்க மோர் இல்லை.

0: சத்யஜோதி பிலிம்ஸ், டி ஜி தியாகராஜன் வழங்கும். இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். நாளை முதல்
1: 11:21:58
2: ஆயிடுச்சு.
1: அப்படியா?
2: ஆமா,
1: பேசுறதுக்குள்ள வந்துருச்சு.
2: ஆமா, 2 மணி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்வமாக நேர்கள்லாம் பாடல் பாடிட்டு இருக்காங்க.
1: ராமராஜனோட ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில படங்கள் தவிர்த்து இது எல்லாமே அந்த நம்மளுடைய கலாச்சார உடைன்னு சொல்லக்கூடிய இந்த வேஷ்டி சட்டை அதில் தான் இருக்கும். பாதி படத்துக்கு மேலே டவுசரில் இருந்தார், அது
3: என்ன பாட்டு பாட போறீங்க?
1: அதனால இவர்
3: பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமலா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமலா, தெய்வம் அது தாய்க்கும்
2: கீழதான்,
3: எந்த தாயவளோ சாமிக்கு மேலதான், பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமலா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமலா,
1: விறகு சுமந்து கிட்டு இரவா பகலா தினம் தினமும் முளைச்சதும் சருகு பொறுக்கி வந்து
3: சாதம் வடுத்து தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தன தாயிங்க
1: நம்ம தமிழ்நாட்டுல தியாகி யாரு, தியாகி யாரும் இல்ல போடா,
3: தாயின் வணங்கி கும்பிட்டு வாழா,
1: அவதான் கோயில் அவதான் உலகம்.
2: ரொம்ப அருமையா பாடுறீங்கய்யா, ரொம்ப அருமையா பாடுறீங்க, வாழ்த்துக்கள். சரியா, ரசிச்சு பாடுறீங்க. இப்ப யாரு இனிப்பில பாடல் பாட காத்திருக்காங்க? வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், யாருங்க?
4: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் புங்கமுத்து வந்து பாவாஜி பேசுறேன் சார். நல்லா இருக்கிறீங்களா சார்?
2: பாவாஜியா, பாலாஜியா?
1: பால்ராஜ்.
4: பால்ராஜ்,
2: பால்ராஜ்.
4: ஆமா சார்.
1: என்ன பாட்டு பாட போறீங்க பால்ராஜ்?
4: மதுரா மாரி கொழுந்து அந்த பாட்டு பாடுறேன் சார்.
1: மதுரா
2: பாடுங்க.
4: ஹலோ. மதுரா மாரி கொழுந்து வாசம் ஏ ராசா தீயுன்னுடைய நேசம், மானோட பார்வை மீனோட சேரும், மாறாம என்ன தொட்டு பார், இது மறையாது என்னுடைய பாசம், மதுரா மாரி கொழுந்து வாசம்.
1: அழகுங்க
4: சார், நன்றி சார்.
1: ஏங்க எப்படிப்பட்ட பாட்டு,
2: அருமையான பாடல்,
1: நல்ல பாடல். எஸ்பி அதாவது கே எஸ் சித்ரா மற்றும் மனு
2: பாடியிருப்பாங்க.
1: இளையராஜா அவனுடைய அருமையான இசையில். சரி, இப்போ இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்
2: ஒரு பாடலுக்கு பிறகு.
1: அப்படியா? சரி.
2: அவர் நடிச்ச பாடல்
5: ஆரா, தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
6: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
5: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவா

0: அதாவது எப்படி சொல்கிறது, இளையராஜாவினுடைய காம்பினேஷன் இந்த பாடல்களுக்கு ராமராஜன் அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: இன்னொரு விஷயம், இன்னைக்கு காலையில் பேசின மாதிரி தான் வானவில்ல, ரசித்து செய்கிற வேலை, எந்த வேலையும் ரசித்து செஞ்சால் நேரம் போகிறதே தெரியும்,
0: ரசித்து செய்யணும்.
1: அதான்
0: சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் யார் பேச வர்றா பாட வர்றா கேட்டுருவோம், பேச வர்றான்னு சொல்கிறதுனால பேசிகிட்டே இருக்காங்க,
1: பாடிடுவாங்க. வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க ஐயா?
2: சார், நான் விருநாயர் மாவட்டத்துலேருந்து செவ்வாய்ச்சி வட்டம் கல்போதுங்கிற கிராமத்துல சொல்கிறேங்க.
1: உங்கள் பேருங்க ஐயா?
2: என் பேர் அந்தோனி.
1: அந்தோனிங்களா?
0: என்ன பாட்டு பாட போறீங்க அந்தோனி?
2: நான் இந்த வில்லுப்பா பாட்டுக்காரங்க வந்து
1: கலைவாணியவா?
2: ஆமா சார்.
1: பாடுங்க.
2: ரொம்ப
1: என்னங்க ஐயா பாடுங்க.
0: சொல்லுங்க, ஒண்ணுமே கேட்கல.
2: கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, அவ மேலும் அவ காலகம்
0: தண்ட காலகம்.
2: ஆமா சார், கண்டு பார்த்ததுமே வில்லு பாட்டு வரும். கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ,
0: சிலை மேலையோ தேவியோ இதுதான் பேரோ
2: பேரோ.
0: அப்புறம்
2: சார் தெரியல சார்,
0: அவ்வளவுதான், அதுக்கு மேல தெரியலையா?
1: நாம
0: பாடுறதே கேட்கும் போது அவங்க பாடுறதெல்லாம் கேட்காம இருக்க முடியுமா?
1: வணக்கம்
3: சார்.
1: யாருங்க?
3: புதுக்கோட்டை மாவட்டம் தாரிமலை ஏழுமலை.
1: புதுக்கோட்டையிலிருந்து?
3: புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஏழுமலை.
1: ஏழுமலையா?
0: விராலிமலை ஏழுமலை.
1: ஏழுமலை.
0: என்ன பாட்டு பாட போறீங்க? என்ன பாட்டுங்க?
3: இங்கே ஒரு காவேரி.
1: ஆ
3: சொத்து சொன்னும் தேவையில்லையே.
1: படிக்க கூடாது, பாடணும். அப்படியா? எப்பவுமே முதல்ல இருந்து பாடினீங்கன்னா தொடர்ந்து ஃப்ளோவா வரும், நடுவுல இருந்து பாடினீங்கன்னா வராது. சரியா?
3: கனவை தடுத்து நிறுத்தி இவ தடிஞ்சு வெடிச்ச முடிச்சி
0: என்ன பாட்டு பாட போறீங்க?
1: கோபுர தீபம். மட்டுமே இல்லையே
0: பாட்டு குயிலும் மறந்து போச்சு. அப்புறம்
4: தன்மணி உன்னையும் என்னையும் பிரித்த காலம் போச்சு. என் ராமனி ஒன்று கண்டது கழித்து வடித்த இதயம் உயிர் கலந்தாச்சு.
1: நடுவில் கொஞ்சம் மாறி போகுதே.
0: மாத்தி மாத்தி பாடிட்டீங்க, ஆனால் கூட நல்லா பாடிட்டீங்க.
1: எதோ ராகம பாடினாலும் தெரியல, மாத்தி பாடுங்க, வேற ஒன்றும் இல்லை.
4: நன்றிங்க,
1: நல்லா பாடுற முயற்சி பண்ணுங்க. சரியா? நன்றி.
0: எங்க முயற்சி பண்ணி தாங்க பாடிட்டாங்க, நல்லா பாடிட்டாங்க,
1: தொடர்ந்து
0: இன்னும் முயற்சி பண்ணலாம். அப்படி அப்படி சொல்லுங்க.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.

0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
1: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்ஹாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 நாளை முதல்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நேரம் இப்போ முற்பகல் 11:40
5: 42
4: ஆயிடுச்சு. நேரில் ரொம்ப மகிழ்ச்சியரமா, ரொம்ப உற்சாகமா பாடல்
5: கேட்டீங்கன்னா, இந்த பாடல்கள்லாம் கேட்கும் போது
4: பழைய நினைவுகள்
5: அப்படியே திரும்பி போகும்போது, நாம அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகல, இந்த பாட்டை கேட்கல,
4: இப்படி போய் படம் பார்த்தோம், இப்படி எல்லாம் இது பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நான் வந்துகிட்டே இருக்கோம் ஒன்னா. சரியா?
5: அதனால இப்ப பாடல் பாட வரக்கூடிய நேயர் யார், வாங்க. வணக்கம்.
6: காட்சி சாருக்கும் கைலாசம் சாருக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
5: என்ன பாடல் பாட போறீங்க
6: சார்? எனக்கு வந்து இந்த மாலை கருக்களிலே மல்லிகை தோட்டத்துல, மாலை கருக்களிலே அந்த மல்லிகை தோட்டத்திலே,
5: வீண
6: வாசிக்கிறேன், மாலவு திருமணம் வருத புல்ல, மாலை கருக்களிலே அந்த மல்லிகை தோட்டத்திலே, நீ நானு ஒண்ணு கேளு கேளு கண்ணு, ராகத்தால போல சேர போற ஒண்ணு,

0: உணவில்லை,
1: சொர்க்கம் என்று இது போல ஏதும் இல்லை,
2: நெஞ்சிலிருந்தது நீதானே வேறில்ல. மலை கருக்களிலே அந்த
1: தோட்டத்திலே உற்சாகமா பாடுற அந்த பாடுற உற்சாகத்துல அப்பப்ப நானா நீயான்னு தெரியல அவருக்கு, அது மாறி மாறி வந்துட்டார். வேற ஒன்று சரியா?
3: அதாவது அப்படிதாங்க பாடல்ங்கும் போது என்னன்னா நேரா பாட சொல்லிக்கணும் பாட்டு பட்டாளத்துல, ஆனா அங்கங்க கொஞ்சம் மானே தேனே
1: அதெல்லாம் அவங்க போட்டு
3: அதெல்லாம் சேர்த்து வந்துடும்.
1: டிங்கரிங் பார்த்துலாம்
3: நீங்க கண்டுக்க கூடாது. ஆமா
1: வணக்கம்.
4: வணக்கம்,
1: யாருங்க ஐயா?
4: மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டநத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
3: ஐயா என்ன பாடல் பாட போறீங்க?
4: நான் செண்பகமே செண்பகமே.
1: பாடுங்க.
3: செண்பகமேவா, பாடுங்க.
4: செண்பகமே செண்பகமே என் பொதிகை சந்தனமே.

0: பாதை நானும் போக வந்தேனே, ஓ மேல ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே.
1: என் மனம் தான பாடிடலாச்சு. அடுத்த வரைய காத்திக்கு
2: பின்னாடி போயிட்டு
3: இல்ல, உன்

0: போற முன்னால அப்படி
1: அப்படிதான் நீங்க பாடியிருப்பீங்க. அண்ணே அப்படிதானே நீங்க பாடியிருப்பீங்க அந்த காலத்துல?
2: நல்லா
0: பாடுனீங்க. பால் கறக்கும் போது இந்த பாடல் பாடுவீங்களா? இல்ல, ஆனா ஒரு விஷயம், இது வந்து அறிவியல்பூர்வமா உண்மை. இசை கேட்கும் போது மாடுகள் வந்து பால் அதிகமா கொடுக்குதா?
1: ஆமா
0: ஆமா.
1: நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க.
1: நிகழ்ச்சியில நீ அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார். நான் வந்து விளக்கு சிவா பேசுறேன்.
0: சிவா
1: சொல்லுங்க. சிவா என்ன பாடல் பாட போறீங்க?
3: புதுப்பாட்டுல சொந்தம் வந்தது பாட்டு.
0: பாடுங்க. இந்த சுகமே மச்சான் தந்தது.
1: கொஞ்சம் பொறுங்க, அவர் பாடட்டும்.
0: இல்ல, கொஞ்சம் எடுத்துக்கிட்டு.

0: புது பாட்டா?
1: அதுக்கு அடுத்து
2: முன்னாடி வந்துட்டாரு, ஒண்ணுமே கேட்கலையே. சத்தமா தான் பாடுங்களேன், கொஞ்சம் சத்தமா பாடுங்களேன், ஒன்னும் கேட்க
1: மாட்டேன். கிளியன்னு கிள்ள வேண்டாம்.
2: என்ன காச்சு, நீங்க பேசினதுனால இடையில நின்று
1: போச்சு.
2: அதனால அடுத்த நேர் நல்ல பாடலோட வருவாங்க, கேட்போம்.
1: அதுக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியரமான ஒரு பாடல்.
2: அப்படியா, கேட்போம். நீங்களாம் பார்த்துருக்கீங்களா?

0: 11:52 ஆயிடுச்சு. என்ன பாடல் அப்படின்லாம் சொல்ற மாதிரி இல்லை, எல்லா பாடலுமே அருமை. பாடினவங்களும் பாத்தீங்கன்னா வரிகள் இருந்தா கூட அவங்களே சேர்த்து பாட்டை நல்லா அருமையா
1: தங்களுடைய கற்பனை திறன் அதில் செலுத்தி பாடிட்டாங்க.
0: இப்பயும் ஒரு ரெண்டு பேர் காத்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம்.
1: பேசிடுவோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வாழ்க வளமுடன் வளர கோடையப்பம். கரூர் மாவட்டம் நெரூர் தாமரம் பேசுறேங்க ஐயா.
1: மகிழ்ச்சி.
2: நண்பர்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்ன பாடல் பாட போறீங்க?
2: பாட்டு பாடுறங்க ஐயா.
0: பாடல சொல்லுங்க.
2: எங்க ஒரு பாட்டுக்காரன்ல ஒரு பாட்டு பாடுறங்க ஐயா. எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன், எம்பொருத்த பொட்டுக்காரன் ஐயா செவளக்கால மச்சக்காரன், காடு மேடு எல்லாத்திலும் அவ்வளவுதான் வருதுங்க ஐயா.
1: அவ்வளவுதான் வருது. நல்லா ஆனா ஒரு துள்ளலான பாடல் அது.
2: ஆமாங்க, இந்த பாட்டு துள்ளலான பாடுங்க ஐயா.
0: ரொம்ப சிறப்பு. இப்ப நிகழ்ச்சியில இணையக்கூடிய நிறைவான நேயர்
1: வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்க?
3: என்ன
0: பாட்டு
3: பாடுறீங்களா?
0: வச்சீங்களா வாசல்ல பூசணி பூ
1: வச்சு தச்சுட்டாங்க, அவ்வளோதான். அதோட
0: முடிச்சுட்டாங்க.
1: ஆமா அப்படியே சொன்னாங்க.
0: கலாங்கன்னு நீங்க ரொம்ப கலாய்க்கிறீங்க.
1: இல்லை அவங்க சொன்னதான் சொன்னேன் நான். நம்மளும் மிகைப்படுத்தி சொல்லியே. அடுத்து வருமா? வர மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, நிறைவா வந்தாலும் சிறப்பாக பாடியிருக்கீங்க. ஒருத்தர் நான் பாடியும் தீர்வேன்னு ஒருத்தர் இருக்கிறார்.
0: இருக்கிறார். ஆமாம். சரி பாட சொல்லிடலாம்.
1: வணக்கம்.
0: இனிப்புல வந்துட்டீங்க, பேர் சொல்லுங்க.
4: ஹலோ சார். வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
4: புதுக்கோட்டை மாவட்டம்
1: அகிலா
4: பேசுறேன்.
1: அகிலா. நலமா இருக்குங்கம்மா.
0: என்ன பாட்டு பாட போறீங்க?
4: ராமநாதன் படத்துல இருந்து பேர் தெரியல சார். பாட்டு
1: பாடுங்க.
0: சரி பாடுங்க பாடுங்க.
4: ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா போவாய், ஆதரவ தேடி ஒன்று பாத்தி ஒண்ணு கட்டி
1: வைக்கேனா
4: பாடலே
1: நீதான்
4: பாட வச்ச. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா போவாய், ஆதரவ தேடி பாத்தி ஒண்ணு கட்டி வை
1: பரவாயில்ல.
0: அதாவது நெருக்கி ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க. லிரிக்ஸ் தான் மாறுச்சு. ஆனா கூட இன்றைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் நல்ல அருமையா ராமராஜன் பாடல்களையும் கேட்ட மகிழ்வில பங்கு பெற முயற்சித்த அத்தனை பேருக்கு நன்றிகளை சொல்லிக் கொண்டு
1: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
0: கே.எஸ். கார்த்திக்,
1: ஈரோடு கைலாசம்.
0: நன்றி. வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மக்கள் சேவையே உயரிய பணி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளை கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச கடல்சார் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக BJP கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது.

கூறியுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,400 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஆடவர் 10 மீட்டர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்புக்கு 93 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வணக்கம் நேயர்களே, வணக்கம் சகோதரிகளே. மென்மையான புன்னகையாலும் எல்லையற்ற அன்பினாலும் இந்த உலகை அழகாக மாற்றும் அன்பின் வடிவங்கள், குடும்பத்தின் ஒவ்வொரு நொடியையும் இன்பமாய் மாற்றும் இல்லத்து நிலவுகள், வாழ்க்கை என்னும் நதியினை தன் புன்னகை என்னும் துடுப்பால் அழகாக கடந்து செல்லும் அழகிய தமிழ் மகள்களின் பங்களிப்பில் கோடை பண்பலை 100.5 இது மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. நிகழ்ச்சியில் பங்கு பெற சகோதரிகள் இணைய வேண்டிய எண் அறிமுக சகோதரிகள் 24 24 29 290 300 என்ற எண்களில் இணையலாம். அனைத்து சகோதரிகள் 24 24 26 என்ற எண்ணில் இணையலாம். முன் இணைப்பிற்கு சுழியம் 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு கிருத்திகா. இன்றைய மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் பழங்களோட பெயர்களை தாங்க சகோதரிகள் கண்டுபிடிக்க போகிறாங்க. சகோதரிகள் 3 கேள்விகளை கேட்டு குறிப்பு அறிஞ்சிக்கிட்டு இந்த விடையை கண்டுபிடிக்கலாம். இணைப்பில் இணையும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க.
3: தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டு தேவி பேசுகிறேன்.
1: தேவி?
3: ஆமாம் மேடம்.
1: வணக்கம்மா, என்ன பண்ணிட்டு
3: இருக்கீங்க? சமையல் செஞ்சுட்டு இருந்தேன் மேடம்.
1: சமையல் செஞ்சுட்டு இருக்கீங்க, அப்ப இன்னும் சாப்பிடலீங்களா?
3: காலைல சாப்பிட்டாச்சு மேடம், மதிய ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
1: சரி சரிங்கம்மா, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க?
3: வீட்டில்
1: தான் இருக்கீங்க. சரிங்க, விளையாட்டுக்குள்ள போகலாமா?
3: ஆ, போகலாம்.
1: சரி, உங்களுக்கான பழத்தோட கேள்விகளை நீங்க கேளுங்க.
3: இது எத்தனை எழுத்து மேடம்?
1: இது வந்து 6 எழுத்து கொண்ட பழம்.
3: 6 எழுத்து. நிறம் வந்து,
1: நிறம் பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்திலயும் இருக்கும் பச்சை நிறத்திலயும் இருக்கும்.
3: சிவப்பு நிறத்துல இருக்கும் பச்சை நிறத்துல இருக்கும். 6 எழுத்து.
1: இனிப்பா இருக்கும்.
3: அந்த பழம் எழுத்து சேர்த்து 6 இல்ல?
1: பழம்ங்கிறது சேர்க்காமே 6 எழுத்து கொண்டது.
3: பழம்
1: தேவிமா, நீங்க பேசுற சரியா கேக்கல, தெளிவா சொல்லுங்க.
3: சிவப்பாவும் பச்சையாவும் இருக்குமோ?
1: சிவப்பாவும் இருக்கும் பச்சை கலர்லயும் இருக்கும்.
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தர்பூசணி இல்லைங்க. சரி, நல்லா முயற்சி பண்ணுங்க, அடுத்த நேயர் பார்க்கலாம். இணைப்பில் இணையும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: தேனி மாவட்டத்திலிருந்து, தேனி மாவட்டம் பன்னீர் அங்கரன் பேசுறேன்.

0: சொல்லுங்க.
1: ஷர்மிளா.
0: ஷர்மிளா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: என்னங்க மேடம்?
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து இப்போதைக்கு யூனிவர்சிட்டியா இருக்கீங்க.
0: சரிங்கம்மா. நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு ரொம்ப பிடிச்சது வானவில்.
0: வானவில், சரிங்கம்மா. சரி, விளையாட்டுக்குள்ள போலாங்களா?
1: ஆ சரிங்க மேடம். முதல் கேள்வி யாராவது?
0: ம், சரிங்கம்மா. உங்களோட குறிப்புகள் நீங்க கேளுங்க.
1: ம், சரிங்க மேடம்.
0: ம்,
1: எதை பத்தி?
0: அதாவது ஆறு எழுத்து கொண்ட பழம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், சிவப்பு பச்சை நிறத்தில் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா?
1: அது செடியில் பார்த்தீங்க, செடியில் பார்த்தீங்களா?
0: அது மரத்தில் இருக்கும்மா.
1: மரத்தில் இருக்கும். ம், மரத்தில் ஒரு மிருகம் சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும்.
0: அது ஒரு அளவான அந்த செடி மாதிரி, அளவான மரம் மாதிரி வரும்மா.
1: அளவான மரம்.
0: ம்,
1: அதோட நிறம்,
0: அதாவது அந்த பழத்தோட நிறம் சிவப்பு பச்சை அதுல இருக்கும்னு சொல்லிருந்தோம்.
1: சரி மேடம்.
0: ம், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: டிராகன் பழம்
0: இல்லைங்கம்மா, இது ஆறு எழுத்து கொண்ட பழம். பழம்ங்கிறத சேர்க்காமையே இதோட அந்த பழம் வந்து ஆறு எழுத்து கொண்டது.
1: பழம் சேர்க்கணும். ஆறு எழுத்து. ம்,
0: சரிங்கம்மா, நல்லா முயற்சி பண்ணீங்க.

0: இனிப்பில் இனியும் சகோதரி வாங்க. வணக்கம்.
1: காலை இனிய மதிய இனிய வணக்கம் சொல்லி இணைப்பில் இணைவது எங்களோட பசுமை நகர் பரிமளா. நல்லா நல்ல மரியா,
0: நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லம்மா இருக்கிறோம்.
0: சரிங்கம்மா, சாப்பிட்டாச்சுங்களா?
1: சாப்பிட்டாச்சுங்கம்மா.
0: மதிய சாப்பாடு சாப்பிட்டீங்களா?
1: ஆ, மதிய சாப்பாடு என்ன சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும்.
0: இனிமேல் தான் சாப்பிடணும். சமையலாம் செஞ்சிட்டீங்களா?
1: ஆ, நான் கடையில் இருக்கிறேன்.
0: சரி சரிங்கம்மா. விளையாட்டுக்குள்ளே போயிடலாங்களா?
1: போயிடலாம்.
0: ம், ஆறு எழுத்து கொண்ட பழம்னு சொல்லியிருந்தோம். சிவப்பு பச்சை நிறத்தில் இருக்கும்னு சொல்லியிருந்தோம்.
1: ஆமாங்க.
0: ம், நீங்கள் கேளுங்க.
1: அது வந்து எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கும்?
0: எப்படி இருக்கும்னா, அதோட மேல் பகுதி வந்து கூர்மையாக இருக்கும், கீழ்ப்பகுதி வந்து அகலமாக இருக்கும்.
1: ருசியாக இருக்குமா?
0: ம், ருசியாக இருக்கும். நீர் ஆதாரம் கொண்ட பழம்னு சொல்லலாம்.
1: கொட்டை இருக்குமா?
0: ம், இருக்குங்கம்மா.
1: கொட்டை என்ன கலரில் இருக்கும்?
0: கொட்டை கருப்பு, அந்த காவி கலர் மாதிரி சொல்லலாம்.
1: ஓகே. விலை சொல்லாங்களா?
0: என்னங்கம்மா?
1: சீத்தாப்பழம்.
0: சீத்தாப்பழம் இல்லைங்கம்மா.
1: ஓகே. வேற என்ன?
0: வேற சரி, முயற்சி பண்ணீங்க, தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சிகளை.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: ஆரா, தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
8: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
7: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
9: சத்யஜோதி பிலிம்ஸ், டி ஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். நாளை முதல்
10: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
11: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கண்டுபிடி. சகோதரிகள் ரொம்ப அழகாக விளையாண்டுட்டு இருக்காங்க. முதல் கேள்விக்கான பதிலை அவங்களால சொல்ல முடியல, இப்போ நான் அதை சொல்ல போகிறேன். அந்த பதில் ஆறு எழுத்து கொண்ட அந்த பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீர்க்குமலி தாங்க. அதாவது இது ஆங்கிலத்தில் வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. சரி, இனி சகோதரிகள் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு பார்ப்போமா? இணைப்பில் இணையும் சகோதரி வாங்க. வாங்கம்மா, வணக்கம்.
1: தேனி மாவட்டம்.
0: தேனி மாவட்டம், உங்க பேர் சொல்லுங்க.
1: மீனா.
0: மீனா, மீனா எப்படி இருக்கீங்க?
1: இதே முதல்ல
0: பேசுறீங்களா? அப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களே.
1: ஆமா மேடம்,
0: ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அழைப்பு கிடைச்சனே.
1: ஆமா மேடம்.
0: சரிங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஆடு மேய்ச்சிருக்கேன்.
0: ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்களா? எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க?
1: ஏழு ஆடு.
0: ஏழு ஆடா? எப்படிங்கம்மா சமாளிக்கிறீங்க?
1: தோட்டத்துல இருக்கேன்.
0: சரிங்கம்மா, ஏழு ஆடுனா நிறைய சேட்டை பண்ணுமே, எப்படி பாத்துப்பீங்க?
1: அது அடங்கிரும் மேடம்.
0: அடங்கிரும். அடிச்சு போடுவீங்களா?
1: நான் அடிப்போம் மேடம்.
0: அடிப்பீங்க? நல்லா குச்சி வச்சு அடிப்பீங்க?
1: அப்படிலாம் அடிக்க மேடம், வராதுங்க பக்கத்துல.
0: சரி சரிங்கம்மா. ஆனா உங்க சொல் பேச்சு கேக்குற ஆடா வச்சிருக்கீங்க.
1: ஆமா மேடம்.
0: சரிங்கம்மா. சரி, விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா?
1: சரிங்கம்மா.
0: சரி, உங்களுக்கான பழத்தோட எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆறு எழுத்து கொண்டது பழம் அப்படிங்கறத சேர்த்தியே ஆறு எழுத்து கொண்டது. சரிங்களா? ம், குறிப்புகளை கேளுங்க.
1: அது பச்சையா இருக்குமா?
0: அதாவது அது கருநீலத்துல இருக்குங்கம்மா அந்த பழம்.
1: கருநீலத்துல?
0: ம்,
1: அது தெரியல மேடம்.
0: இன்னும் குறிப்புகள் கேளுங்க.
1: வேற குறிப்பு கொடுங்க.
0: இது வந்து கிராமங்கள்ல எல்லாம் இருக்கும் இந்த மரம். இது வந்து அந்த பருவ காலம் சீசனல் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. கிராமங்கள் எல்லாமே இந்த மரம் இருக்கும், இந்த பழத்தோட மரங்கள் வந்து இருக்கும். சரியா சொல்லுங்கம்மா, கேக்கல. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா, அருமை. மீனா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக. ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். இணைப்பில் இணையும் சகோதரி வாங்க. வணக்கம்.
2: வணக்கங்கம்மா, நான் தேனி மாவட்டம் பெரியகுளத்திலிருந்து நாகலட்சுமி இளங்கோன் பேசுறேங்கம்மா. அனைவருக்கும் மதிய வணக்கம்.
0: நாகலட்சுமி, உங்களுக்கு மதிய வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் இல்லத்தரசியா தேங்கம்மா இருக்கேன்.
0: இல்லத்தரசியா இருக்கீங்க? வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா?
2: முடிஞ்சுங்கம்மா, இப்ப சமையல் வேலை முடிஞ்சு.
0: சமையல் வேலையை முடிச்சுட்டு பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்க?
2: ஆமாங்கம்மா.
0: சரிங்கம்மா, விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா?
2: போலாங்கம்மா.
0: சரி, உங்களுக்கான எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா ஏழு எழுத்து கொண்ட பழங்க இது.
2: சரிங்கம்மா. அது அது என்ன நிறத்துல இருக்குங்கம்மா?
0: இப்போ வெளித்தோல் பாத்தீங்கன்னா தோல் நிறத்துல மாதிரி இருக்கும். நீங்க உள்ள
2: புரியல.
0: தோல், தோல் இருக்குங்க இல்லையா, நம்மளோட தோல் இருக்குல்ல, காவின் கூட சொல்லலாம், அந்த மாதிரி நிறத்துல இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா அந்த சாப்பிட்ற பகுதி வந்து பச்சை நிறத்துலயும் சின்ன சின்ன கருப்பு விதைகளோட இருக்கும்.
2: அப்படிங்களா? அது எங்க மரத்துல காய்க்குங்களாமா இல்ல செடி வகைகளாமா?
0: அது மரத்துல காய்க்கும். அதாவது இப்போ இந்த மலை பகுதிக்கெல்லாம் வந்தீங்கன்னா இத அதிகமா விற்பாங்க.
2: அப்படிங்களா?
0: அதிகமா விற்பாங்க. இந்த மலை பிரதேசங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வரப்போ இது அதிகமா விற்பாங்க. இது வந்து நல்ல ஊட்டச்சத்து உள்ளது.
2: அது பழம் வந்து பெரிய பழமா இருக்குங்களா சின்ன பழமா இருக்குங்களா?
0: சின்னதா ஒரு பந்து முட்டை வடிவம் மாதிரி தாங்க இருக்கும். சின்னதா பந்து வடிவத்துல தான் இருக்கும். அளவான வடிவத்துல, சின்னதா
2: அளவான வடிவத்துல
0: ஒரு பந்து எப்படி இருக்கு?
2: ஆமாங்கம்மா, அந்த மாதிரி இருக்கும். என்ன கேட்டீங்க?
0: சரிங்கம்மா, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. அடுத்த நேரம் பார்ப்போம், கண்டுபிடிக்கிறாங்க. இனிப்பில் இனியும் சகோதரி வாங்க. வணக்கம்.
3: ஹலோ, தேனி மாவட்டம் அன்சியா பேசுறேன்.
0: அன்சியா
3: மேடம்,
0: அன்சியா பேசுறீங்களா?
3: ஆமாங்க மேடம்.
0: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்க மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா? சரிங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் இந்த சமையல் வேலை செய்யறேன் மேடம்.
0: சமையல் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? செய்ய அப்படியே கேட்டுட்டே செஞ்சுட்டு இருக்கீங்க.
3: ஆமாங்க மேடம்.
0: சரிங்கம்மா. சரி, அந்த ஏழு எழுத்து கொண்ட பழத்தை கண்டுபிடிச்சிங்களா?
3: சொல்லுங்க, இன்னொருக்கா சொல்லுங்க.
0: அதாவது ஏழு எழுத்துன்னு சொன்னோம், அதோட வெளித்தோல் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட தோல் நிறத்துல தான் இருக்கும். உள்ள வந்து இன்னும் பகுதி நீங்கள்

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் கண்டுபிடி.

0: பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்துலேயும் சின்ன சின்ன கருப்பு விதையோடு இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு சின்ன பந்து வடிவத்தில் இருக்கும் மலை பிரதேசங்களில். இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி சொல்லலன்னா அங்கே போகிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி பழங்கள் கிடைக்கும்.
1: மேலே அந்த முள்ளு முள்ளா வாழை மாதிரி இருக்குமா?
0: முள்ளு முள்ளாலாம் இருக்காதுங்கம்மா.
1: இது உள்ள கொட்டை வந்து
0: உள்ள கொட்டை வந்து சின்ன சின்ன விதையா தான் இருக்கும். ரொம்ப சின்னதா ஒரு சோம்பு அந்த சைஸ் கடுகு அந்த மாதிரி தாங்க இருக்கும்.
1: அப்புறம்
0: சரிங்கம்மா, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க.
1: மஞ்சள் நிறத்துல இருக்குமா மேடம்?
0: மஞ்சள் நிறத்துல இருக்காதுங்க. உள்ள வந்து நீங்க உண்ணும் பகுதி பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துல இருக்கும். சரிங்கம்மா,
1: குழு கொடுங்க மேடம்.
0: குழு இத்தனை குழு கொடுத்தாச்சே, இதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருக்கணுமே. சரிங்கம்மா, அதுக்கான விடைய சொல்லட்டுங்களா? அதுக்கான விடை பாத்தீங்கன்னா பசலி பழம் சொல்லுவாங்க. இதை வந்து ஆங்கிலத்துல கிவி பழம் சொல்லுவோம். பாத்திருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? சரிங்கம்மா, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-26-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில். கண்டுபிடி கண்டுபிடி பண்பலை சொல்லும் நேரம் 12:28. இணைப்பில் இணையும் சகோதரி வாங்க.
4: ஹலோ, வணக்கங்க.
2: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: நாமக்கல் மாவட்டம் சித்தாந்தூர் புளியம்பட்டி.
2: சரிங்க.
4: சுலோச்சனா.
2: சுலோச்சனா.
4: ஆமாம்.
2: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கறங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்.
4: சரிங்க.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நானு சமையல் பண்ணிட்டு இருக்கறங்க.
2: சரி சரிங்க. என்ன சமையல்?
4: என்ன சமையல்? பருப்பு குழம்பு, சாம்பார், சாதங்க.
2: அப்படிங்களா? சரி சரி.
4: ஆமாங்க.
2: சரிங்க, விளையாட போலாமா?
4: ஆ, போலாம்.
2: சரி, உங்களுக்கான பழத்தோட எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 6 எழுத்துக்கள்.
4: மரத்துல காய்க்குமா?
2: மரந்தாங்க.
4: அப்புறம் பெருசா இருக்குங்களா?
2: சின்னதா உருண்டையா இருக்கும், ரொம்ப சின்னது.
4: சப்போட்டா
2: இல்ல,
4: சின்னதா
2: உருண்டையா இருக்கும்.
4: விதையெல்லாம் இருக்குங்களா?
2: கொட்டை இருக்குங்கம்மா. இது வந்து பச்சை நிறத்துல இருக்குங்கம்மா.
4: பச்சை நிறத்துலயா? ஆரஞ்சு. ஆரஞ்சு பழம்.
2: ஆரஞ்சு இல்ல, இது வந்து கோலி குண்டு சைஸ் சொல்லலாம்ல, அந்த மாதிரி இருக்குங்கம்மா, ரொம்ப சின்னதா இருக்கும். இணைப்பில் இணையும் சகோதரி வாங்க. வணக்கங்கம்மா.
5: வணக்கம் சகோதரிக்கு. மதிய வணக்கம்.
2: மதிய வணக்கங்கம்மா. உங்க பெயர் என்ன?
5: என்ன
2: வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? சத்யவாணி. இணைப்பில் இணையும் அடுத்த சகோதரி வாங்க. வணக்கம். வணக்கங்கம்மா, பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கங்கம்மா.
6: ஹலோ. வணக்கம் மேம். சிவகாசிலிருந்து லதா பேசுறேன்.
2: லதா, எப்படி இருக்கீங்க? லதா
6: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கோங்கம்மா. சமையலாம் முடிச்சிட்டீங்களா?
6: ஆ, முடிச்சிட்டேன் மேம்.
2: சரி சரிங்கம்மா. விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா? லதா,

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் நாளை முதல்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில். கண்டுபிடி கண்டுபிடி. சகோதரிகளாம் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இணைப்பில் இணையும் அடுத்த சகோதரிய பாப்போமா.
5: வணக்கம்.
4: வாங்க. வணக்கம்.
5: ராமநாத மாதா சுரப்பாஸ்புரத்திலிருந்து அம்சலேகா.
4: உங்க பேர் கேக்கலீங்களா, தெளிவா சொல்லுங்க.
5: அம்சலேகா.
4: அம்சலேகா.
5: ஆமா.
4: எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
4: நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா?
5: இனிமே தான் சாப்பிடுங்க.
4: இனிமே தான் சாப்பிடணும். சரிங்கம்மா, விளையாட்டுக்குள்ளே போகலாங்களா?
5: ஆ, போகலாம்.
4: ம், 6 எழுத்து கொண்ட பழம்னு சொல்லியிருந்தோம்.
5: ஆ,
4: பச்சை நிறத்தில் சொல்லுங்கம்மா.
5: எப்படி இருக்கு?
4: பச்சை நிறத்தில் உருண்டையாக கொட்டை இருக்கும், சின்னதாக கொட்டை உள்ளே இருக்கும்னு சொல்லியிருந்தோம்.
5: 6 எழுத்தா?
4: ம்.
5: நெல்லிக்காய்.
4: கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கம்மா, ரொம்ப அருமை.
5: தேங்க்யூ.
4: வாழ்த்துக்கள்ங்கம்மா. இனிப்பில் இனியும் அடுத்த சகோதரி, வாங்க.
6: வணக்கம்.
4: வணக்கங்கம்மா, உங்க பேர் என்ன?
6: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்திலிருந்து சிவகாமி பரமசிவம்மா.
4: சிவகாமி, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நாங்க நல்லா இருக்கோங்கம்மா.
6: நீங்க புது அறிவிப்பாளர் தானே?
4: ஆமாங்கம்மா.
6: கீர்த்திகா.
4: கிருத்திகா.
6: கிருத்திகா. சரிங்க. நேயர்கள் சார்பாக உங்களை வரவேற்கிறோம்.
4: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, என்னோட பேரை சொல்லி வரவேற்றதுக்கு. கோடை பண்பலையில எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
6: எனக்கு ரொம்ப பிடிச்சது வானவில்.
4: வானவில் நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து கேப்பீங்க?
6: தொடர்ந்து கேப்பேன், தொடர்ந்து பங்களிச்சுட்டு தான் இருக்கேன்.
4: ரொம்ப அருமைங்கம்மா, கேட்டதுக்கே ரொம்ப சந்தோஷம். விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா?
6: போயிடலாங்க.
4: சரிங்கம்மா, உங்களுக்கான பழத்தோட எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 6 எழுத்து கொண்ட பழம்.
6: அது வந்து என்ன நிறத்துல இருக்கு?
4: அதோட நிறம் பார்த்தீங்கன்னா தோல் பச்சையாக இருக்கும். உள்ள நம்ம சாப்பிட்ற பகுதி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும்.
6: கொட்டை கருப்பு நிறமாக இருக்குமா?
4: ஆமாங்கம்மா.
6: பழங்கிற எழுத்தோட சேர்ந்து 6ங்களா?
4: ஆமாங்கம்மா.
6: சீதா பழம்.
4: ரொம்ப அருமைங்கம்மா, ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் சிவகாமி.
6: நன்றிங்கம்மா. நன்றி.
4: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த சகோதரி, வாங்க. வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
4: வணக்கங்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க.
7: மலர். ராமநாதபுரம் மாவட்டம்.
4: மலர், எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கிறோம்.
4: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மலர்? இல்லத்தரசியா இருக்கீங்களா?
7: ஆமா.
4: சரிங்கம்மா, விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா?
7: போயிடலாம்.
4: உங்களுக்கான பழம் பாத்தீங்கன்னா 4 எழுத்து கொண்ட பழங்கம்மா.
7: மேடம்.
4: ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா.

0: புது நேயருங்களா? சரி, அருமைங்கம்மா, வாழ்த்துக்கள் மலர். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.
1: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
2: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
1: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: மற்றும் மீடியா தயாரிப்பில் ஹிப்ஹாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசையமுறுக்கு 2 நாளை முதல்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பண்பலை சொல்லும் நேரம் 12:47. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில். கண்டுபிடி கண்டுபிடி. இணைப்பில் இணையும் சகோதரி, வாங்க. வணக்கம். நான் நல்லா இருக்கீங்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: அக்கா தாராவரம் சென்டிமீட்டர்ல இருந்து மோகனாங்கா.
0: மோகனா, எப்படி இருக்கீங்க மோகனா?
1: நல்லா இருக்கேன்க்கா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மோகனா?
1: அக்கா நாங்க
0: சரியா கேக்கலீங்கம்மா, திருப்பி சொல்லுங்க.
1: அக்கா விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம்.
0: விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? காட்டுல என்னெல்லாம் போட்டுட்டு
1: இருக்கீங்க? தோட்டத்துல வந்து முருங்கை இருக்குதுங்கா, அப்புறம் தர்பூசணி இருக்குது.
0: அப்ப தர்பூசணி நல்லா சாப்பிடுவீங்க?
1: சாப்பிடுவோம்க்கா.
0: சரிங்கம்மா, சரி விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா?
1: சரி.
0: உங்களுக்கான பழத்தோட எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 6 எழுத்துக்கள்மா, பழம்ங்கறத சேர்த்து.
1: சரிங்கக்கா. அக்கா என்ன கலர் இருக்கு?
0: அதோட வெளிப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வெளிரிய மஞ்சள் நிறம்னு சொல்லலாம். உள்ள வந்து ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு நிறம், அது மஞ்சள் நிறம் மாதிரி இருக்கும் அந்த சாப்பிட்ற பகுதி.
1: முலாம்பழமாங்கக்கா.
0: அருமைங்கம்மா, ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்க மோகனா. கோடை பண்பலை 100.5 சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இணைப்பில் இணையும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
2: தேனி மாவட்டம் கோட்டப்பட்டி.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: முருகேஸ்வரி.
0: முருகேஸ்வரி. முருகேஸ்வரி எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேம்மா.
0: சரிங்கம்மா, சாப்பிட்டாச்சுங்களா?
2: இன்னும் சாப்பிடலைங்கம்மா.
0: இன்னும் சாப்பிடலீங்களா? சமையலாம் செஞ்சிட்டீங்களா?
2: தோட்டத்துலேருந்து பூ கரைட்டு வந்து பத்து.
0: சரி சரிங்கம்மா, விளையாட்டுக்குள்ளே போயிடலாங்களா?
2: சொல்லுங்க மேம்.
0: உங்களுக்கான பழத்தோட எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 4 எழுத்து கொண்ட பழங்கம்மா. அது வந்து பார்த்தீங்கன்னா அது நிறம் பார்த்தீங்கன்னா வெளியே மஞ்சள் கலர் இருக்கும். வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா முள் முள்ளாக இருக்கும், செதில் செதில் முள்ளோடு இருக்கும். முருகேஸ்வரி
2: சொல்லுங்க மேம்.
0: மஞ்சள் நிறத்தில் இருக்குங்கம்மா.
2: அது எப்படி மரத்தில் காய்க்குமா?
0: ஆமாங்கம்மா, அது வந்து நீங்கள் அந்த செதில் செதில் முள் அப்படிங்கிறதுலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கரடு முரடாக இருக்கும். அதோடய இலையெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா கிரீடம் மாதிரி அப்படியே முள்ளோடு இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னாவே அதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம்.
2: பேர் வரமாட்டேங்குது.
0: வரமாட்டேங்குது, வாய்க்கு மட்டும் வர மாட்டேங்குதுன்னு
2: சொல்கிறீங்க.
0: சரிங்கம்மா, ரொம்ப அழகாக முயற்சி பண்ணீங்க. அந்த பழம் என்னென்னா அன்னாசி பழம் தாங்கம்மா.
2: சரி.
0: நீங்களும் இதை தான் நினச்சிங்களா?

0: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவளை நீள வழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு ஓவர் ஷேரிங் டேஞ்சர்ஸ், அதாவது சோசியல் மீடியாவில் தேவைக்கு அதிகமான பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது. எக்ஸாம்பிள், ஃபைனலி கோயிங் டு ஊட்டி ஃபார் 5 days அப்படின்னு நம்ம ஃபேமிலி ட்ரிப் டீட்டெயில்ஸை போடுறது. வீட்டில் யாரும் இல்லைன்றது நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம். குழந்தைங்களோட ஸ்கூல் யூனிஃபார்மோட ஃபோட்டோ போடுறது, அவங்களோட ஸ்கூல் நேம் என்ன, அவங்களோட ரொட்டீன் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது. மை பர்த்டே அப்படின்னு நம்ம டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி நிறைய பேரோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் காம்பினேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்கள் பேங்கிங்காக இருக்கலாம், உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த பாஸ்வேர்ட் கெஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப ஃபோட்டோஸ் எடுத்து போடுறது, நம்ம வீட்டுக்குள்ளே என்ன எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு தெரியாமே நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்ம எங்கே போகிறோம், எப்போ வீட்டுக்கு வருவோம், நம்ம ஃபோன் நம்பர் என்ன, நம்ம லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் என்ன, ஃபேமிலி டீட்டெயில்ஸ் என்ன, எப்போ நம்ம ட்ரிப்பு போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஆன்லைனில் ஷேர் பண்ணுறோம். அது நமக்கு தெரியாமல் ஒரு ஸ்டேஞ்சருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். சிலர் அந்த தகவலை வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபேக் அக்கௌண்ட் உருவாக்கலாம், ஸ்கேம் பண்ணலாம், இல்லை ஸ்டாக்கிங் கூட நம்மளை பண்ணலாம். அதனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, லைவ் லொக்கேஷன் பப்ளிக்காக ஷேர் செய்யாதீங்க, வெக்கேஷன் பிளான்ஸை முன்கூட்டியே போஸ்ட் பண்ணாதீங்க, ஃபோன் நம்பர், ஆதார் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எங்கேயுமே ஷேர் பண்ணக்கூடாது. குழந்தைங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பப்ளிக்காக நம்ம போடக்கூடாது. ப்ரைவசி செட்டிங்கை எப்போவுமே எனேபிள் பண்ணி வைக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்க மட்டும்தான் உங்கள் ப்ரொஃபைலை பார்க்கலாம். தெரியாதவங்களுக்கு பர்சனல் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணாதீங்க. நினைவில் வைங்க, இன்டர்நெட் மறக்காது. ஒரு போஸ்ட் டெலிட் செய்யலாம், அது யாரோட ஒரு ஃபோனில் வந்து சேவ் ஆகிருக்கலாம். அதனால் திங்க் பிஃபோர் யூ ஷேர்.
4: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவளை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் cybercrime.gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.

கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த சகோதரிகளுக்கும் கேட்டு ரசித்த அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் மகளிர் நேரத்தில் கண்டுபிடி எதிர்வரும் வியாழக்கிழமை 12 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கிருத்திகா. நன்றி நேர்களே. இனி தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: சேர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க? ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
3: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
4: நேர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். கருத்தாலும் இசையாலும் இதயங்களை வருடி, கருத்தாலும் இசையாலும் இதயங்களை வருடி சுகந்தமளிக்கும் பாடல்கள் வளம் வரும் இது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை.

இனிய வணக்கங்கள். கருத்தாலும் இசையாலும் இதயங்களை வருடி, கருத்தாலும் இசையாலும் இதயங்களை வருடி சுகந்தமளிக்கும் பாடல்கள் வளம் வரும் இது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக முதல் பாடலை விரும்பி கேட்டிருப்பவர்கள் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து, திண்டுக்கல் பழனிவட்டம் மாரியம்மன் கோவில் எதிர்புறம், சண்முகராஜ், உமா, தர்சனா. திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1967. திரைப்படத்திற்கு இசை MS விஸ்வநாதன், பாடலை பாடியவர்கள் TM சவுந்தரராஜன், P சுசீலா, பாடலுக்கு வரிகள் கவிஞர் வாலி.

0: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது ஏடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
6: செப்டம்பர் 26-28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. ஏடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
7: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசே முறுக்கு 2 நாளை முதல்.

நேயர்களின் மடல் விலை கானங்களை அரங்கேற்றுக் கொண்டிருப்பது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நடத்த பாடல் துளாபாரம் திரைப்படத்திலிருந்து. பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேனி ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன். திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1969. திரைப்படத்திற்கு இசை ஜி தேவராஜன். பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா. பாடலுக்கு வரிகள் கவிஞர் கண்ணதாசன்.

0: கொடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

நேரம் இப்பொழுது பிற்பகல் 1:15 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100.5 நெஞ்சில் நிறைந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முரடன் முத்து திரைப்படத்திலிருந்து. பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலத்திலிருந்து கந்தசாமி, சரோஜா, சரவணன், மணிவேல், ராதிகா. திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1964. திரைப்படத்திற்கு இசை டிஜி லிங்கப்பா, பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன், பாடலுக்கு வரிகள் கவிஞர் கந்தநாசன்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சி இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசி தான்
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிரண்டரசினா?
3: அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசி தான்.
4: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். நாளை முதல்
5: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1:21 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தலை கொடுத்தான் தம்பி திரைப்படத்திலிருந்து. பாடல் விரும்பி கேட்டிருப்போர் தென்காசி மாவட்டம் கரிவளம் வந்த நல்லூர் கணேசன், தங்கராஜ், காமராஜ், கருப்பசாமி. திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1959. திரைப்படத்திற்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலை பாடியவர்கள் ஏ.எல். ராகவன், கே. ஜமுனா ராணி. பாடலுக்கு வரி கவிஞர் சுரதா.

இதயங்கள் விரும்பும் இசை சந்தங்களை அரங்கேறி கொண்டிருப்பது 100.5 நெஞ்சில் நிறைந்த நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கொடிமலர் திரைப்படத்திலிருந்து. பால் விரும்பி கேட்டுகிறார்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் நெகமம் ஆனந்தன், மகேஸ்வரி, விக்னேஷ், சுஜிதா. திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1966. திரைப்படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, பாடலுக்கு வரிகள் கவிஞர் கண்ணதாசன்.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: உடை பண்பலை நூறுபுலை ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
3: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
4: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
4: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

செவி மகிழும் சந்தங்கள் அரங்கேறி கொண்டிருப்பது உங்கள் விமான கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கவிதா திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் ஐக்கொண்டம்பாளையத்திலிருந்து தேவராஜ் கௌசல்யா நந்தகுமார். திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1962. திரைப்படத்திற்கு இசை கே வி மகாதேவன். பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், கே ஜமுனா ராணி. பாடலுக்கு வரிகள் மருதகாசி.

உள்ள மகிழும் இசை சந்தங்கள் அரங்கேறி கொண்டிருப்பது 100.5 நெஞ்சில் நிறைந்த நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இருளும் ஒளியும் திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தர்மபுரி பாலக்கோடு பாபா ஜான். திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1971. திரைப்படத்திற்கு இசை கே வி மகாதேவன். பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி வசந்தா. பாடலுக்கு வரிகள் கவிஞர் கண்ணதாசன்.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

நேரம் இப்பொழுது பிற்பகல் 1:41 ஆகுதுங்க. இது 100.5 நெஞ்சில் நிறைந்த வாய். நேர்களே, இன்று இரவு 10 ஒளிவளம் வரும் தொலைபேசி வழி விருப்பப்பாடல் நிகழ்ச்சியான நினைவே சுகம் இன்று தென்காசி மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்குங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டுக்கிறார்கள். கரூர் மாவட்டம் ராயனூர் ராஜா முகமது, பர்ஜானா பேகம், சாகுல் ஹமீது இவர்களுக்காக பாடல். திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1970. திரைப்படத்திற்கு இசை SM சுப்பையா நாயுடு. பாடலை பாடியவர்கள் TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரை. பாடலுக்கு வரிகள் கவிஞர் வாழி.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்.
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
3: பண்பலை படைப்பாளிகள்.
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
3: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்.
3: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
1: நிலைய இயக்குனர்,
3: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
1: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
3: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.

நேரம் இப்பொழுது பிற்பகல் 1:47 ஆக போகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 மனம் நிறக்கும் சந்தங்கள் அரங்கேறும் நெஞ்சில் நிறைந்த நிகழ்ச்சி. நேல்சன் அடுத்த பாடல் படித்தால் மட்டும் போதுமா? திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் கைத்தறி நகரிலிருந்து குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகை. திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1962. திரைப்படத்திற்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலை பாடியவர்கள் TM சவுந்தரராஜன், PB ஸ்ரீனிவாஸ். பாடலுக்கு வரிகள் கவிஞர் கண்ணதாசன்.

இது உங்கள் அபிமான கோடை பண்பை 100.5 நெஞ்சில் நிறைந்த நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயிலிருந்து சிங்காரவேல், சுரேஷ், முருகன், மீனா. திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1962. திரைப்படத்திற்கு இசை ஏ.எம். ராஜா, பாடலை பாடியவர் பி. சுசீலா, பாடலுக்கு வரி கே.டி. சந்தானம்.

நேரம் இப்பொழுது பிற்பகல் 1:55 நிமிடம் ஆகுதுங்க. நேர்களை இன்றிரவு 8:05 பள்ளி பயிலும் கல்லூரி கற்கும் மாணக்கரின் பங்களிப்பில் வளம் வர காத்திருக்கிறது இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் விளையாட்டுகள் வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டுக்கிறார்கள். கொடைரோடு ஏட்டு நாயக்கர் காலனியிலிருந்து சுந்தர ஆறுமுகம், தாமரை செல்வி, ஆவுடை ஆதிரா, சிவமணி. திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1963. திரைப்படத்திற்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா. பாடலுக்கு வரிகள் கவிஞர் கண்ணதாசன்.

0: பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. பண்பலையோடு பேசி மகிழ்ந்திடும் நேயர்கள் தங்களின் பங்கு பெற்ற நிகழ்ச்சியில் வாகை சுடுபவர் பங்கேற்கும் இனிய நிகழ்வு வென்றார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பூர் பெருமாநல்லூர் குமார் சங்கமேஸ்வரன் அவர்கள் வந்து செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் வென்று இன்றைக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியின் அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். இப்போ நம்மளுடைய அரங்கத்தில் இருக்கிறார் திருப்பூர் பெருமாநல்லூர் குமார் சங்கமேஸ்வரன் அவர்கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம்.
2: கோடை பண்பலைக்கும் நேயர்களுக்கும் இனிய பிற்பகல் வணக்கம்.
1: சொல்லுங்கய்யா, எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க ஊர்லேருந்து?
2: நான் இன்று விடியற்காலை 5:30 புறப்பட்டேங்க பெருமாநல்லூரில்.
1: சரிங்க.
2: திருப்பூர் வந்து பழனி வந்து இங்கே வந்திருக்கிறேங்க.
1: பழனி வழியாக வந்திருக்கு.
2: அவங்க
1: சரி சரி சரி. இடையில் எதுவும் ஓய்வுலாம்?
2: ஓய்வு அங்கங்கே பேருந்து நிலையத்தில் கொஞ்சம் ஓய்வு கிடச்சிது.
1: சரி.
2: அப்புறம் காலை சிற்றுண்டி பழனியில் பேருந்து நிலையில் சாப்பிட்டேன்.
1: சரிங்க.
2: மதியம் சாப்பாடு இங்கே நம்ம நிலையத்தில் வந்து கொண்டு வந்து சாப்பிட்டேன்.
1: கொண்டு வந்துட்டீங்க? வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டீங்க?
2: ஆமாங்க. எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க.
1: வீட்டிலேருந்து 5:30 உங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துட்டாங்க.
2: 5:30 புறப்பட்டேங்க.
1: அதுக்கு முன்னாடி

0: எந்திரிச்சு உங்க வீட்டுக்காரமா சமைச்சு கொடுத்துட்டாங்க.
1: அவங்க அவங்க
0: ரொம்ப சிறப்புங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கு கீழே இருக்கிற அந்த சீதோஷண நிலைக்கும் இங்கே இப்போ கொடைக்கானலில் இருக்கீங்க, வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆச்சுங்களா?
1: சரியா 2 மணி நேரம், 12 மணிக்கு நான் இங்கே கொடைக்கானல் வந்துட்டேங்க.
0: உங்களுடைய அந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த சீர்தோசன நிலைக்கும் கொடைக்கானல் இருக்கக்கூடிய இந்த நிலையும் எப்படி இருக்குது?
1: நம்ம ஊரை பொறுத்தளவு கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குங்க, எப்போவுமே வெயிலாக தான் இருக்குங்க.
0: சரி,
1: இங்கே கொடைக்கானல் வர்ற வரைக்குமே முக்கால் வச்சு வெயிலாக தான் இருந்ததுங்க. கரெக்டாக இங்கே கொடைக்கானல் வந்ததையும் நல்லா ஜில்லுன்னு இருக்குதுங்க, ஏசியில் இருக்கு.

0: அதை சொல்லுங்கள்.
1: அதாவதுங்க நான் 1980 நம்ம அகில இந்திய வானொலி நிகழ்ச்சி ஏற்றெடுத்த தையல் வேலை செஞ்சிட்ருக்குறேங்க.
0: சரிங்க.
1: ஒரு 48 வானொலியோட பயணிச்சிட்ருக்குறேன்.
0: சிறப்பு.
1: நம்ம கோடை பண்பலை ஆரம்பத்திலிருந்து கேட்டுட்ருக்குறேங்க.
0: அவங்க சிறப்புங்க. இப்போ தையல் கலை அப்படின்றத சொன்னீங்க, எத்தனை ஆண்டுகள் பண்ணிகிட்ருக்கீங்க, இது பூர்வீகமான தொழிலாக எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க?
1: பூர்வீகமான தொழில்னு சொல்லுவேங்க. அதாவது எப்படி நட்டினா, எங்கள் அப்பா வந்துங்க ஒரு 70 தையல் கலைஞராக தான் இருந்தார்.
0: 70
1: அவங்க, அதாவது பெருமாள்ளூரில் முதல் தையல் கலைஞர்னால் எங்கள் அப்பா தானுங்க. அப்புறம் 1980 அப்பா வேலையை பார்க்குறதுக்கு நான் வந்தேங்க. அதிலிருந்து அப்படியே பயணிச்சிட்ருக்கிறேன் தையல் தொழிலோட.
0: என்ன படிச்சிங்க?
1: படிப்பு 5வது வகுப்பு வரைக்கும் தான் படிச்சேனுங்க.
0: படிச்சுட்டு அப்படியே அப்பாவோட சேர்ந்து
1: 5வது வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் தொழிலுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு நாம் அதிகமாக படிக்க முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டு இருந்தது. அதுக்காக மடி சில வருடங்கள் கழித்து தபால் மூலமாக 8வது படிச்சேனுங்க.
0: சரிங்க.
1: அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தபால் மூலமாகவே தையல் கலை பட்டய படிப்பும் படித்தேன்.
0: ஓ, சிறப்பு. அது எங்கே படிச்சிங்க?
1: அது தபால் மூலமாக படிச்சுட்டேங்க.
0: படிச்சுட்டேங்க. இல்லை, எந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்து படிச்சேன்?
1: ரத்னா கல்வி நிலையத்தில் படித்தேங்க. சென்னை ரத்னா கல்வி நிலையத்தில் படித்தேன்.
0: சரிங்க, சரிங்க, சிறப்பு. அதாவது படிக்காமல் இருந்துட்டோம் அப்படின்றதோட அப்படியே நின்றாமல் தொடர்ந்து நம்ம முயற்சி தான்.
1: ஆமாங்க, எதுவுமே எதுக்குமே ஒரு முயற்சிங்கிறது வேணும் இல்லைங்க.
0: நிச்சயமா, நிச்சயமா. சரிங்க, நல்ல நிகழ்ச்சியின் ஆரம்பம். என்ன பாடலோட துவங்கலாம்?
1: அதாவது முதல் பாடல் வந்துங்க, வானம்பாடியின் வாழ்விலே சூரியோதயம், உன்னிடத்தில் என்னை கொடுத்தன் படத்தில் இருந்துங்க. இந்த பாட்டை முதல்ல ஏன் கேட்கறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோடை பண்பலை ஆரம்பித்து முதல் நாள் முதல் திரைப்பட பாடலாக இந்த பாடலை தான் ஒளிபரப்புனாங்க. அதனால் நம்ம நிகழ்ச்சியுமே முதல் பாடலாக அதையும் நான் கேட்குறேன். இந்த பாடல் வந்து நம்ம கோடை பண்பலைக்காக கேட்குறேன்.
0: சரிங்க, கேட்டலாம். நன்றி.

0: சத்யஜோதி பிலிம்ஸ், டிஜி தியாகராஜன் வழங்கும். இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். நாளை முதல்
1: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
2: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
1: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: நேரம் பிற்பகல் 2:11 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பூர் பெருமாநல்லூர் குமார் சங்கமேஸ்வரன் அவங்க சிப்புக சிந்தமன் நிகழ்ச்சியில் வெற்றி அடைஞ்சு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்களோட சிறப்பாக பேசிகிட்டு இருக்கோம். சங்கமேஸ்வரன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வானொலி கேட்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு எப்படி உருவாச்சு?
7: வானொலி கேட்கக்கூடிய ஆர்வம் எப்படின்னா அது தானாகவே அமைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா டெய்லர் கடை ரொம்ப வருஷமாக வச்சுருந்தாருங்க. எங்கள் அப்பா எப்போவுமே சின்னதுலேருந்தே கடையில் வானொலி வச்சு நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு தான் அவர் வேலை செஞ்சிட்ருப்பார். நான் அப்புறம் வேலைக்கு கடைக்கு போனதுனால நானும் அப்படியே கேட்க ஆரம்பித்து அது வானொலி கேட்குறதுங்கிறது எனக்கு தானாகவே அப்படியே அமைஞ்சிருச்சுங்க.
6: அவங்க சிறப்பு சிறப்பு சிறப்புங்க. இப்போது நீங்கள் முதல் முதல்ல உங்கள் அப்பாவோட சேர்ந்து தொழில் பழக ஆரம்பிச்சிங்க இல்லையா?
7: அவங்க
6: அந்த காலகட்டத்தில் முதல் முதல்ல நீங்கள் தைத்த ஆடை அப்படின்னா எந்த மாதிரியான ஆடை தைக்க ஆரம்பிச்சிங்க?
7: அதாவதுங்க அப்போல்லாம் இந்த 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தையல் தொழில் பழகிறது வந்துங்க எடுத்ததையும் துணி தைக்கிறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு துணியில் காஜா எடுத்து பழகணுங்க, அப்புறம் ஒரு துணியில் பட்டன் வச்சு பழகணும், எம்மிங் பண்ணி பழகணும். அப்போல்லாம் வந்துங்க சர்ட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே எம்மிங் தான் பண்ணணுங்க ஃபுல்லாகவே. இப்போ வந்து சர்ட்டுகளுக்கெல்லாம் கை கீழ்பட்டி இதெல்லாம் தையல் தான் அடிக்கிறாங்க, சர்ட்டுக்கு எம்மிங்கிறதே கிடையாது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அந்த 70களில் 80களில் காலகட்டத்திலேயெல்லாம் சர்ட்டுக்குமே கை கீழ்பட்டி எல்லாமே எம்மிங் பண்ணணுங்க. அதாவது ட்ரௌசருக்குமே எம்மிங் பண்ணணுங்க கீழ்பட்டி. அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க 80களின் ஆரம்பத்தில். முதல்ல துணியில் காஜா எடுத்து பழகி, பட்டன் வச்சு பழகி, எம்மிங் பண்ணி பழகி, அப்புறம் ஆண்களின் உள்ளாடைகள் தைச்சு பழகணுங்க. முதல்ல முதல்ல எடுத்தையுமே ஜாயிண்ட் ஷர்ட்டு தைச்சிட முடியாதுங்க, தைச்சி கொடுக்கவும் மாட்டாங்க. ஆண்களின் உள்ளாடைகள், பனியன், ட்ராயர், இந்த மாதிரி எல்லாம் தைச்சு பழகி, அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு துணி தைச்சு பழக முடியுங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்துங்க தையல் பயிற்சி கூடங்களும் நிறையா வந்துருச்சு. நிறைய பெண்கள் ஒரு 3 மாதம் 2 மாதம் இப்படி தையல் பயிற்சிக்கு போகிறாங்க. துணியை அப்புறம் வீட்லேயே துணி வைக்கிறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில பேர் நல்ல வழியாக ஃபுல்லாகவே பழகி வேலை செய்கிறாங்க. சில பேர் கொஞ்ச நாள் மட்டும் பழகி அவங்க வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன வேலையில் மட்டும் அவங்க தைச்சிட்டு மற்ற துணியெல்லாம் கடையில் கொடுத்து தைச்சிக்கிறாங்க. அப்படி மாறி இருக்குதுங்க இப்போ.
6: இப்போது நீங்கள் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு நீங்கள் முதல் துணியை தைப்பதற்கு, முறையாக தைப்பதற்கு?
7: முறையாக தைப்பதற்குன்னா ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம்தான் முறையாக தைச்சினுங்க. 80களில் தொழிலுக்கு வந்தனுங்க.
6: சரி,
7: அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் கழித்து தான் துணி தைக்கிறக்க ஆரம்பிச்சதுங்க.
6: ஒரு 2-3 ஆண்டுகள்
7: ஆயிருக்குங்க. ஏன்னா அந்த காலத்துக்கு கட்டத்திலேயே அப்படித்தான் தொழில் பழகியாகணுங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது
6: இருந்து.

0: அவங்க.
1: இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் எளிமையாக கிடச்சிருது,
0: இன்றைக்கி எல்லாமே எளிமையாக கிடச்சிருதுங்க. அதான் காலம் ரொம்ப மாறி போச்சு இல்லைங்க.
1: சிறப்புங்க. நீங்கள் வானொலி கேட்டுக்கிட்டே வேலை செய்யக்கூடியதில் இப்போ உங்களுக்கு ஏதாவது தோணியிருக்கா, நம்ம இந்த இடத்த விட்டு வெளியில் எங்கேயுமே போகலையே, இங்கேயே உட்காந்துருக்கோமே அப்படின்னு அந்த ஒரு உணர்வு இருக்கா?
0: அதாவது அந்த மாதிரி தோணி இருக்குதுங்க. இருந்தாலும் நான் சிலதையெல்லாம் நினச்சி பார்த்து நான் ரொம்ப ஆறுதல் அடித்து திருப்தி அடைஞ்சிப்பேங்க. உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திரைப்படம் கூட வந்திருக்குதுங்க, விஜயகாந்த் படம், நானே ராஜா நானே மந்திரின்னு. அதாவது மற்றவங்ககிட்ட போய் நாம் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நாம் வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு நாமளே நம்மளுடைய சொந்த இடத்துல சொந்த தொழில் பண்ணிக்க பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப மேன்மையானது தானா அப்படின்னு இந்த தொழிலே ரொம்ப திருப்தியாக உங்களுக்கு செஞ்சிட்ருக்குறேங்க.
1: அவங்க இப்போ உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது யார்?
0: என்னுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கிறது மனைவி சுதாங்க. ஏன்னா ஜாயிட்டுகளுக்கெல்லாம் கை வேலை பார்க்கணுங்க.
1: சரி.
0: அதாவது முன்னத்த காலத்துக்கு இப்போயுமே கை வேலைகள் குறைஞ்சிருச்சுங்க. முன்னே வந்துங்க ஜாயிட்டு தச்சா கழுத்து கை எல்லாமே எம்மிங்கி தான் பண்ணுவோங்க. ஆனால் இப்போ வந்து ஜாயிட்டுகளுக்கு அந்த கழுத்து எம்மிங்கிறது கிடையாது, அதை நிறுத்திட்டாங்க, யாருமே செய்யறதில்ல. சாதா ஜாயிட்டுக்கு கை எம்மிங் பண்ணித்தான் ஆகணுங்க, அவர் ஊக்கு வைக்கணும் எல்லா ஜாயிட்டுக்கு. லைனிங் ஜாயிட்டாக இருந்தால் இப்போல்லாம் வந்துங்க சாதா ஜாயிட்டை விட லைனிங் ஜாயிட்டு தான் அதிகமாக தைக்கிறதுக்கு வருதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சேலைகள் வர்றது எல்லாமே சேலையோட ஜாயிட்டும் வந்துடுது. ஆமாங்க. அதனால் வந்து அதிகமாக சாதா ஜாயிட்டு தைக்கிறதோட லைனிங் ஜாயிட்டு தான் அதிகமாக இப்போ தைச்சிட்ருக்குறேங்க. அதனால் இப்போ எம்மிங் வேலையும் சுத்தமாக கிடையாதுங்க. ஆனால் ஜாயிட்டுக்கு ஊக்கு வைக்கிற வேலை இந்த மாதிரி கை வேலையெல்லாம் மனைவியை செஞ்சிட்ருக்குறேன் அப்படிங்க. தொழிலுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்க.
1: இப்போ ஒரு நாளையில் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த வேலையை செய்கிறீங்க, தனியாக நிலையம் வைத்திருக்கிறீங்களா இல்லை எப்படி?
0: ஆமாம், தனியாக சொந்தமாக தான் கடை வச்சுருக்குறேங்க.
1: கடை வச்சுருக்கீங்க. வீட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் இருக்குங்களா?
0: இல்லைங்க, இப்போ முதல்ல வந்துங்க இங்கே கடை வீதியில், முக்கிய கடை வீதியில் வாடகை கடையில் இருந்தேங்க.
1: சரிங்க.
0: ரொம்ப வருஷம் ஒரே கடையில் இருந்தேங்க. இப்போ 2013 வந்து இங்கே பூர்வீக இடத்துலையே தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ பழைய காலத்து வீடு, பெரியவங்க கட்டின வீடாக இருந்தது. அந்த வீட்டை இது பண்ணிட்டு புது வீடு கட்டணுங்க. 2013 வீடு கட்டுற போதே சரி, நம்ம கடை வாடகை கடையில் தான் இருக்கிறா, வீட்லேயே கடையும் கட்டி எல்லாம் ஒட்டுக்கா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கடை கட்டி பின்னால் வீடு கட்டி இப்போ வந்து வீடு கடை ரெண்டு ஒட்டுக்கா இருக்குது. உங்களுக்கு
1: நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, வாடகையை தேடி போகாமல் அடுத்தால தேடி போகாமல் சுயமாக எல்லாமே தண்ணீரை வடைஞ்சிட்டீங்க.
0: ஆமாங்க.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்வான தருணம், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக என்ன பாடல் கேட்கலாம்?
0: அடுத்ததாக வந்து வானத்தை போல படத்தில் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் பாட்டுங்க. இந்த பாட்டு வந்துங்க
1: பாடலும் அதுக்கு ஏற்றாற போலவே வந்துருச்சு.
0: எல்லாம் அவன் செயலுங்க, எல்லாம் இறைவன் செயலுங்க, எல்லாமே
1: சொல்லுங்க.
0: அதாவதுங்க வானத்தை போல படத்தில் வந்துங்க விஜயகாந்த் வந்து தன்னுடைய தம்பிகளை ஒரு தாய் தந்தை ஸ்தானத்தை விட அதிகமான இடத்துலேருந்து அப்படி கவனித்து அப்படி வளர்ப்பாருங்க. அதனால இந்த எங்கள் குடும்பத்துக்காக இந்த பாட்டை கேட்குறேங்க. உங்களுக்கு இந்த பாடலை குடும்ப என் குடும்பத்துக்காக கேட்குறேன்.
1: குடும்பத்துக்காக கேட்கலாம். குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாடலை கேட்டுட்டு அப்புறம் அவங்கள்ட்ட கேட்க.
0: சரிங்க.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-26 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: கோடை பண்பலை 5:00 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ண தூரிகை.
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பூர் பெருமாநல்லூர் குமார் சங்கமேஸ்வரன் அவர்கள் நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடல் கேட்டோம், குடும்பத்தை சார்ந்த ஒரு பாடல். அந்த பாடலை கேட்கும்போது உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஒரு கேள்வி தோணுது. உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன்.
6: அதாவது என் மனைவி பேர் சுதாங்க. என்னுடைய இங்கே கடை தொழிலுக்கு அவங்க உறுதுணையாக இருக்காங்க. கை வேலை இதெல்லாம் பார்த்துட்டு உறுதுணையாக இருக்காங்க. உங்களுக்கு மகன் நரேஷ்குமார், அவர் பிகாம் முடிச்சுட்டு கோயிலில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாருங்க.
5: சரிங்க.
6: மகள் ரக்ஷனா, அவங்க பிஎஸ்சி ஐடி முடிச்சுட்டு இந்த வருஷம் எம்சிஏல ஜாயின் பண்ணியிருக்காங்க.
5: சரி.
6: நாலு பேர் தான் எங்கள் குடும்பங்க.
5: அவங்க சரிங்க. எந்த ஊரில்? முதல்லருந்தே பெருமாநல்லூர் தான் வசிக்கிறது.
6: பூர்வீகமே பெருமாநல்லூர் தானுங்க. இப்போ குடியிருக்கிறது எல்லாமே பூர்வீக இடத்துலயே தான் உங்களுக்கு.
5: அதுலேயே தான்
6: இருக்கு. அவங்க
5: சரி சரி, ரொம்ப சிறப்பு. அப்புறம் இந்த பகுதிகளில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாடிக்கையாளர் அப்படின்றது ரொம்ப இன்றியமையாத விஷயம்.
6: அவங்க
5: நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையார் ஒரு 70 ஆண்டுகள், நீங்கள் ஒரு 30 ஆண்டுகள்.
6: 48வது ஆண்டுங்க நம்மளுக்கு.
5: ஓ, நீங்கள் 48. இப்போ ரெண்டும் சேர்த்தோன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை தாண்டினா ஒரு பாரம்பரியமாக இருக்குது. எப்படி இருக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வரவேற்பு?
6: அதாவது எங்கள் பகுதி வந்து முன்னெல்லாம் வந்துங்க நெசவாளர் பகுதிங்க. நெசவு தொழில்கள்லாம்

0: ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்துங்க நெசவாளர்கள்லாம் குறைஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து திருப்பூர் பகுதி முழுக்க முழுக்க பின்னலாடை தொழிலாக இருக்குதுங்க. அதாவதுங்க பின்னலாடை தொழிலுங்கிறது வந்துங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்ட மக்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கும் தொழிலாக இருக்குதுங்க பின்னலாடை தொழில்.
1: ஆமாம் ஆமாம்,
0: அந்த அளவுக்கு இந்தியாவில் உள்ள எல்லோரும் வந்துங்க பின்னலாடை தொழிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு தொழிலை நம்பித்தான் மற்ற எல்லா தொழிலுமே இயங்கி கொண்டு இருக்குதுங்க. உங்களுக்கு
1: இப்போ உங்ககிட்ட வர்றவங்க இந்த ஆடை வடிவமைப்பு இருந்தால் கூட இந்த ஆண்கள்லாம் நிறைய இப்போ ஆயத்த ஆடையை நோக்கி போயிட்டாங்க
0: அவங்க
1: இல்லைங்களா? அது எப்படி இருக்குது ஆண்களுடைய வரவேற்பு இந்த தையல் கலையை பொறுத்தளவுக்கு?
0: தையல் கலையை பொறுத்தல வரவேற்புங்கிறத எப்போ இருந்துட்டு தான் இருக்குதுங்க உங்களுக்கு. ஆனால் இப்போ வந்து ரெடிமேடுகளும் அதிகமாக வந்துருச்சுங்க. ஆண்களுக்கு உண்டான ரெடிமேடு அதிகமாக வந்துருச்சு. ஆனால் பல ஆண்கள் ரெடிமேடு எடுத்துக்கிறாங்க. ஆனால் இன்னுமே சில பேர் வந்து தைச்சு போட்டால் தான் அவங்களுக்கு திருப்திங்கிற விதத்தில் அவங்க தைச்சு போட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க. ரெடிமேடுங்கிறது வந்து எல்லாருமே எடுக்கிறது இல்லைங்க. சில பேர் அவங்களுக்கு தைச்சு போட்டால் தான் அவங்களுக்கு திருப்தி ஆகுங்க. அது வந்து ஆண்கள் அந்த மாதிரி முக்கால்வாசி எடுத்துக்கிறாங்க, சில பேர் தைச்சு போடுறாங்க. இருந்தாலும் பெண்கள் வந்து அதிகமான பேர் உங்களுக்கு தைச்சு போட்டே தானுங்க ஆகணும். யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் சிலர் மட்டும் ரெடிமேட் எடுப்பாங்க, மற்றபடி முழுக்க முழுக்க உங்களுக்கு தைச்சு போட்டே தான் சரி பண்ணுவாங்க. அதனால் பெண்கள் வந்து அதிகமாக முழுக்க முழுக்க இன்னும் தைச்சு போட்டுட்டு இருக்கிறாங்க.
1: இல்லை உங்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களோட ஒப்பிடும்போது யாருடைய வேலை செய்வது கடினமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதான் கடினமான வேலை செய்கிறதுன்னு இல்லை, அந்த ஆடை வடிவமைக்கிறதுல இவங்களோட ஆடை கொஞ்சம் கடினமாக இருக்கிறது தயாரிக்கும்.
0: அதாவதுங்க கடினமாக இருக்குது நான் சொல்ல மாட்டேங்க. தொழிலில் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் அப்புறம் எல்லாமே இருக்குதான் செய்ய எல்லாமே ஒரே மாதிரி தான் செய்வோங்க. என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்கள் ஜாக்கெட் விஷயத்தில் ரொம்ப ஒரு கவனமாக கொஞ்சம் சிரத்தை எடுத்து செய்யணும் உங்களுக்கு. ஏன்னா பெண்களுக்கு வந்துங்க எல்லாருக்குமே எல்லா பக்கம் தைக்கிறத ஒத்துக்காது. சில பல பெண்களுக்கு சில பெண்களுக்கு சில இடத்துல தைக்கிறது மட்டும்தான் ஒத்துக்கு. அதாவது ஜாயிட்ட அளவுங்கிறது பொறுத்தெல்லாம் அந்த மாதிரி தானுங்க. சில பேர் ஒருத்தரை விட்டு வேற எங்கேயுமே தைக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கிட்டே தான் தைச்சிருப்பாங்க.
1: ஒருத்தரை மட்டும் ஆமாங்க.
0: அதனால்
1: அவங்களுடைய அந்த அழகு வடிவமைப்பு அந்த எல்லாமே அதுக்கேற்ற.
0: ஆமாங்க, அது ரொம்ப ஒரு மைனூட்டாக எடுத்து வேலை செய்யணுங்க.
1: செய்யணும்
0: அந்த பெண்கள் அளவு பொறுத்தளவு அந்த மாதிரி தானுங்க.
1: சரி, இப்போது அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது. இப்போ முன்ன மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ ஒரே தொழிலில் பயணிக்கிறது அப்படின்றது நிறைய பேத்துக்கு இயலாத ஒரு காரியமாகத்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வைங்களேன், கொஞ்ச நாள் ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, இந்த வேலை வேண்டாமே வேறு ஒரு பக்கம் போயிட்டு வரலாமேனு வேறு ஒரு வேலைக்கெலாம் போவாங்க, திரும்ப அதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போவாங்க. அப்படி நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சதுண்டா?
0: நான் இந்த 48 வருஷத்தில் ஒரு முறை அந்த மாதிரி வேற ஒரு தொழிலுக்கு போயிருக்கேனுங்க.
1: ஓ அப்படியா?
0: 1994 எங்கள் அப்பா விருப்பப்பட்டாருங்க. எங்கள் உறவினர் ஒருத்தர் கூட சேர்ந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் வச்சேங்க. கரெக்டாக அது ஒரு வருஷம் மட்டும்தான் பார்த்தேங்க அந்த தொழில். அப்புறம் அது சரியாக வரலைங்க, சரிப்பட்டு வரல. அதுவும் தவிர வேற ஒருத்தர் கூட சேர்ந்து செஞ்சது. அதனால் அந்த ஒரு வருஷத்தில் அந்த தொழில் வீட்டு போட்டு சரி வேண்டாம் நம்ம தொழிலையே பார்த்துக்கலாம் அப்படின்னு மறுபடி இந்த தொழிலுக்கே வந்துட்டேங்க.
1: அப்படி வந்துட்டேங்க.
0: அவங்க
1: அந்த ஒரு ஆண்டுகாலில் இந்த வாடிக்கையாளர்லாம் கொஞ்சம் வெளியில் போயிருப்பாங்க.
0: அந்த ஒரு ஆண்டு அப்பா தொழில் செஞ்சுட்டு தானுங்க இருந்தார்.
1: அவர் இருந்தனால
0: ஆமாங்க, அது இருந்ததுனால ஏதாச்சும் எல்லாம் அப்படியே இருக்காங்க. ஆமாங்க.
1: சரி, தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக என்ன பாடல் கேட்கலாம்?
0: அடுத்த பாட்டு வந்து பொற்காலம் படத்தில் சிவப்பு கலர் ஜிங்கிச்சா அந்த பாட்டு கேட்கணுங்க.
1: சிங்கிச்சான் சிங்கி.
0: ஆமாங்க, இந்த பாட்டு வந்து நம்ம நாட்டில் உள்ள அனைத்து நெசவாளர்களுக்காகவும் கேட்குறேங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்திய நாட்டை பொறுத்தளவு வேளாண்மை தொழிலுக்கு அடுத்தபடியான தொழில் பார்த்தா நெசவு தொழில் தானுங்க.
1: ஆமாம்,
0: அது மானம் காக்கும் ஆடை அவங்க
1: விவசாயத்தை ஒட்டுன, அது விவசாயமும் இதுவும் பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு
0: பின்னி பிணைந்து அதான் மானம் காக்கும் ஆடை தொழில் இது. ஆமாங்க, அதனால் அந்த அனைத்து கைத்தறியாளர்களுக்கும் நெசவாளர்களுக்கும் இந்த பாட்டு கேட்கறதுங்க. பொற்காலம் படத்தில் சிவப்பு கலர் ஜிங்கிச்சா பாட்டு
1: பாடல் வருகிறத கேட்கலாம்.

0: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் நாளை முதல்.
1: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

0: இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பூர் பெருமாநல்லூர் குமார் சங்கமேஸ்வரன் அவர்கள் நம்மோடு ஒரு பயணத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார். நிறைய அவருடைய பயணங்களை பற்றி நம்மளோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கூட்டு குடும்பம் இல்லையா, குடும்பத்தோடு சேர்ந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போது ஒரு கடை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை தாண்டி இருக்குது அப்படின்னும்போது அதற்குண்டான அந்த வாடிக்கையாளர்களை தாண்டின நட்பு ஓட்டம் அப்படின்றது ஒரு பெருசாக இருக்கும்.
1: அவங்க கண்டிப்பாக
0: உங்களுடைய நட்பு ஓட்டம் எப்படிப்பட்டது?
1: நட்பு ஓட்டவங்கன்னா பல விதத்திலையுமே நட்பு ஓட்டங்கிறது பறந்து விரிந்து இருக்குதுன்னு தான் சொல்லணும் உங்களுக்குங்க.
0: எப்படின்னு
1: கேட்டிங்கன்னா, அதாவது முதல்ல நம்ம பள்ளி பருவ நண்பர்கள்னு ஒரு நண்பர்கள் இருக்காங்க. அதாவது அவங்க வந்து 1970களிலிருந்து நம்மோட வந்துட்டு இருக்கிறவங்க.
0: சரி,
1: அதுக்கப்புறம் நம்ம வாடிக்கையாளர் மூலமாக அதில் ஒரு நட்பு வட்டாரம் இருக்குதுங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வானொலி நேயர்கள், வானொலி பண்பலை நேயர்கள், வானொலி நேயர்கள் அவங்க மூலமாக ஒரு நட்பு வட்டாரம் இருக்குதுங்க. இப்படி பல விதத்திலையும் நட்பு வட்டாரம் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமான பழக்க வழக்கங்கள் நட்பு வட்டாரம் தான் சொல்லணுங்க.
0: சரி, பண்பலை ரீதியாக உங்களுடைய நட்பு வட்டாரம் எப்படிலாம் இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்க?
1: பண்பலையினே அதன் மூலியமா பல நூற்றுக்கணக்கான நட்புகள் இருக்குதுன்னு சொல்லணுங்க. ஆமாங்க, எல்லா தொடர்புலையும் இருக்கிறாங்க. ஆமாங்க.
0: சரி சரி சரி சரி. குறிப்பிட்டு சொல்லணும், உங்க அருகாமையில நிறைய பேர் இருப்பாங்கல்ல,
1: அவங்க
0: அப்படி அடிக்கடி வந்துட்டு போகக்கூடிய நேயர்கள் அல்லது நண்பர்கள் யாரெல்லாம் இருக்காங்க?
1: பக்கத்திலேயே நம்ம வானொலி நேயர்கள் பக்கத்திலேயே இருக்காருன்னு சொன்னாங்கன்னா, நம்ம கணக்கம்பாளையம் கவிதா இளங்கோவன், அவங்க வந்து என்னோட வாடிக்கையாளர்கள், வாடிக்கையாளரும் கூட என்னுடைய வானொலி நண்பரும் கூட, ரெண்டு விதத்துலேயும் அவங்க இருக்காங்க.
0: சரி சரி.
1: அப்புறம் நம்ம மனவை சந்திரசேகர், அவர் நம்ம அவர் இதுக்கு நம்மளுக்கு ஏகப்பட்ட ஏற்பாடு பண்ணாருங்க.
0: அப்படிங்களா?
1: நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையெல்லாம் அதைய போட்டு ஏகப்பட்ட விளம்பரம் பண்ணி நம்மளுக்கு ரொம்ப உற்சாகப்படுத்தி ஏகப்பட்ட வேலை கொண்டாரு மனவை சந்திரசேகர்.
0: சரி.
1: அப்புறம் அது போகவும் நிறைய வானொலி நண்பர்கள்
0: இருக்கு.
1: எல்லாம் ஃபோன் பண்ணி இப்போ நாங்கள் ஊர்லேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் எனக்கு ஃபோன்
0: பண்ணிட்டாங்க.
1: அப்புறம் நான் இங்கிருந்து வந்து உட்காந்துருக்கிற போது அவங்ககிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி பேசினேன்.
0: சரிங்க சரிங்க.
1: இந்த மாதிரி நட்பு ஓட்டாருங்க ரொம்ப அதிகமாக தான் இருக்கு.
0: அதிகமாக தான்
1: இருக்கு. ஆமாங்க.
0: சரிங்க. இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: இந்த அடுத்ததாக வந்துங்க பிரியா படத்தில் அக்கறை சீமை அழகினிலே பாட்டு கேட்குறேங்க.
0: எதுக்காக
1: எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடல் ஒரு வரி வருங்க, சீனர் தமிழர் மலையர் ஒட்டுக்கா ஒற்றுமையாக வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு வரி வருங்க அதில்.
0: வாழும் சிங்கப்பூர்
1: அப்படின்னு. ஆமாங்க, வாழும் சிங்கப்பூர்னு ஒரு வரி வருது இல்லைங்க. அந்த மாதிரி நாம் வந்துங்க இப்போ நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு இந்த வானொலியின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் நம்மளுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாக
0: இருக்குது.
1: நட்புகள் இருக்குது தமிழ்நாடு முழுவதுமே.
0: சரி.
1: அந்த மாதிரி இருக்கிற அந்த நம்ம நண்பர்களுக்கு, வானொலி நண்பர்களுக்கு, பண்பலை நேச நண்பர்களுக்கு, எல்லா நண்பர்களுக்காக தான் இந்த பாட்டு கேட்கறேனுங்க.
0: சரிங்க, கேட்டுடலாம் இந்த பாடலை.
1: நன்றி.

0: நேரம் பிற்பகலில் 2:41 அமைஞ்சிருக்கிறோம். வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பூர் பெருமாநல்லூர் குமார் சங்கமேஸ்வரன் அவர்கள் பயணித்துக்கிட்டு இருக்காங்க நம்மளோட. ஏ, சிறப்பாக நம்மளுடைய உங்களுடைய அனுபவம் அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மனக்கண் முன்னாடி அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நட்பு வட்டாரத்தை நிறைய சொன்னீங்க. இப்போது கடையிலேயே இருந்திருக்கிறோம், கடையில் மட்டுமே இல்லாமல் அதை தாண்டி வெளியில் போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா உங்களுக்கு, போக வாய்ப்பு கிடைக்குதா?
1: வெளியில் நான் வெளியில் போகிறது அதிகமாக இல்லையாங்க நம்மளை பொறுத்தளவு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஞாயிற்றுக்கிழமையுமே விடுமுறை விட மாட்டேன்.
0: சரி.
1: அதாவது தினசரி 9:30 வரைக்கும் வேலை செய்வேங்க, 9:30 வரைக்கும் வேலை செய்வேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 6:30 கடை சாத்துவேன். ஒரு 3 மணி நேரம் விடுமுறை தான் ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு. அது தவிர முழுக்க முழுக்க வேலையே தான்.
0: சரி.
1: வெளி வெட்டாரம்ங்கிறத நான் அதிகமாக போய்க்கிறது இல்லைங்க. அதாவது ஏதாவது ஒரு விசேஷங்கள், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிறது, விசேஷத்துக்கு போகிறது, ஏதாவது நண்பர் வீட்டுக்கு போகிறது, உறவினர் வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி இது இதுக்கு தான் போவேன். அது அந்த அன்னைக்கு போவேன். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏதாவது முக்கியமாக போக வேண்டியது இருந்தால் மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விட்டுட்டு போகணுங்க. நான் மற்றபடி முழுக்க முழுக்க பனி பனி பனி தான் உங்களுக்கு.
0: பனி தான்.
1: ஆமாங்க.
0: வேலையே தான்.
1: வேலையே தான்.
0: சரி. இப்போ அந்த பனியினோட நிறைய நண்பர்களோட பேசும்போது பழகும்போதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றங்கள் நடக்கும், அந்த மாதிரி விஷயம்லாம் கடையில் தான் நடக்குமா இல்லை வெளி வட்டாரங்களுக்கு போய் வருவீங்களா?
1: அதாவது சில நண்பர்கள் வந்து கடைக்கு வருவாங்க, அதிகமாக வரமாட்டாங்க.
0: சரி.
1: சில நண்பர்கள் கடைக்கு வருவாங்க, சில நண்பர் கூட நான் ஃபோனில் பேசுவேங்க. எப்போ அது ஒரு சமயத்தில் ஃபோனில்
0: பேசுவேன்.
1: மற்றபடி ஏதாவது முக்கியமான தருணங்கள் அந்த மாதிரி இதில் தான் போய் வந்துக்கிறத விட சரிங்க.
0: சரி.
1: போய் வந்துக்கிறது தான்.
0: இப்போது பண்பலை அப்போ உங்களோட நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பண்பலை தான்.
1: கண்டிப்பாங்க.
0: எத்தனை மணி வரைக்கும்?
1: அதுதான் சொல்கிற மாதிரிங்க, காலை முதல் இரவு வரை என்னுடைய முழுமையாக பயணிக்கிறது பண்பலை தான்.
0: பண்பலை உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம்?
1: எந்த மாதிரி விஷயம் கற்றுக் கொடுத்ததுனாங்க, அதாவதுங்க நான் முன்னையே சொன்னேன் பார்த்தீங்களா, என்னுடைய பள்ளி படிப்புங்கிறது வந்து 5வகுப்பு வரைக்கும் தான். நான் வெளியிலையும் அதிகமாக எல்லாம் போனதில்லை, முக்கியமான தருணங்களை மட்டும்தான் போகிறது.
0: சரி.
1: இருந்தாலுமே ஓரளவுக்கு ஒரு நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறது, நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறது, உள்ளூர் விஷயங்கள் முதல் உலக விஷயங்கள் வரை எல்லாமே தெரிஞ்சுக்கிறது, எல்லாமே எனக்கு வந்து இந்த வானொலி பண்ணு

0: நண்பளை தான் சொல்லி கொடுத்துருக்குதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வெளியில் போய் பேசுகிறபோது நண்பர்கள்கிட்ட பேசுகிறபோது என் நண்பர்கள்லாம் கூட நீ கிண்டெல்லாம் கேட்பாங்க, நீ நாலு சுவருக்குள்ள உட்காந்து எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற, எங்களுக்கு தெரியாதெல்லாம் நீ எப்படி பேசுகிற தெரிஞ்சுக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து ஒரே காரணம் இந்த வானொலி பண்பலை தானுங்க. பண்பொழி பண்பலை வந்துங்க பொழுதுபோக்கு சாதனம் மட்டும் இல்லை, அதாவது வாழ்க்கையில் பலதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்குமே நம்முடைய தேவை, நம்ம வாழ்க்கைக்கு எதது தேவை, எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கூடாது, நல்லது எது கெட்டது எது, இந்த மாதிரி பலதையும் சொல்லி கொடுக்கறது மாதிரி நம்மளுக்கு வானொலி இருக்குதுங்க. அதாவதுங்க இந்த காலத்தில் வந்துங்க எத்தனையோ ஊடகங்கள் வந்துருச்சுங்க. இப்போ அதாவது நம்ம கையுக்குள்ளேயே உலகத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி, உலகத்தை வச்சுக்கிற மாதிரி எவ்வளவோ ஊடகங்கள் வந்துருச்சு, நவீனமயமாக்கல் இப்படி எவ்வளவோ வந்துருச்சுங்க. எவ்வளவோ வந்தாலுமே இந்த பண்பலை வானொலிக்கு நிகர் வானொலி தானுங்க. அந்த வானொலியினுடைய இடத்தை வேற எதுவுமே கொடுக்க முடியாது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் தொலைக்காட்சி பார்க்குறேங்க, கடையிலையும் இப்போ பல பேர் தொழில் பண்ணுற இடத்துலையும் நிறைய பேர் இப்போ தொலைக்காட்சி வச்சுட்டு பார்க்குறாங்க, வீட்லேயும் பார்க்குறாங்க. நாம் வந்து தொலைக்காட்சி பார்த்தோம்னா நம்ம பார்க்குற சமயத்தில் வேலைக்கு எடுத்துகிட்டு தான் நம்ம பார்க்கணும், அதாவது வேலையை செஞ்சுட்டே நம்ம தொலைக்காட்சி பார்க்க முடியாதுங்க. ஆனால் இந்த வானொலி நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்துங்க நம்ம எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த வேலை தான் அப்படிங்கிறது கிடையாது, எந்த ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே நாம் அந்த வேலையை செஞ்சுட்டே வானொலி நிகழ்ச்சி கேட்டுட்டு வேலை செய்யலாம். இந்த வானொலி கேட்கறதுனால நம்மளுக்கு துளியோட பணி பாதிக்காது, உங்களுக்கு அந்த ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த வானொலி மட்டும்தானுங்க. அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள், வானொலிக்கு நிகர் வானொலி தான், அந்த இடத்த வேறு எதையும் பூர்த்தி பண்ண முடியாது.
1: சரிங்க, நீங்கள் இப்போது வானொலி கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க ரொம்ப ஆண்டுகளாக. நீங்கள் கிட்டத்தட்ட சொல்லும்போது உங்கள் தந்தையார் காலத்திலிருந்தே மத்திய அலைவரிசிலேருந்து
0: முதலமைச்சிலிருந்து
1: கேட்டுட்ருக்காங்க.
0: ஆமாங்க.
1: ஸோ இவ்வளோ பெரிய ஒரு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம், எப்போ இந்த வானொலியில் பேசணுன்ற ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுங்க?
0: அதாவது நான் அந்த 70களில் 80களில்லாம் வானொலி கேட்குற போதுங்க கோவை முதல் அலைவரிசையை கேட்பேங்க. அப்போ வந்துங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு கடிதம் எழுதி போட்டு அந்த கடிதத்தை நம்ம பேரில் சொல்லுவாங்க. அதே வந்து பெரிய உலக அதிசயம் பண்ணிட்ட மாதிரி நம்மளுக்கு தோணுங்க. அவ்வளோ ஒரு நான் சின்ன பையனாக இருக்கிற போது அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருப்பாங்க. அப்போல்லாம் கடிதம் எழுதி போடுவோங்க, கடிதம் எழுதி போட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்கள் எல்லோரும் காத்துட்டு இருந்து அந்த நிகழ்ச்சியை கேட்போம். அடை நம்ம பேர் வானொலியில் சொல்லிட்டாங்க அப்படின்னு அதை கேட்பேங்க. அந்த காலகட்டம் அந்த 70களில் 80களில் காலகட்டங்கள் அப்படி இருந்ததுங்க. அப்புறம் அதே வானொலியை வந்து இப்போ பண்பலை வந்துருச்சு இல்லைங்க, முதல அலைவரிசை இருந்தது, இப்போ பண்பலை வந்துருச்சு. பண்பலை வந்துமே கொஞ்ச நாள் கழித்து தான் இந்த தொலைபேசி நேரடி ஒளிபரப்பு வந்திருக்குதுங்க. இப்போ அந்த நேரடி ஒளிபரப்பு வந்ததுக்கப்புறங்க நாம் அன்றைக்கி கடிதம் எழுதி போட்டு நம்ம பேரை பார்த்துட்டு இருந்தா, இப்போ நாமளே தொலைபேசியில் வானொலியில் நேரடியாக பேசுகிற வாய்ப்பு கிடச்சிருக்குதுல்ல, அப்போ நாமளும் பேசணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் தானாகவே வந்துருச்சுங்க. தானாகவே வந்து இப்போ நான் ஏகதாசம் வானொலி தினசரி கேட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல்ங்க, தினசரியுமே நான் வானொலியில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்து பேசி அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு தான் இருக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு ஒரு திருப்தி கொடுக்குதுங்க. உங்களுக்கு
1: அப்படி தினசரி உங்களை விடமாட்டாங்களே உள்ள பேசுவதற்கு?
0: இருந்தாலும் எங்கள் பகுதி கோவை வானொலி, எங்கள் பகுதி கோவை சொல்றதானுங்க,
1: எல்லா பண்பலையிலையும் சேர்ந்து பேச.
0: ஆமாங்க, எங்கள் பகுதி கோவை பண்பலையாக இருக்கிறனால அதையுமே நான் கோவை அகில இந்திய பண்பலையிலையும் அதுலேயும் கலந்துப்பேன், அப்புறம் கோடை பண்பலையிலையும் கலந்துப்பேன் நான்.
1: ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான்.
0: ஆமாங்க, இது ஒரு நாள் ஒரு நாளாக இருக்கிறனால அதில் ஒரு நாள் கலந்துப்பேங்க, அப்புறம் நம்ம கோடை பண்பலையில் கலந்துப்பேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
0: அடுத்த பாட்டு வந்துங்க ரயில் பயணங்களின் படத்தில் வசந்த காலங்கள், அந்த பாடல் கேட்குறேங்க.
1: எதுக்காக இந்த பாடல்?
0: அதாவதுங்க எனக்கு 1980களின் காலகட்டங்கள் இல்லையாங்க, டிஆருடைய நான் தீவிர ரசிகனாக இருந்தேனுங்க.
1: சரி,
0: ரசிகன்னா சாதாரண ரசிகன் இல்லைங்க,
1: மொரட்டு ரசிகன் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: டிஆர் மாதிரியே ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பேன், டிஆர் மாதிரியே அடுக்குமொழி பேசுவேன், டிஆர் படம் வந்துட்டா அதை பயங்கரமா விளம்பரப்படுத்தின மாதிரிலாம் பேசிட்டு பண்ணிட்டு
1: இருக்கேன். அந்த மாதிரி நீங்க தச்சு போட்டீங்க
0: முழுக்க முழுக்க ஒரு டிஆர் மாதிரியே இருந்தேங்க. அவ்வளவு ஒரு தீவிர ரசிகனா இருந்தே அந்த 80களில் காலகட்டங்கள்ல அவருடைய எல்லா பாடலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க.
1: சரி,
0: அதுல எனக்கு ஒரு பிடிச்ச பாட்டு இந்த ரயில் பயணியில் பாட்டு கேட்டிருக்கேன்.
1: சரிங்க, அந்த பாடல் கேட்டுடலாம்.
0: நன்றி.

0: காற்றலையில் பாடி வரும் இன்னிசை வானம் பாடி இதனம் கூடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பூர் பெருமாநல்லூர் குமார் சங்கமேஸ்வரன் நம்மளோட பயணித்து கொண்டிருக்கிறார். சங்கமேஸ்வரன் ஐயா, இப்போது இதுக்கு முன்னாடி பேசும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க.
1: அவங்க
0: பொதுவாக இந்த பண்பலை கேட்குறது, பண்பலையின் மூலமாக நிறைய நண்பர்கள் கிடச்சிருக்காங்க இல்லையா, அப்படி அவங்க கூப்பிட்டு ஏதாவது பகுதிக்கு போயிட்டு வந்த அனுபவம் உண்டா?
1: அதாவதுங்க, பண்பலை நண்பர்கள் வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் கூட கூப்பிடுவாங்க. அதுக்கெல்லாம் பல தடவை நான் போயிட்டு வந்திருக்கேனுங்க.
0: சரி,
1: பல விசேஷங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன்.

0: அங்கே போயிருந்தா பண்பலை நண்பர்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அங்கே ஒரு சேரா எல்லா நண்பர்கள் பண்பலை நண்பர்கள் எல்லாருமே வந்திருப்பாங்க.
1: சரி,
0: எல்லாத்தையும் பார்த்து பேசுறது அது ஒரு பெரிய உற்சாகம் தானுங்க. அந்த மாதிரி விசேஷத்துக்களுக்கு நிறையா போயிட்டு வந்துட்டு இருக்கிறேனுங்க.
1: அருகாமையில் போன ஊருனா எதுன்னு சொல்லுவீங்க? ரொம்ப தொலைவுக்கு சென்று வந்த ஊர் அப்படின்னா எந்த ஊராக சொல்லுவீங்க?
0: பொதுவாக கேட்குறீங்களா அல்லது வானொலி?
1: இல்லை, இந்த வானொலி நேயர்கள்.
0: வானொலி நேயர்களுக்காக அதிக தூரம் போனது இல்லையே, கோயம்புத்தூர் வரைக்கும் தான் போயிருக்கிறேங்க.
1: கோயம்புத்தூர்
0: விசேஷத்துக்கு போயிருக்கிறேங்க. அவங்க
1: சரி சரி சரி சிறப்பு. கிட்டத்தட்ட நம்ம இந்த கடந்த ஒரு மணி நேரம் எப்படி போனதுன்னே தெரியல.
0: ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியலீங்க.
1: நீங்கள் எப்போது இந்த தருணத்தில் பண்பலையனுடைய நேயர்களுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரத்துக்கும் சொல்ல விரும்பக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம்.
0: அதாவதுங்க, இத்தனை வருஷமாக வானொலினு கேட்குறதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டுட்டிங்கன்னா, வானொலியின் மூலமாக ஒன்றே ஒன்றை மட்டும் நான் நல்லா கற்றுக்கிட்டேங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப விடாமுயற்சியோடு ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணினா கண்டிப்பாக எந்த இலக்கையும் எட்டலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் நல்லா தெரிஞ்சிட்டேங்க இந்த வானொலியின் மூலமாக.
1: எப்படியெல்லாம்
0: உதாரணத்துக்கு நம்ம வானொலியவே சொல்லுவோங்க, நம்ம கோடை பண்பலி வானொலியவே சொல்லுவோங்க. எப்படின்னு கேட்டீங்க, ஏகதேசம் இந்த கோடை பண்பலை ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த செப்புக செந்தைமல் நிகழ்ச்சி இருக்குதுல்ல ஞாயிற்றுக்கிழமை, அதில் வந்து நான் ஏகதேசம் ஆரம்பத்துலேருந்து கலந்துகிட்டே தான் இருக்கிறேங்க. அது வந்து ஒரு முறை வெற்றி பெற்றுட்டு அப்புறம் ஒரு ஆண்டு கழிச்சு தான் அதில் பங்கு வர முடியும்.
1: ஆமாம்,
0: அதனால் ஏகதேசங்க நான் ஒவ்வொரு வருடமும் நான் வெற்றி பெற்றுட்டே வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் வெற்றி பெற்று பரிசு வாங்கிட்டு இருக்கிறேங்க.
1: அப்படிங்களா, ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப.
0: ஆனால் இருந்தாலும் இப்போ இந்த கடைசியாக வெற்றி பெற்றதை தருணம் ரொம்ப முக்கியமான பரிசுன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோடை பண்பலை நிலையத்துக்கே வந்து நிகழ்ச்சியில் என்னை கலந்து பேச வச்சுருக்கிறீங்களா, இது வந்து ஒரு மிகப்பெரிய பரிசுன்னு தான் நான் சொல்லுவேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சியா உங்களையும் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நேரடியாக சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததுக்கு பண்பலையின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி.
0: மிக்க நன்றி.
1: இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
0: அதாவதுங்க, மறுமலர்ச்சி படத்திலிருந்து நன்றி சொல்ல உனக்கு பாடல் கேட்குறேங்க.
1: எதுக்காக?
0: இது வந்து எதுக்காகனு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன் விதமாக இந்த பாடலை கேட்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கோடை பண்பலைக்கும் இந்த வாய்ப்பு ஏற்படுத்த வாய்ப்புக்காக நான் கலந்துக்கிறக்க காரணமாக இருந்த நம்ம பண்பலை நண்பர்களுக்காகவும்
1: எல்லாத்துக்காகவும்
0: இந்த நிகழ்ச்சி எல்லா விதத்திலும் எனக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் குடும்பத்துக்கு எல்லாத்துக்காகவும் மிகப்பெரிய நான் நன்றி சொல்கிறதுக்காக இந்த பாடல் கேட்குறேன்.
1: நிச்சயமாகயா.

0: நிறைவுக்கு வருகிறது வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். இனி தொடரவிருக்கின்றது உயிரெழுத்து நிகழ்ச்சி. முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மை பாரத் இணையதளத்தில் 3 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பதிவு செய்திருப்பது அவர்களின் ஆர்வத்தை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளை கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,400 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

தென்றலின் வருடலாய், தேனிசையின் இனிமையாய், இனிய நினைவுகளை தூண்டும் மெட்டுக்களாய், இசையோடு இணைந்து மனதோடு உறவாட வருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கிருத்திகா.

மாவட்டம் இரும்பாலை பஞ்சமிக்காடு குப்புசாமி அவர்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜன் பாடியிருக்கிற நான் ஆணையிட்டால் பாடல், அதற்கான பொழிப்புரையை நீயர் இவ்வாறு தந்துள்ளார்:

பணக்காரன் மேலும் பணக்காரனாவதும் ஏழை மேலும் ஏழையாவதும் கூடாது. செல்வந்தர்களிடம் தேங்கி கிடக்கும் உபரி செல்வத்தை ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
3: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
2: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
4: சத்யஜோதி பிலிம்ஸ், டி ஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். நாளை முதல்
5: இன்று மாலை 4 மணிக்கு
6: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து பி சுசீலா, TM சௌந்தரராஜன் பாடியிருக்கிற நான் மலரோடு பாடல் நேயரின் பொலிப்புரையை கேட்போமா? காதலி பூங்காவில் மலர்களோடு தனியாக நிற்கிறாள். இயற்கையின் அழகு சூழ்ந்திருந்தாலும் தன் இளமைக்கும் தனிமைக்கும் உண்மையான துணை தன் காதலன் மட்டுமே என்று தவிக்கிறாள்.

பண்பலை சொல்லும் நேரம் 3:16. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அன்பேவா திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையமைத்திருக்கிற நான் பார்த்ததிலே பாடல், அதற்கான நேயரின் பொழிப்புரை. என் வாழ்நாளில் பார்த்த பெண்களிலேயே என் அருகில் நின்றாலே நாணத்தால் வெட்கப்படும் ஒரே பெண் அவள்தான். நான் தொட்டு மனைவியாக ஏற்கப்போகும் ஒரே பெண்ணும் அவள்தான். என் குடும்பத்தின் வம்சத்தை வளர்க்கும் என் மனைவியாக என்றென்றும் வாழப்போவதும் அவள்தான்.

0: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 நாளை முதல்.
1: கோடை பண்பலை 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜன் பாடியிருக்கிற நான் அனுப்புவது கடிதம் பாடல், பாடலுக்கான நேயரின் பொழிப்புரையை கேட்டு ரசிக்கலாமா? நான் அனுப்புவது கடிதம் அல்ல, என் இதயத்தை எழுதும் கடிதம் வெறும் காகிதமோ பேனா மையோ அல்ல, அதில் உறைந்திருப்பது என் உயிருள்ள இதயம்தான்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் பென்றார் பந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்த நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் இரும்பாலை பஞ்சமிக்காடு குப்பசாமி அவர்களின் தெருவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக புதிய பூமி திரைப்படத்திலிருந்து எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்திருக்கிற நான் உங்கள் வீட்டு பிள்ளை பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரையை காண்போமா? நேர்மை, உழைப்பு, ஈகை போன்ற உயரிய குணங்களை வாழ்க்கையில் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். சுற்றத்தார் அளிக்கும் அன்பும் ஆதரவுமே உண்மையான பலம்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் வேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

0: சத்ய ஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். நாளை முதல்
1: கோடை பண்பலை 4.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையமைத்திருக்கிற நான் அளவோடு ரசிப்பவன் பாடல். இப்பாடலுக்கான பொழிப்புரையை நேயர் இவ்வாறு தந்துள்ளார். ஆசைக்கு எல்லையே இல்லை, அதை துரத்தி

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.

0: லாவணி
1: நாற்று நடுதல்
0: அல்லது
1: விவாதம் போல இரு தரப்பினர்
0: பாடும் பாடல் வடிவம்
1: லாவணி
0: நாற்று நடுதல்.

பண்பலை சொல்லும் நேரம் 3:42. நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியிருக்கிற நான் ஏன் பிறந்தேன் பாடல், இப்பாடலுக்கான பொலிப்புரையை கேட்டு ரசிக்கலாமா? வாழ்க்கையில் வரும் துன்பங்களைக் கண்டு அஞ்சாமல் நேர்மையான வழியில் தர்மத்தை காத்து வாழ வேண்டும். நாம் செய்யும் நற்செயல்களே நமக்கு பிறகும் நம் பெயரை நிலைநிறுத்தும்.

0: குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு வீணா பொழுத போக்குறீங்களே. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
1: நாடா இல்ல நாடு, எங்களுக்கு என்ன தெரிவித்து?

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக உடன்பிறப்பு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் நான் பிறந்தது பாடல். இதற்கான நேயரின் பொழிப்புரை. பிறப்பும் இறப்பும் தனிமைதான். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் நாம் பகிரும் உண்மையான பாசமும் உடன் பிறந்த பிணைப்புமே வாழ்க்கையை அர்த்தமுள்ளமாக்கிறது.

பண்பலை சொல்லும் நேரம் 3:53. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1001 திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பாடியிருக்கிற ஏன் என்ற கேள்வி பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரையை கேட்கலாமா? உலகத்தில் நடக்கும் அநீதிகளையும் மூட நம்பிக்கைகளையும் கண்டு அமைதியாக பேசாமல் போகாமல் ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்பவனே உண்மையான அறிவாளி. கேள்வி கேட்க தயங்கும் மனிதர்கள் சிந்தனை அற்றவர்களாகவே வாழ்வார்கள்.

0: புகழி, சீக்கிரமே இந்த தீவு சொர்க்கவுரி ஆகிவிடும் போல இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறது.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நேர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. சிறப்பான தலைப்பில் சிறப்பான பாடல்களை தொகுத்து அதற்கான பொழிப்புரையையும் தந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்தார் சேலம் மாவட்டம் இரும்பாலை பஞ்சமிக்காடு குப்புசாமி.

அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கிருத்திகா. நன்றி நேயர்களே, இனி தொடர்வது வண்ணத்தோரிகையில் பண்பலை கழகம். முன்பாக

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: மறந்ததை நினைவுபடுத்துவோம், நினைவுபடுத்தியதை பத்திரப்படுத்துவோம், பத்திரப்படுத்தியதை பகிர்ந்து கொள்வோம். கோடை பண்பலை 100.5 பண்பலை கழகம். இன்னைக்கு பண்பலைக்கழகம் நிகழ்ச்சியோடு பயணிக்க காத்திருக்கிறோம்
1: கிருத்திகா,
0: சசிரேகா, குமரகுரு. இனிய மாலை வணக்கம் நேர்களே. பண்பலைக்கழகம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் வரலாம். அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 வழக்கமான நேயர்கள் 24 24 26 290 333 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45 42. நேயர்களை சந்திப்பதற்கு முன்பாக

0: கிருத்திகா.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லிட்டோம்ல அப்பயே, நமக்குள்ள வணக்கம் சொல்லணுமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிதானே ஆகணும்.
0: கண்டிப்பா சொல்லணும். இப்ப நிறைய நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க, பேசலாமா?
1: கண்டிப்பா பேசலாம்.
0: வாங்க முதல் நேயர்.
2: ஹலோ.
0: நல்லா இருக்கேங்கிறது மட்டும் எனக்கு கேக்குதுங்க, மத்த எதுவுமே கேக்கலங்க.
2: பவித்ரா பேசுறீங்க?
0: பவித்ரா எங்க இருந்து பேசுறீங்க?
1: கலிங்க ரத்னா விருது 2026 யாருக்கு வழங்கப்பட்டது?
0: கலிங்க ரத்னா விருது 2026 யாருக்கு வழங்கப்பட்டது? இதான் கேள்வி.
2: 2026
0: சமீபத்திய கேள்வி இது.
2: கொஞ்சம்
0: இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, இவர் ஒரு முன்னாள் நீதிபதி. ஆமா. பேர் வர மாட்டேங்குதா? வந்துரும். ரொம்ப ஈஸியான பேரு, எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்சவர் அவரு.
2: முன்னாள்
0: நீதிபதி, சட்டத்துறை, பொது நிர்வாகம், இலக்கியம், சமூக செயல்பாடுகள், பொது சேவை, இது இது எல்லாம் சேர்ந்து இத்தனை துறைகளுக்கும் பணியாற்றிய ஒருவருக்காக வழங்கக்கூடிய விருது அது. அவராத்தான் இருப்பாருன்னு நினைக்கிறோம். சரி சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்களேம்மா. ஒளி சம்பந்தமா இருக்கும் அவருடைய பெயர், தொடக்கமே ஒளி சம்பந்தமா இருக்கும். நன்றிங்க. அடுத்து வரக்கூடிய நேர் வாங்க. வணக்கம். கோடை பண்பலை சொல்லும் நேரம் மாலை 4:07:30 ஆயிட்டு இருக்கு. வாங்க. வணக்கம்.
3: மாலை வணக்கம் மேடம் இருவருக்கும்.
0: மாலை வணக்கங்க. சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
3: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா அனைவரும்?
0: அனை
1: நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கோங்க. சொல்லுங்க.
1: கேள்வி கேட்டிருந்தோங்க இல்லைங்க, கலிங்க ரத்னா விருது 2026 யாருக்கு வழங்கப்பட்டது?
3: தீபக் மிஸ்ராங்க.
0: தீபக் மிஸ்ரா, அவரை பத்தி தெரியுமா?
3: இவர் வந்து இந்தியாவின் முன்னாள் தலைமை நீதிபதியா இருந்திருக்காருங்க.
0: சரிங்க.
3: அவங்க வந்து விருது வந்து சரளா இலக்கிய நாடாளுமன்றம் அப்படின்றவங்க,
0: சரளா சாகித்ய சன்சத், அதுல இருந்து கொடுக்கப்பட்ட விருது. அப்புறம் அவ்வளவுதான் தெரியுது. இவர் வந்து ஒடிசாவை சார்ந்தவர். சட்டவியல், நிர்வாகம், இலக்கியம், சமூக செயல்பாடுகள் மற்றும் பொது சேவை அனைத்து துறைகளிலும் ரொம்ப சாதனை புரிஞ்சவங்களுக்கு தான் இது கொடுப்பாங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாங்கய்யா?
3: எனக்கு அப்பு படத்துல இருந்து இடம் தருவாயா அந்த பாடல்.
0: இடம் தருவாயா, உங்களுக்காக இடம் கொடுத்துர்லாங்க. பாடல் வரும், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கொடுத்தாங்க இல்லையா விருது, கலிங்க ரத்னா விருது 2026, அந்த விருது எப்படி இருந்தது அப்படின்னா, சரஸ்வதி தேவியின் கலைநயத்தோடு உருவாக்கப்பட்ட வெள்ளி சிலை, அதாவது சரஸ்வதி தேவி வெள்ளி சிலையா, அதோடு சேர்த்து ஒரு பாராட்டு சான்றிதழும் உள்ளடக்கி இருந்தது இந்த கலிங்க ரத்னா விருது 2026. இவர் வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, தீபக் மிஸ்ரா, அவர் முன்னாள் நீதிபதி, ஒடிசாவை சார்ந்தவர். அவருக்காக வாழ்நாள் சாதனையாளர் விருதாகவும் இதை கொடுத்தாங்க. பாடலை கொடுப்பதற்கு முன்பதாக,
4: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
5: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
6: எப்படிமா?
7: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
6: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: சத்யஜோதி ஃபிலிம் ஸ்டேஜ் தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் நாளை முதல்.
11: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில்

0: மக்கள் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது ஈடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
3: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. ஈடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்க்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஸ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
3: கோடை பண்பலை 100.5 இது பண்பலை கழகம். பண்பலை சொல்லும் நேரம்
4: 4:16.
3: மாலை 4:16, 48 ஆயிட்டிருக்கு. இப்ப இணைப்பில் வரக்கூடிய அன்பர் வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
3: பேர் சொல்லுங்கம்மா. சரியா கேக்கல.
5: தேவி. தேவி.
3: தேவி கோயம்புத்தூர்.
5: ஆமாங்க.
3: சரிங்கம்மா, என்ன பண்றீங்க?
5: நான் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
3: சரிங்கம்மா, நல்ல எக்ஸாம் எழுதுங்க. வாழ்த்துக்கள்.
5: கண்டிப்பா மேம், தேங்க்யூ. நாங்க எல்லாருமே பண்பலையோட ரொம்ப பெரிய ஃபேன்.
3: அப்படியா? ஃபேன் ரொம்ப சுத்துமா மெதுவா சுத்துமா?
5: வேகமா சுத்தும்.
3: வேகமா சுத்தக்கூடிய ஃபேனா? சுவிட்ச் போடாமலே சுத்துமா?
5: பண்பலை கேட்டவனே சுத்திரும்.
3: பண்பலை கேட்டவனே சுத்திரும். சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி. விழித்திரை காப்போம் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது, எப்போது தொடங்கப்பட்டது? விழித்திரை காப்போம் திட்டம்.
5: விழித்திரை காப்போம் திட்டம்.
3: நீங்க அப்டேட்டடா இருப்பீங்கன்னு நம்புறோம்.
5: மேம், எங்கே தொடங்கப்பட்டதுன்னு கேக்குறீங்க?
3: அந்த இடம் ரொம்ப பரபரப்பான இடம், அப்படிதானே கிருத்திகா?
4: ஆமா, மக்கள் தொகை அதிகமா இருக்கிற இடம்.
3: இடம் சரியா சொன்னீங்க.
5: சரியா தெரியலீங்களே மேம் அதுக்கு.
3: சார், உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தேம்மா. என்னம்மா நீங்க தேவி, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஊரு. சரிங்களா, எல்லா விஷயமும் ஆரம்பிக்கிறது
5: அங்கதான்.
3: இந்தியால தான்.
4: தமிழ்நாட்டுலதான்.
3: அதே தமிழ்நாட்டுலதான். என்னம்மா? இந்தியால தமிழ்நாட்டுல நிறைய திட்டங்கள் அங்க இருந்துதான் நம்மள வந்து சேரும். விழித்திரை அப்படின்னாலே நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம உடம்புல ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம். அப்படியா? விழித்திரை. விழித்திரை காப்போம் திட்டம்.
5: சென்னையில
3: எங்க?
5: சென்னையில ஐ ஹாஸ்பிடல்.
3: ஆ, கரெக்ட். சொல்லுங்க.
5: எக்ஸாக்ட் ஹாஸ்பிடல்.
3: ஆ, சென்னை எழும்பூர் வந்துட்டீங்க. அப்புறம் மண்டல அரசு கண் மருத்துவமனையில செப்டம்பர் 18
5: ஓகே மேம். ஓகே மேம்.
3: போன வாரத்துல நினைக்கிறேன்.
5: ஓ சரி மேம்.
3: அப்போ
4: விழித்திரைய
3: காப்பாத்துறதுக்கு நிறைய பேத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, நோய்கள் உடம்புல இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் முதல்ல பாதிக்கப்படக்கூடியது கண் தான். இருங்க, நம்ம வந்து தேவிக்கு என்ன பாடல் வேணும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம். தேவி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில உங்களுக்கு பரிசு பாடல்?
5: என்னோட தம்பி செல்வகுமாருக்கு ஒரு ஹாய், என்னோட பாப்பா தீமாக்கு ஒரு ஹாய் சொல்ல முடியுமா?
3: என்ன சொன்னீங்க? செல்வகுமாருக்கு வணக்கம். அடுத்து
5: பீமா பாப்பாக்கு.
3: பீமா குட்டி பாப்பாவுக்கு வணக்கம். இப்ப என்ன பாடல் கொடுக்கலாம்?
5: பாடல் வந்து காலையில் தினமும். இல்ல மேம், போக்கிரி பொங்கல் பாட்டு போட்டிருக்கேன்.
3: போக்கிரி பொங்கலா? சரி போட்டுடலாம். நன்றிங்கம்மா. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து

0: தகவல் தெரிஞ்சுக்கலாம். இந்த விழித்திரை காப்போம் திட்டம் செப்டம்பர் 18, 2026 சென்னை எழும்பூர் மண்டல அரசு கண் மருத்துவமனையில் ஆரம்பித்தாங்க. எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா, கண் வந்து எவ்வளோ முக்கியம், இந்த உலகத்தை பார்க்குறது ரசிக்கிறது எல்லாமே கண்களால் தான், கண்கள் ரொம்ப முக்கியங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை முக்கியமாக சென்னையில் ஆரம்பித்தாங்க. அடுத்து எல்லா மாவட்டங்கள்லேயும் இதை கொண்டு வந்துட்டாங்க. உடம்பில் நிறைய நோய்களால் அதிகம் பாதிக்கப்படுறது கண் தான், அதனால் இந்த கண்ணை நல்லா வச்சுக்கணும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த திட்டத்தை துவக்கி வச்சுட்டு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அவங்க இல்லாமல் நிறைய நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய மாவட்ட அரசு மருத்துவமனை மற்றும் சுகாதார நிலையங்கள், கண் மருத்துவமனைகள் இங்கெல்லாம் வந்து முகாம் போடும்போதும், அரசு சார்ந்து முகாம் போடும்போதும் அல்லது அரசு கண் மருத்துவமனைகளில் கண்டிப்பாக நம்மளோட கண்களை பரிசோதனை பண்ணிக்கணும்.
1: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
2: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
1: எப்படிமா?
2: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
1: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
3: மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப்ஹாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 நாளை முதல்.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
2: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ், ஒட்டன்சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
1: 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: எக்ஸ்போ பார்ட்னர்ஸ்
1: கனரா பேங்க்,
2: சுபிக்ஷா செராமிக்ஸ், KPS ஸ்டோர்ஸ்,
1: SM சேஃப்டி பிரைவேட் லிமிடெட்,
2: சுபிக்ஷா ஆயில் மில். திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட
1: கண்காட்சி 2026.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: மாலை 4:27 இணைந்திருக்கிறோம் பண்பலைக்கழகம். சசிரேகா
7: சொல்லுங்க,
6: உங்க வாழ்க்கையில எது முக்கியம்னு நினைக்கிறீங்க?
7: எனக்கு நிம்மதி ரொம்ப முக்கியங்க இப்போதைக்கு.
6: அதை எப்படி வாழ்க்கையில கொண்டு வருவீங்க?
7: மொத அமைதி வேணுங்க.
6: கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலயும் அமைதி வேணும் தான்.
7: ரொம்ப அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்தா நிறைய, அப்படி என்ன சொல்றது, நமக்குள்ளே நிறைய ரசிப்புத்தன்மை அப்படியெல்லாம் வரும். அமைதி இல்லாமல் இருக்கும்போது நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிப்போம். வெளி உலகம் கண்ணுக்கே தெரியாது.
6: இதன் மூலமாக என்ன தெரியுது? வாழ்க்கையில் அமைதி ரொம்ப முக்கியம்னு தெரியுது.
7: ஆமாம், அதாவது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, இது வந்து உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமான ஒரு இது.
6: கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் அமைதி இருக்கணும்.
7: சரி, அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு நாளை நம்ம கொண்டாடுறோம், சரிங்களா? சர்வதேச அமைதி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி போய் கேட்டோம். நேர் வாங்க, வணக்கம். இணைப்புல வந்துட்டீங்க, சொல்லுங்க.
8: தாங்கயம் திருவிக்கண்ணகர், ரூபா வேலுமணி.
7: ரூபா வேலுமணி,
8: நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேங்க மேம்.
7: சரிங்கம்மா, கேள்வி கேட்டிருப்பீங்க இல்ல, இணைப்புல இருந்தீங்களா?
8: இன்னொரு தடவை கேளுங்க. இணைப்புல இருந்தேங்க.
7: சர்வதேச அமைதி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அல்லது கொண்டாடப்படுகிறது. ஒரு க்ளூவா? அது ஒரு தேதி, நாள், ஒரு மாசத்துல வரும். அது நீங்க வந்து தேதி சொல்லணும், மாசம் சொல்லணும். சமீபத்திய நாள்.
6: 21.
7: எப்படி இப்படி ரூபா, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
8: என்ன
7: பாடல் வேணும்? யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம், நம்ம இஷ்டத்துக்கு தான் இருப்போம், அப்படித்தானே? சரிங்க, நீங்க கேட்டேன்னு சொன்னீங்கல்ல, அது 21ஆம் தேதி சொல்லி இருப்பாங்க. வாட்ஸ்அப்ல எல்லாம் நிறைய மெசேஜ் வந்திருக்கும், அப்படித்தானே? நன்றிங்கம்மா, உங்களுக்காக பாடல் ஒலிக்குது கோடை பண்பலை 100.5 அதற்கு முன்பாக

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கிய வண்ணத்தூரிகை.
3: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
4: ஏ, பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: விரைவு திருச்சி சாரதாசில்.
6: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். நாளை முதல்
7: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இது பொது அறிவு கேள்விகளோடு பண்பலைக்கழகம். பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:37, 8:00 ஆயிட்டு இருக்கு. இப்ப இணைப்பில் வரக்கூடிய அன்பர் வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: சிறந்த வானொலிக்கு மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் இரும்பாலிருந்து எஃப்எம் நிலையத்தில் பேச மாட்டோம். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கும் வெங்கடேஷனா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன் மேடம். இரும்பால குப்புசாமி மாமா இரும்பால பாடல கொடுத்தது ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.
0: சரி, அவரு வந்து அழகா பதில் சொன்னாரு, பாட்டு கொடுத்தோம். இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்கறோம், நீங்களும் பதில் சொல்றீங்க, பாடல் கொடுக்கறோம், கேட்கறோம், சரியா?
1: சரிங்க மேடம், கேளுங்க மேடம். கேளுங்க மேடம்,
0: கேட்கலாமா? லடாக் யூனியன் பிரதேசத்தின் முதல் பாரம்பரிய கிராமமா, அதாவது ஹெரிடேஜ் வில்லேஜா அறிவிக்கப்பட்ட ஒரு கிராமம் எது? லடாக், லடாக் யூனியன் பிரதேசத்தின் முதல் பாரம்பரிய கிராமமா, டெரிட்டரி வில்லேஜா அறிவிக்கப்பட்ட கிராமம் எது? சரி, எப்படி இப்படி குமிக்கு கிராமம் சொல்லிட்டோம், எப்படி
1: தெரிஞ்சுக்கிட்டீங்க?
0: எல்லாருமே எவ்வளவு வந்து சமீபத்திய தகவல்கள்ல ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படின்னு. சரி, அந்த கிராமத்தை பத்தி கொஞ்சம் சொல்லலாமா? ஏன், எதுக்காக அந்த முதல் பாரம்பரிய கிராமமா ஏன் அறிவிச்சாங்க அது அப்படின்னு தெரியணும். சரி, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பாடல் கொடுக்கலாம், பரிசு பாடல். என்ன பாடல்? சரி சரி, எல்லாத்துக்கும் குடுத்துறலாம், குடுத்துறலாம். நீங்க அடிச்சா தாங்க மாட்டோமா நாங்கலாம்? பதில் சொல்லுங்க வெங்கடேசன், அமைதியா இருக்கீங்க. சரி பரவாயில்ல, நம்ம தகவல் சொல்லிடலாம். இந்த குமிக் கிராமம் எதுக்காக முதல் பாரம்பரிய கிராமமா அறிவிக்கப்பட்டது? லடாக்கில் கார்கில் இருக்கக்கூடிய என்னது ஒரு பள்ளத்தாக்கு, சாங்ஸ்கர், அந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் அந்த குமிக். இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்டடக்கலை, இமயமலையின் கடுமையான குளிர்கால சூழலை தாங்கும் வகையில் அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. இது வந்து புனித இடங்களாகவும் இந்த கிராமம் வந்து அங்கே பார்க்குறாங்க. அப்புறம் அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பழமையான விவசாய முறைகள், கலாச்சாரம் நூற்றாண்டுகளை கடந்து தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பாரம்பரிய கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய அரசின் வளர்ச்சியும் வேண்டும், பாரம்பரியமும் வேண்டும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய லடாக்கின் துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா இந்த கிராமத்தை இப்படி அறிவித்து முதல் பாரம்பரிய கிராமமாக குமிக்க அறிவிச்சாங்க.
2: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
3: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200 மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
4: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை.

0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ

0: நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை. கோடை பண்பலை 100.5 இது பண்பலை கழகம். இணைப்பில் வரக்கூடிய அன்பர் வாங்க, வணக்கம்.
3: இசை முழக்கமிட்டுக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 மாலை வணக்கம். சேலம் மாவட்டம், கூடியூர் சுரேஷ்.
2: கூகுள் சுரேஷ், வணக்கம்.
3: வணக்கம் மேடம், இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம்.
2: சரி, பதில் சொல்லிருவீங்க, நம்பி இருக்கலாம். பரிசு பாடல் கொடுக்கலாம்.
3: கேளுங்க மேடம், முயற்சி பண்ணுங்க.
2: நீங்க ஜெயிச்சிருவீங்க. என்ன பாடல் கொடுக்கலாம் சொல்லுங்க பாப்போம். உடல் உறுப்புகள் மாதிரி அலைபேசி உங்களோட இருக்கும், இணையமும் உங்களோட இருக்கும், சரிங்களா?
3: அது உண்மைதான் மேடம்.
2: அப்புறம்
3: கோடை பண்பலை என்னோட இருக்கிறேன்.
2: நன்றிங்க. இப்ப வந்து என்ன பரிசு பாடல் கொடுக்கலாம் சொல்லி வைங்க, எடுத்து வைப்போம்.
3: அருணாச்சலம் படத்துல இருந்து.
2: அருணாச்சலம் நீதாண்டா? சரி,
3: ஆமா மேடம்.
2: சரி, கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க.
2: தமிழ்நாட்டின் முதல் தேனி பூங்கா எங்க தொடங்கப்பட்டிருக்கு?
3: இல்ல மேடம், இப்ப பக்கமா தொடங்கலாம் மேடம்.
2: பக்கத்துல தான் தொடங்க. இல்ல இல்ல, பக்கத்துல தான் தொடங்கناங்க.
3: ஓகே மேடம். திருநாமலை மேடம், ஜபாதமலை. அத்திப்பட்டி கிராமத்துல.
2: எப்படி இப்படி? அதான் சொன்னேன், எவ்வளவு ஒரு வந்து அசைக்க முடியாத நம்பி வச்சிருக்கோம் உங்க மேல.
3: ரொம்ப நன்றி மேடம்.
2: அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க மேல வச்சிருக்கோம். இப்ப பாடல் வருது உங்களுக்காக, கேட்கலாம். அதுக்கு முன்னாடி தகவல் சொல்லிடலாம். நன்றிங்க. தமிழ்நாட்டின் முதல் தேனி பூங்கா எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, சுரேஷ் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்க பூங்கா ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் பாரம்பரிய தொழிலான தேனி சேகரிப்பை நவீனப்படுத்துறதுக்காகவும் இந்த பூங்கா தொடங்கப்பட்டிருக்கு. பாடல் வருது, கேட்கலாம். நன்றி.

0: இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 இது பண்பலைக்கழகம். பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:54 ஆயிட்டிருக்கு. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அன்பர் வாங்க. வணக்கம்.
6: ஹலோ.
7: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
6: பிரியா.
7: பிரியா எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
7: நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம்.
5: உங்களுக்கான அனைவரும் நல்லா இருக்காங்க.
7: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? ஷீட்டல் தேவி எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்?
5: தொடர்புடையவர் இவருக்கும் இவருடைய விளையாட்டுக்கும் இல்லையே. இல்லங்கம்மா. ராமருக்கும் இந்த விளையாட்டுக்கும் தொடர்புண்டு.
6: அம்பு.
5: அம்பு. அப்புறம் அது கொஞ்சம் சரியா சொல்லலாமே. அது எப்படி சரியா சொல்லுவோம்? முறையா சொல்லுவோம். வார்த்தை இருக்குல்ல, அது சொல்லணும்ல. சரியா வந்துட்டீங்க. என்ன கொஞ்சம் எய்தெல்லாம் இல்ல. நம்ம திறமைய வெளியில காமிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? சரி பரவாயில்ல பிரியா, நிறைய யோசிக்க வேண்டாம். நம்ம பதில சொல்லிடலாம். என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு? சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. உங்களுடைய அன்புக்கு நன்றி. என்ன பாடல் கொடுக்கலாம்?
6: எனக்கு வந்து இன்னொரு மேல சத்த மலையில இருந்து அந்த பாட்டு
5: பாடல் உங்களுக்காக வருது. அதுக்கு முன்னாடி நன்றிங்கம்மா. சீட்டல் தேவி எந்த விளையாட்டு?

0: தொடர்புடையவர்
1: வில்வித்தை.
0: ஆ, வில்வித்தை விளையாட்டோடு தொடர்புடையவர் சீட்டல். அவங்கள பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பிறவியிலேயே இரண்டு கைகளையும் இழந்தவர். காலால் அம்பு எய்து நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. சமீபத்தில் 2026 ஆண்டிற்கான வில்வித்தை போட்டியில் தங்கம் வென்ற பெருமை சீத்தல் தேவியை சேரும்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
3: வழங்கி வண்ணத்தூரிகை.
4: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம்
5: ஆர் சுந்தரராஜன், முல்லசேரி பிரேம்தாஸ்,
4: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு
5: பூஜா,
4: கணினி கலவை
5: செந்தில் சீதாராமன்.
4: கோடை பண்பலை 100.5 நீலவானில் செந்தூர பொட்டு வைக்க காத்திருக்கிறது சித்திர செவ்வானம். செவ்வானம் சிவக்குமன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த

சோனோவால் கூறியுள்ளார். மை பாரத் இணையதளத்தில் 3 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பதிவு செய்திருப்பது அவர்களின் ஆர்வத்தை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளைக் கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சத்னம் சிங், சல்மான்கான் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் உஷு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும் பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே. அந்திசாயும் மாலை நேரம், வெண்மேக கூட்டங்களின் கொஞ்சலில் இதமளிக்கும் மாலை பொழுதை இசையோடு வரவேற்க கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

0: விரைவில் திருச்சி சாரதாசில்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
6: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ்.
7: நேரம் மாலை 5:10. நூறு.5 இணைந்திருக்கின்றோம் சித்திர செவ்வானம். காதல் என்பது இதயத்தின் மொழி. அது வார்த்தைகளால் இல்லாமல் மௌனமாய் இருக்கும்போது இருவருக்கும் தோன்றுவது.

இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நேரம் மாலை 5:15. நேயர்களை இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக மௌனமாய் பேசும்போது செவிகள் உன்னையே கேட்கிறது, அருகில் இல்லாத போது உன்னையே தேடுகிறது.

0: சத்யஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் நாளை முதல்.
1: நேரம் மாலை 5:21. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது 100.5 சித்திர செவ்வானம். மனம் ஏங்குகிறது உன்னை காண, உன்னை காணும் அந்த நொடியில் கரைந்து விடுகிறது நம் காதல்.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இழைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
5: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே

0: மழை.
1: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
2: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: 100.5 இணைந்திருக்கின்றோம். சித்திர செவ்வானம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் மாலை 5:29. இசைப்பாடும் தென்றல் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கின்றோம். சித்திர செவ்வானம் நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்று தென்காசி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சித்திர செவ்வானம். மொழியில் பேசி வெளியில் தேடுகிறது காதலை, அது தானா வர்மா என்று ஏங்கும் ஒரு மனம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் நாளை முதல்

நேரம் மாலை 5:36 எழுந்திருக்கின்றோம். சித்திர செவ்வானம். காதலுக்கு இருவரின் சம்மதமும் தேவை. சம்மதம் கிடைத்தால் பரிசமும் கூட வேண்டியதானே.

0: நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 39, சிரசாக்கினை தொடர்ச்சி. அனைவரும் கூடியிருந்த சபையில் நரசிம்ம பல்லவரை காணாமல் சலசலப்பு உண்டானது. அப்போது சிறு தொண்டர் எழுந்து, மகாராஜா வருவதற்கு தாமதமாகும் என்று கூறி, வெண்ணாற்றங்கரையில் நடந்த போரையும் சிவனடியாரிடம் பார்த்திப மகாராஜா கேட்ட வரத்தையும் பற்றி சபையோருக்கு கூறினார். இனி பின்னர் சிவனடியார் உறையூருக்கு வந்து அருள்மொழி தேவியை பார்த்து தேற்றியது முதல், விக்ரமன் சுதந்திர கொடியை நாட்ட முயன்றது, தேச பிரஷ்ட தண்டனைக்கு உள்ளானது, செண்பகத்தீவின் அரசனானது, தாயாரையும் தாய் நாட்டையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் திரும்பி வந்தது, வழியில் அவனுக்கு ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாவற்றையும் சிறு தொண்டர் விவரமாக கூறினார். இதற்கிடையில் நீலகேசி மகாகபால பைரவர் என்ற வேஷத்தில் செய்த சூழ்ச்சிகளையும், ராணி அருள்மொழி தேவியை அவன் கொண்டு போய் மலை குகையில் வைத்திருந்ததையும், சிவனடியாரின் தளரா முயற்சியினால் அவனுடைய சூழ்ச்சிகள் வெளிப்பட்டதையும், சென்ற அமாவாசை இரவில் நடந்த சம்பவங்களையும், விக்ரமன் தன் உயிரை பொருட்படுத்தாமல் சிவனடியாரை காப்பாற்ற முன்வந்ததையும் விவரித்தார். இவ்வளவையும் சொல்லிவிட்டு கடைசியாக, சபையோர்களே, உங்களையெல்லாம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். என் தோழர் சிவனடியார் போர்க்களத்தில் பார்த்திப மகாராஜாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக நீங்கள் அபிப்பிராயப்படுகிறீர்களா? பார்த்திப மகாராஜாவின் குமாரர் விக்ரமர் வீர சுதந்திர புருஷராக வளர்க்கப்பட்டிருக்கிறாரா என்று கேட்டார். அப்போது சபையில் ஏக மனதாக ஆம் ஆம் என்ற மகத்தான பெருங்கோஷம் எழுந்து அந்த விசாலமான மண்டபம் முழுவதும் வியாபித்து வெளியிலும் சென்று முழங்கியது. கோஷம் அடங்கியதும் சிறு தொண்டர் கையமர்த்தி, இன்னும் ஒரு முக்கிய விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன். போர்க்களத்தில் பார்த்திப மகாராஜாவுக்கு இந்த மகாபுருஷர் வாக்குறுதி கொடுத்த பிறகு மகாராஜா இவரை பார்த்து, சுவாமி, தாங்கள் யார் என்று கேட்டார். அப்போது இந்த வேஷதாரி தமது பொய் ஜடாமுகுடத்தை எடுத்துவிட்டு உண்மை ரூபத்துடன் தோன்றினார். இவர் யார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு பார்த்திப மகாராஜா தம் மனோரதம் நிறைவேறும் என்ற பூரண நம்பிக்கை பெற்று நிம்மதியாக வீர சொர்க்கம் அடைந்தார் என்று கூறிய போது சபையிலே ஏற்பட்ட பரபரப்பை சொல்லி முடியாது. மீண்டும் சிறு தொண்டர், இந்த வேஷதாரியின் உண்மை வடிவத்தை பார்க்க நீங்கள் எல்லாருமே ஆவலாயிருக்கிறீர்கள், இதோ பாருங்கள் என்று கூறி சிவனடியார் பக்கம் திரும்பி ஒரு நொடியில் அவருடைய ஜடாமுகுடத்தையும் தாடி மீசையையும் தமது இரண்டு கையினாலும் நீக்கிவிடவே மாமல்ல சக்கரவர்த்தியின் தேஜோமயமான கம்பீர முகத்தை எல்லாரும் கண்டார்கள். அப்போது அச்சபையில் மகத்தான அல்லோலகல்லோலம் ஏற்பட்டது. அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் மாலை 5:45 நிமிடம். காற்றோடு கவிப்பாடி கொண்டிருக்கிறது 100.5 சித்திரச் செவ்வானம். உனக்கான காத்திருப்பில் உணர்ந்தேன், நீ இல்லை என்றால் என் இதயம் நின்றுவிடும் என்று.

வரவேற்று இனிது நிறைவுக்கு வருகிறது. கோடை பன்மலை 100.5 சித்திரச்சவானம் மீண்டும் சிவக்கும் நாளை மாலை 5 மணிக்கு. விடைபெறுகிறேன் என்று உங்கள் நட்பில் எழுத்துறைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருநீரகம் என்னும் ஊரில் அமைந்துள்ள உலகளந்த பெருமாள் திரு

பெருமாளின் மங்களா சாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இத்திருக்கோயில் 47வது திவ்ய தேசமாகும். இது உலகெழுந்த பெருமாள் கோயிலின் உள்ளேயே உள்ள திவ்ய தேசமாகும். இந்த கோயிலின் உள்ளே திருவூரகம், திருக்காரகம், திருக்கார்வாணம் என்ற மற்ற 3 திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளது. இத்தலத்திற்கு மேலும் சிறப்பு சேர்க்கிறது. அதாவது ஒரு கோயிலுக்குள்ளேயே 4 திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளது. இதை போல் வேறெங்கும் பார்க்க முடியாது. திருவூரகத்தை தவிர மற்ற 3 வெவ்வேறு இடங்களில் இருந்ததாகவும் பிற்காலத்தில் ஒரே தளத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் கூறுவதுண்டு. ஊரகம், நீரகம், காரகம், கார்வாணம் ஆகிய 4 திவ்ய தேசத்து பெருமாளையும் சேர்த்து திருமங்கை ஆழ்வார் ஒரே பாசுரத்தில் மங்களா சாசனம் செய்துள்ளார். நீரகத்தாய் நெடுவரையின் உச்சிமேலாய் நிலாத்திங்கள், தொண்டத்தாய் நிறந்த கச்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர், வெகக உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமீத்தும் காரகத்தாய் கார்வான துள்ளாய் கல்வா, காமரு பூங்காவரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேரதன் நெஞ்சினுள்ளாய் பெருமானும் திருவடியே பேணினேனே என திருமங்கையாழ்வார் பாடிய இந்த கோவிலில் உலகளந்த பெருமாள் வலது கால் ஊன்றி இடது கால் தூக்கிய நிலையில் இருப்பது காண்பதற்கரிய சிறப்பாகும்.

மணியகத்தான் என்ற பாடலில் முதல் சொல்லாகவே திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த திருநீரகம் முன்காலத்தில் எங்கிருந்ததனை இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. உற்சவரை மூலவரின் இடத்திலிருந்து அல்பாளிக்கிறார். பெருமாள் நீர்மைத்தன்மை கொண்டவன், நீரிடை மீனாக அவதாரம் செய்தவன், நீர்மேல் அமர்ந்து அதை இருப்பிடமாக கொண்டவன். பிரளய காலத்தின் போது இந்த பூமி நீரால் சூழ அதன் மீது ஆளிலை கண்ணனாக மிதப்பவன். எனவே பெருமாளை நீராகத்தான் என திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். ஆனால் இந்த தலம் எங்கிருந்தது என்று மட்டும் அவர் யாருக்கும் சொல்லவில்லை. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்ய இங்கு எழுந்தருளிய போது இந்த மூன்று தலங்களும் திருவூரகத்துடன் வந்துவிட்டதா, அல்லது வெவ்வேறு இடங்களில் இந்த திவ்ய தீசங்களை மங்களாசாசனம் செய்தாரா, அல்லது எந்த கால சூழ்நிலையில் இந்த மூன்று திவ்ய தீசங்கள் இங்கு வந்தது என்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இத்திருக்கோவிலின் வரலாறு அத்தகைய தொன்மை வாய்ந்தது. இக்கோயிலின் எதிரிலுள்ள ஆஞ்சநேயர் சதர்புஜத்துடன் கையில் சங்க சக்கரத்துடன் அருள்பாளிக்கிறார். இத்தல இறைவன் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள்பாளிக்கிறார். மூலவர் சந்நிதியின் மேலுள்ள விமானம் ஜெகதீஸ்வர விமானம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தல இறைவனை அக்ரூரர் தரிசனம் செய்துள்ளார். மக்கள் ஆவணம் நீங்க இங்கு வழிபாடு செய்கின்றனர். இங்குள்ள பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து புது வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கின்றனர். மற்ற எல்லா வைணவ திருத்தலங்களை போன்றே இத்தலத்திலும் வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாளின் பேரருளும் பெருமைகளும் நம் உள்ளம் நிறைக்கட்டும். காஞ்சிபுரம் மாவட்டம் திருநீரகமூரில் அமைந்துள்ளது உலகளந்த பெருமாள் திருக்கோயில்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வெல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06:14.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

வெயில் மழை காற்று இப்படி மாற்றி மாற்றி நம்மளை சந்திக்கிற நேரத்தில் கோடை பண்பலை 100.5 உங்களை சந்திக்க

0: வெயில், மழை, காற்று இப்படி மாத்தி மாத்தி நம்மளை சந்திக்கிற நேரத்துல கோடை பண்பலை 100.5 உங்களை சந்திக்க காத்திருக்கிறது கதம்ப பலர்கள். நிகழ்ச்சியில் இப்போது ஒலிக்கிறது
1: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: இப்ப நீங்க எவ்வளவு நல்ல விஷயத்தை கொண்டு கொடுத்தாலும் கூட அந்த வைரக்கற்களே எடுத்துக்கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்தாலும் கூட அவர் வாங்கி பார்த்துட்டு இல்லையே கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தா பாத்துருக்கலாமே அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் எப்போதும் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் பாருங்களேன், குறை சொல்லுகிற போது என்ன அப்படின்னா, ஆனா சொன்ன உடனே சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் முகம் சுருங்கி போவாங்க. அப்ப குறையே சொல்லக்கூடாதா? இல்ல இல்ல, அப்படி இல்லை. ஆனா நீங்க நிறை நிறைய சொல்லிட்டு ஒரு குறை சொல்லுங்களேன், அது தெரியாதுங்க. எப்படி அப்படின்னா, இப்ப எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வருவார் கிராமத்திலிருந்து. அவர் வந்த உடனே எங்கள் குடும்பமே அவரை பாராட்டி வரவேற்கும். என்ன காரணம் அப்படின்னா, அவர் பணக்காரரா இல்லை பெரிய அதிகாரியா கிடையாது, ஒன்றும் இல்லைங்க, சாதாரண விவசாயி, எங்களை சொந்தக்காரன் வச்சுக்கங்களேன். வருவார், சாப்பிட சொல்லுவாங்க. இலை போட்ட உடனே முத வார்த்தை சொல்வார், அற்புதமான இலைங்க, எங்கே கிடைக்குது அப்படிம்பார். தண்ணி ஊற்றுக்குவாங்க, அதில் ஏசா அப்படி குடிச்சு பார்த்துட்டு அமுதம் அப்படிம்பார். எனக்கு தெரியும், அது ஒரு வாரத்துக்கு முந்தி வந்த கார்பரேஷன் வாட்டர்ன்னு, ஒன்றும் சொல்ல மாட்டேன் நான். அடுத்தது என்ன, சாப்பாடு வைப்பாங்க, இட்லியை தொட்டு பார்த்துட்டு மல்லிகைப்பூ சொல்லி சொல்லி சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹன் இது நடந்துகிட்டே இருக்கும். எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு அவர் போறப்ப குடும்பமே போய் அவர் பின்னாடி நின்று, அடுத்த எப்போ வருவீங்க, இத்தனைக்கு அவர் ஒன்றும் வாங்கிட்டு வந்ததில் எனக்கு தெரியும். ஆனால் என்ன தெரியுங்களா, அவர் போகிற போது என்னுடைய துணைவியாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்தீங்களா எப்படி பாராட்டுறார், நீங்கள் இருக்கீங்களே அப்படிம்பாங்க. நான் ஒன்றும் சொல்லுவேன், அவர் பாராட்டிட்டு போயிடுறாருல, நான் இங்கே தானே இருக்கேன், அதே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பேன். ஆனால் என்ன தெரியுங்களா, நான் கண்டுபிடிச்சேன், அவர் எல்லா பொருளையும் நல்ல விஷயத்த பார்க்குறாருங்க. தண்ணீரா குளிர்ச்சி பொருந்தியது தான், ஆனால் அது தருபவர்களை பொறுத்து இனிமையாக மாறுகிறது. சரி, அடுத்தது என்ன, உணவு எல்லாருக்கும் உணவு தாங்க, தருபவரை பொறுத்து அது வந்து இனிமையாக மாறுகிறது. எங்கள் அம்மா கையில் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி வராதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குமானால் பொருள் இல்லைங்க அங்கே, அங்கே வந்து அந்த இனிமை தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பரபரப்பான வாழ்க்கையில் நெரிசல் மிகுந்த இந்த நகரங்களில் பயணப்படுற போது மனம் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ யாரையாவது கோபப்பட்டு யாரையாவது வஞ்சி எதையாவது ஒன்று சொல்வதை காட்டிலும் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு உதாரணமாக சிவபுராணமாக சொல்லி பார்க்கலாம், ஒரு பைபிள் வாசகமாக நினச்சி பார்க்கலாம். இப்போ கவனத்தை ஒரு நிமிஷம் நம்ம மாற்றிக்கிட்டு ஒரு விஷயத்தை ரசிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், காரில் உட்காந்துருக்குறோம், இந்த கண்ணாடிக்கு பின்னாடி யாராவது நின்று ஒரு சின்ன பையனையோ ஒரு சின்ன குழந்தையோ ஆர்ட்டியோ பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு வினாடி மனசு ஒரு டக்குன்னு ஒரு மாறு மாறுங்க. இப்போ பார்த்தீங்களா, குறை காணுதல் என்பதை காட்டிலும் நிறை காணுகிற போது கிடைக்கிற பலன் என்ன என்பதை பார்க்குறோம். குறை காண வேணாம்னு சொல்லலை, குறையே காணுதல் தான் தப்பாக நமக்கு தோன்றுகிறது. எனவே நிறைவாக எதையும் செய்கிற போது நமக்கு எப்போதும் இனிமை ஏற்படும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
5: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
3: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
2: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
4: சத்யஜோதி பிலிம்ஸ் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் நாளை முதல்

0: ஒவ்வொரு கனவையும் நனவாக்குங்கள். 18 முதல் 25 வயதுக்குள் முதிர்ச்சி அடைந்த குழந்தைகளுக்கான சிறந்த காப்பீட்டு திட்டம். பாலிசி கால் முழுவதும் அட்ராக்டிவ் கேரண்டியுடன் சேர்ந்து சிங்கிள் அல்லது லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் செலுத்தும் விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகில் உள்ள LIC கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கும் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். LIC, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
1: மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்பாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 நாளை முதல்.
2: கோடை பண்பலை நெருப்பளி 5 இது கதம்ப மலர்கள்.

0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில். அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா.
1: இதயம்
4: இதயம் இதயம் இடைகிறதே, இது ஒரு புது கவிதை.
1: பாசம்
5: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே.
1: அன்பு
6: அன்பு மலர்களின் சோலை இது.
1: நட்பு
7: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே.
1: மழை
8: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
0: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
1: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
0: கவிதைகளாகவோ
1: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
0: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
9: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
10: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
11: என்ன உண்மையாவா?
12: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
11: மேலும் விவரங்களுக்கு
13: 1800-419-1800 and 1097.
14: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
15: சத்யஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் நாளை முதல்.

0: கோடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்தில் இப்போது கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: நந்தினியும் ஆதித்த கரிகாலனும் ஒருவரிடம் ஒருவர் பரஸ்பரம் மன்னிப்பு கேட்பது என்ற ஒரு நிலையில் இருந்தார்கள். ஆதித்த கரிகாலன் நந்தினியிடம் மன்னிப்பு கேட்க முனைந்தபோது,
3: கோமகனே, தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்பது எந்த வகையிலும் தகுதியற்றதுதான். தாங்கள் புவியாளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர். நான் பெற்ற தாய் தந்தையரால் கைவிடப்பட்ட அனாதை பெண்.
2: இல்லை நந்தினி, நீ அனாதை பெண் அல்ல.
3: தனாதிகாரி பழுவேட்டரையர் என்னை மனமு வந்து தம் இளையராணியாக அங்கீகரித்தார். ஆனாலும்
2: அது மட்டுமல்ல நந்தினி, எப்படி உன்னிடம் உண்மையை சொல்லுவது என்று தயங்குகிறேன்.
3: இந்த பேதை பெண்ணிடம் தாங்கள் எதை வேண்டுமானாலும் தயங்காமல் சொல்லலாம். வழியோடு போகிறவர்கள் எல்லோரும் என்னிடம்

0: ஏதேதோ சொல்ல துணிகிறார்கள். என்னை வம்புக்கு இழுத்து அவமதிக்கிறார்கள்.
1: நந்தினி, இனி அவ்விதம் யாரேனும் நடந்து கொண்டால் என்னால் ஒரு கணமும் பொறுக்க முடியாது. நீ சொல்ல வேண்டியதுதான். அவனை உடனே யமுனலோகக்கு அனுப்பிவிட்டு மறுகாரியம் பார்ப்பேன்.
0: எப்போதும் என்னிடம் தாங்கள் அத்தகைய கருணை காட்டி வந்திருக்கிறீர்கள். பழையாறு இளைய பிராட்டியோடு கூட எனக்காக சிறு பிராயத்தில் சண்டை பிடித்திருக்கிறீர்கள். அவர் தங்கள் சகோதரி.
1: நந்தினி, நீயும் என் சகோதரிதான். இளைய பிராட்டியைப் போல நீயும் என் சகோதரி. நான் உன் சகோதரன்.
0: கோமகனே, நான் இன்னொருவரை மணந்ததிலிருந்து என்னை தாங்கள் தங்களுடைய சகோதரியாக பாவிக்கிறீர்கள். அது தங்கள் குலத்தின் பெருமைக்கு உகந்ததுதான். ஆனால் சக்கரவர்த்தியின் திருக்குமாரரை, மூவுலகும் ஆளப்பிறந்தவரை நான் எவ்வாறு என் சகோதரராக கருத முடியும்?
1: நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை நந்தினி. உண்மையாகவே நீ என் சகோதரி, மூவுலகும் ஆளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரி.
0: இதை கேட்ட நந்தினி கலகலவென்று சிரித்தாள். தங்களுடைய சித்தம் குழம்பி இருக்கிறதா, எனக்குத்தான் பைத்தியம் பிடித்திருக்கிறதா, தெரியவில்லை என்று கூறினாள்.
1: சித்த பிரமையும் இல்லை, பைத்தியமும் இல்லை.
0: அப்படியானால் இந்த பேதையை பரிகாசம் செய்கிறீர்களா?
1: என்னை பார்த்து சொல் நந்தினி. உண்மையாகவே உன்னை பரிகசிப்பவனாக தோன்றுகிறதா?
0: ஐயா, தாங்கள் என் முகத்தை பார்த்து சொல்லுங்கள். என்னை பார்த்தால் சக்கரவர்த்தியின் திருக்குமாரி என்று தோன்றுகிறதா? ராஜகுலத்தின் லட்சணம் என் முகத்திலே விளங்குகிறதா?
1: நந்தினி, ஐயோ நந்தினி, நீ 5 வயது பெண்ணாக இருந்தது முதல் உன் முகத்தை பார்த்திருக்கிறேன். உன் முகத்தில் ஜொலித்த இணையில்லாத சௌந்தர்யத்தைக் கண்டு வியந்திருக்கிறேன். அதற்கு காரணம் மட்டும் இப்போதுதான் தெரிந்தது. காஞ்சியிலிருந்து புறப்பட்ட பிறகு நடுவழியிலேதான் தெரிந்தது. சோழகுலத்தில் வாழ்க்கைப்பட்டவர்களிலே வைதும்பராஜன் மகள் கல்யாணிக்கு இணையான அழகுடையவர் யாரும் இல்லை என்பது உலகப் பிரசித்தம். அவர் என் பாட்டி. இன்னமும் பழையாறையில் உயிரோடு இருந்து வருகிறார். 70 வயது ஆன பிறகும் அவர் முகத்தில் விளங்கும் தெய்வீகமான அழகு கண்களை கூசச் செய்யும். அவருடைய அழகெல்லாம் இப்போது உன்னிடம்தான் தஞ்சம் புகுந்திருக்கிறது. அது என்னிடம் இல்லை, இளைய பிராட்டியிடம் இல்லை, அருள்மொழியிடமும் இல்லை. என் தந்தையின் மூலமாக உன்னிடத்தேதான் வந்திருக்கிறது.
0: ஐயா, இது என்ன சொல்லுகிறீர்கள்? உண்மையிலேயே எனக்கு சித்தக்கோளாறுதான் போலிருக்கிறது. அல்லது என் காதுகளில் ஏதேனும் கோளாறு இருக்க வேண்டும்.
1: இல்லை நந்தினி, இல்லை. சித்தக்கோளாறும் இல்லை, உன் காதிலே கோளாறும் இல்லை. நீ என் தந்தையின் மகள், ஆகையால் என் சகோதரி. சக்கரவர்த்தி என் அன்னையை மணப்பதற்கு முன்னால் ஈழ நாட்டைச் சேர்ந்த ஒரு தீவிலே ஒரு மாதரசியை காதலித்து கந்தர்வ மணம் புரிந்து கொண்டார். அவளுடைய புதல்வினி, ஆகையால் என் சகோதரி
0: என்று கரிகாலர் ஆதுரம் ததும்பிய குரலிலே கூறினார். நந்தினி பெரும் திகைப்பு அடைந்தவள் போல சிறிது நேரம் ஆதித்த கரிகாலரை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அவளுடைய முகத்தில் தெளிவு தோன்றியது. ஐயா, இந்த செய்தியைத்தானா தாங்கள் காஞ்சியிலிருந்து புறப்பட்ட பிறகு அறிந்தீர்கள் என்று கேட்டாள்.
1: ஆம் நந்தினி, அதை அறிந்ததும் ஏற்கனவே விளங்காமல் இருந்த பல விஷயங்கள் எனக்கு விளங்கின.
0: கோமகனே, தங்களுக்கு இந்த செய்தியை வழியிலே சொன்னவர் யார்? வல்லத்து இளவரசரா?
1: அவன்தான். ஆனால் அவனாகச் சொல்லவில்லை. இளைய பிராட்டி குந்தவை அவனிடம் சொல்லி அனுப்பினாள்.
0: ஆஹா, தங்களையும் என்னையும் பிரித்து வைப்பதற்கு ஆதி நாளிலிருந்து எத்தனையோ சூழ்ச்சி செய்து வந்திருக்கிறார்கள். இன்னமும் அவர்களுடைய சூழ்ச்சிகள் முடிந்த பாடில்லை.
1: நீ நினைப்பது தவறு நந்தினி. இதில் சூழ்ச்சி ஒன்றுமில்லை. சிறு பிராயத்தில் உன்னையும் என்னையும் பிரித்து வைப்பதற்கு பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி செய்த முயற்சிகள் எனக்கு புரியாமல் இருந்தன. அதற்காக அளவில்லாத கோபம் அடைந்தேன். அவர் எவ்வளவு பயங்கரமான விபத்திலிருந்து நம்மை தடுத்து காப்பாற்றினார் என்று இப்போதுதான் தெரிகிறது. ஆனால் உண்மையை அவர்கள் அப்போதே சொல்லியிருக்கலாம். சொல்லாத காரணத்தினால் உனக்கு பெரும் அநீதி செய்தார்கள், எனக்கும் தீங்கு செய்து விட்டார்கள். போனது போகட்டும். சென்றதையெல்லாம் நாம் இருவரும் மறந்து விடுவோம். மறக்க முடியாவிட்டாலும் மன்னித்து விடுவோம்.
0: ஐயா, வல்லத்து இளவரசர் வழியில் தங்களை சந்தித்து இந்த கதையை மட்டும்தான் சொன்னாரா, இன்னும் ஏதாவது சொன்னாரா என்று நந்தினி கேட்டாள்.
1: கதை என்று ஏன் கூறுகிறாய் நந்தினி?
0: உனக்கு நம்பிக்கை இல்லையா என்றார் ஆதித்த கரிகாலர். தாங்கள் கூறிய செய்தி அவ்வளவு எளிதாக நம்பக்கூடியதா? சக்கரவர்த்தியின் குமாரியாக பிறந்து நான் இந்த கதியை அடைந்திருக்க முடியுமா? இவ்வளவு கொடுமையான துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்க முடியுமா? வந்தியத்தேவன் கூறியது உண்மையாகவே இருக்கட்டும், இது மட்டும்தான் அவர் சொன்னாரா, வேறு ஒன்றும் சொல்லவில்லையா என்றாள் நந்தினி.
1: கரிகாலர்

0: சிறிது தயங்கிவிட்டு, ஆம், இன்னொரு செய்தியும் சொன்னான். நீ பாண்டி நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்திருப்பதாகச் சொன்னான். சோழர் குலத்தையே கருவறுத்துவிட கங்கணம் கட்டி கொண்டிருப்பதாகச் சொன்னான். அதற்காக பிடியில் மீன் சின்னம் உள்ள கொலைவாள் ஒன்றை நீ வைத்து பூஜித்து வருவதாகவும் சொன்னான். கொள்ளிடக்கரை காட்டில் பள்ளிப்படையின் அருகில் யாரோ ஒரு சிறுவனை வைத்து மணிமுகடம் சூட்டியதாகவும் கூறினான். நந்தினி, அதையெல்லாம் நீ இனி மறந்துவிடு. சோழ குலத்தின் பெருமைக்கெல்லாம் என்னைப் போல் உரிமை உள்ளவள் நீ. சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் புதல்வி, எங்கள் அருமை சகோதரி, உனக்கு இதுவரை செய்த அநீதிகளுக்கெல்லாம் பரிகாரம் செய்வதே எனது முதற்கடமையாக இனி வைத்துக் கொள்வேன்.
1: ஐயா, இவ்வளவையும் தாங்கள் நம்புகிறீர்கள் அல்லவா? அப்படி இருக்கும்போது கடம்பூருக்கு வந்து இத்தனை நாள் வரையில் காத்திருந்ததேன்? முன்னாடியே என்னை சந்தித்து பேச ஒரு முயற்சியும் செய்யாதது ஏன்?
0: என் மனத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பம்தான் காரணம். நம்முடைய புதிய உறவை என் மனதில் நிலைப்படுத்திக் கொள்ள அவகாசமும் வேண்டியிருந்தது. எல்லாவற்றையும் விளக்கமாகச் சொல்லத்தக்க சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். பலர் முன்னிலையில் சொல்ல கூடிய செய்தியாயுது. அதிர்ஷ்டவசமாக ஒரு காட்டுப்பன்றியும் ஒரு சிறுத்தை புலியும் இன்றைக்கு அத்தகைய சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தன.
1: நந்தினி குறுக்கிட்டு, ஐயா, காட்டு மிருகங்கள் பொல்லாதவைதான். ஆனால் மனிதர்களைப் போல அவ்வளவு கொடுமை செய்யக்கூடியவரல்ல. இது இன்றைக்குத்தான் எனக்கு நன்கு தெரிந்தது என்றாள்.
0: சகோதரி, சென்று போனதையெல்லாம் மறக்க முடியுமா என்று சற்று முன்னால் நீ சொன்னாய். அதை நானும் ஒப்புக்கொண்டேன். மறக்க முடியாவிட்டாலும் மன்னிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டேன்.
1: அதற்கு நீ மறுமொழி சொல்லவில்லையே. கோமகனே, தாங்கள் இதற்கு முன்னால் எனக்கு செய்த துரோகங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுவேன். ஒருவேளை மறந்தும் விடுவேன். ஆனால் இன்றைக்கு செய்த துரோகத்தை என்றைக்கும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது.
0: ஐயோ, இன்றைக்கு நான் என்ன செய்தேன்? நான் அறிந்து ஒரு துரோகமும் உனக்கு செய்யவில்லையே.
1: சொல்லுகிறேன், அதோ வருகிறானே அந்த தூர்த்தனை பாருங்கள்.
0: வல்லவரையனையா சொல்லுகிறாய்?
1: ஆம், புலியின் தலையை கொண்டு வராமல் வெறுங்கையுடன் வருகிறானே அவன்தான். ஒரு நாள் அவன் தஞ்சையில் என்னை பார்த்தான். என்னுடைய பாதம் அவன் பேரில் பட்டால் அதை ஒரு பாக்கியமாக கருதுவேன் என்று சொன்னான். அவனை என் காலால் தொட்டு உதைக்கவும் நான் இஷ்டப்படவில்லை. வேலைக்காரர்களை அழைப்பதாகச் சொன்ன பிறகு ஓடிவிட்டான். அவனுடைய நீசத்தனமான எண்ணத்துக்கு நான் இணங்காததற்கு தங்களிடம் இத்தகைய பயங்கரமான கற்பனைகளை புனைந்து சொல்லியிருக்கிறான். நான் விரும்பினால் தங்களுடைய தலையையே கொண்டு வந்து விடுவதாக உறுதி கூறினான். இதையெல்லாம் தங்களிடம் நான் சொல்லிவிடப் போகிறேனோ என்று அவனுக்கு பயம். அதற்காகவே தாங்கள் கடம்பூர் மாளிகைக்கு வராமல் வழியிலேயே தடுத்துவிட பார்த்தான். அதனாலேயே தங்களுடன் இணைபிரியாமல் சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நீசன் என் காலினால் தொடுவதற்கு கூட நான் விரும்பாதவன். அவன் என் உடம்பு முழுவதையும் அணைத்து தூக்கி கரையேற்றும்படி செய்தீர்கள். அதை பார்த்து கொண்டும் இருந்தீர்கள். இதை நான் மறக்க முடியுமா அல்லது மன்னிக்கத்தான் முடியுமா?
0: இவ்விதம் நந்தினி கண்களில் கோபக்கனல் பொங்க கூறி வந்த பயங்கரமான மொழிகளை கேட்டு கரிகாலருடைய தலை உண்மையிலேயே சுழலத் தொடங்கியது. பளிங்கு மண்டபம், ஏரியின் நீர், காட்டு மரங்கள் எல்லாம் சுழன்றன. சற்று நிதானித்து கொண்டு,
1: சகோதரி,
0: நந்தினி, நீ சொல்வது உண்மையாக இருக்க முடியுமா?
1: எதை நம்புவதென்று எனக்கு மெய்யாகவே தெரியவில்லை.
0: வந்தியத்தேவன் அவ்வளவு நீசனாக இருக்க முடியுமா? அவனுக்கு இந்த பேதை பெண் மணிமேகலையை திருமணம் செய்விப்பது என்று சற்று நேரத்துக்கு முன்னால் கூட எண்ணினேனே என்றார்.
1: ஐயா, நான் சொல்வதை மட்டும் நீங்கள் நம்பிவிட வேண்டாம். எப்போதுமே அவசரப்பட்டு தாங்கள் காரியம் செய்து விடுவீர்கள். இந்த தடவை அப்படி செய்ய வேண்டாம். இரண்டு நாள் பொறுத்திருந்து இவனுடைய நடவடிக்கைகளை கவனித்து பாருங்கள். தாங்களே தெரிந்து கொள்வீர்கள்
0: என்றாள் நந்தினி.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நயவஞ்சகத்திலையும் குயுக்தியிலையுமே ஊறி வந்தவங்க மற்றவங்களை விட இருமடங்கு விரைவா இயங்குவாங்க அல்லவா? நந்தினியோ இயங்குவதோட மற்றவங்களை தன் இஷ்டப்படி ஆட்டி வச்சுக்கிட்டு வரத நெடுகிலையும் பார்த்துக்கிட்டு வரோம். சமையல் ஆயிடுச்சான்னு பார்க்க மணிமேகலை எழுந்து போனதும் இருப்பு கொள்ளாமல் எழுந்து நிற்கிறான் வந்தியத்தேவன். புலி விஷயமா பேசி அங்கிருந்து கிளப்பிடுறா நந்தினி. தனியாக அகப்பட்டுக்கிட்டான் கரிகாலன். எப்படியோ தயங்கி தயங்கி, உண்மையாகவே நீ என் சகோதரி, மூவுலகம் ஆளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரின்னு சொல்கிறான்.

0: இதை கேட்டு ஏளனமாக சிரிச்சு, தங்களுடைய சித்தம் குழம்பி இருக்கிறதா, எனக்குத்தான் பைத்தியம் பிடித்திருக்கிறதா தெரியவில்லைன்னு கேட்குறா. இந்த விஷயத்தை அனிருத்தர் சொல்ல கேட்ட சக்கரவர்த்தியும் கலீர்னு சிரிச்சிட்டு, நீர் பேசி பிதற்றும் பைத்தியம்னு சொல்லிட்டார். நந்தி மண்டபத்தில் இதே விஷயத்தை பற்றி பேசும்போது அருள்மொழிவர்மர் குந்தவையிடம் கேட்டது நினைவிருக்கும். பழுவூர் ராணியிடம் சொல்லிவிட்டால் என்ன? குந்தவையின் மறுமொழி, சொன்னாலும் என்ன பயன் ஏற்படுமோ தெரியாது. நம்மிடமெல்லாம் அவளுடைய கோபம் அதிகமானாலும் ஆகும். ஆனால் நமது கடமையை நாம் செய்துவிட வேண்டியதுதான். வந்தியத்தேவனிடம் கரிகாலன் சொன்னதை நினைவுபடுத்திப்போம். நந்தினிக்கு தான் சுந்தர சோழரின் குமாரி என்பது தெரிந்தால் எங்கள் எல்லோரிடமும் அவளுடைய குரோதம் ஒன்றுக்கு 100 மடங்கு ஆகும். தஞ்சை சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக அவளுக்கு பட்டம் சூட்டுவதாக சொன்ன போதிலும் அவளுடைய கோபம் தீராது. அந்த புறத்தில் நந்தினியை தனியாக சந்திக்க தயங்கினா கரிகாலன். ஆனால் காதல் பழின்னு ஏதேதோ சொல்லி வல்லவரையனை குழப்பிட்டு தன் அறைக்கு தனியாக அவனை வர சொன்னதை கேட்டோம், அதுவும் நள்ளிரவு நேரத்தில். இன்னொரு பக்கம் அவனுடைய நடவடிக்கைகளை கரிகாலன் கவனிச்சுக்கிட்டு வரணுமா? நீ சோழர் குலத்தையே கருவறுத்து விட கங்கணம் கட்டி கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன்னு கரிகாலன் நந்தினியிடம் சொன்னான் அல்லவா? கங்கணம் கட்டியிருப்பதுன்னா ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்பதுன்னு பொருள். அந்த நாளில் ஒரு காரியம் தொடங்கும் போதோ கடமையாற்ற புறப்படும் போதோ காப்பு கயிறு கட்டுவாங்க. கங்கணம்னு சொல்லப்படுறது இதுதான். வினையாற்ற உறுதி எடுத்துக்கொள்வது இதன் உட்பொருள். நேர்களே, பள்ளிப்படை காட்டில் ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் சக்கரவர்த்தின்னு அழைச்ச அந்த சிறுவன் பற்றி நந்தினி வந்தியத்தேவனிடம் கூறினது நினைவிருக்கும். குழந்தை எதற்காக என்று உமக்கு தெரியுமா? பாண்டிய சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க மட்டுமல்ல, துங்கபத்ரையிலிருந்து இலங்கை வரையில் பறந்து கிடக்கும் சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் அமர்த்தி முடிசூட்டுவதற்காக.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
3: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
4: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
5: பண்பலை படைப்பாளிகள்.
6: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
4: பண்பலை படைப்பாளிகள்.
3: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
7: பண்பலை படைப்பாளிகள்.
8: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் தணைகள் பரிமாறும் தேகம்.
4: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
5: கோடை பண்பலை 100.5
7: பண்பலை படைப்பாளிகள்.
4: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
5: நிலைய இயக்குனர்,
4: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
5: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
4: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
7: பண்பலை படைப்பாளிகள்.

அழகாய் அசைந்தாடி விடைபெறுகிறது இன்றைய கதம்ப மலர்கள். பிரிவோம், சந்திப்போம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா குமரகுரு. நன்றி நேர்களே.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. ஆசையாய் பாடல்களை கேட்கும் பொழுது எத்தனை மகிழ்ச்சி! அந்த மகிழ்ச்சியை கோடை பன்மலை 100.5 தருகிறது ஆசையில் ஒரு குக்கு. 94 86 28 24 24 என்ற கடைசி எண்ணிற்கு உங்கள் விருப்ப பாடலை உங்கள் குரல்லையே பதிவு செய்து அனுப்பலாம். உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றையெல்லாம் உங்கள் குரல்லையே பதிவு செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடலும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் வலம் பெறும்.

0: நிகழ்ச்சிகள் உங்களுடைய இணைய காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்திருக்காடு டி கருப்பசாமி. முதல் பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது, கேட்டுவிடலாமா?
1: கூடை பண்பலை 100.5 பணிவான வணக்கம். தேனி மாவட்டத்திலிருந்து ஸ்வேதா. ஆசையில் ஒரு குக்கு எனக்கு பிடித்த பாடல். 12B படத்திலிருந்து பூவே வாய் பேசும் போது. நன்றி, வணக்கம்.
0: இது உங்களுடைய பாடல் காற்றலையில்.

0: நேரம் இரவு 7:07. நூறு புள்ளி 5 இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு 94 86 28 24 24 என்ற கட்சவியனிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை உங்கள் குரலையே பதிவு செய்து அனுப்பலாம். உங்களுடைய பாடலும் இந்த ஒரு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நொடியில் வரும். இப்போ யாருக்காக பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது?
1: இனிய இரவு வணக்கம். மதுரை அனுப்பானடியிலிருந்து குருவரன். படம் தெய்வ வாக்கு. பாடல் ஊரெல்லாம் சாமியாக பார்க்கு முன்னை என்ற பாடல்.
0: இது பாடல்

0: கோடை பண்பலை நெருப்பலியைந்தில் நாளை வளம் வர இருக்கும் நமது பண்பலையின் நிகழ்ச்சிகள். முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து ஒலிக்க காத்திருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி. சிறப்பு விருந்தினராக கொடைக்கானல் காவல் துணை கண்காணிப்பாளர் காயத்ரி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்தானது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மோகனசுந்தரம் அவர்களின் தெருவில் வர காத்திருக்கிறது. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை திக்குமுக்கு வண்ணத்தூரிகையாக ஒலிக்க இருக்கிறது. இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு இளமை பேசுகிறது. சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகளோடு ஒலிக்க காத்திருக்கிறது. 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு நினைவே சுகம் கரூர் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு ஒலிக்க காத்திருக்கிறது. இரவு 11 மணிக்கு விரிய இருக்கிறது இரவு சிறகு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.
1: இசை பூந்தோட்டம் கோடை பண்பலையின் 1.5 இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு. இப்போ விருப்பம் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது?
2: வணக்கம் கோடை பண்பலை. நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து வனிதா பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல் உழவன் படத்துல இருந்து பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பு, அந்த பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.
1: இது உங்களுடைய விருப்பம் கோடை பண்பலை 100.5.

0: National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairying, Government of India.
1: சத்யஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். நாளை முதல்
2: ஆசை பாடல்களை ஆசையாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. 94 86 28 24 24 என்ற கட்சவியனிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை உங்க குரல்லையே பதிவு செய்து அனுப்பலாம். அடுத்து ஆசையாய் யாரு பாடல் கேட்டிருக்காங்க?
3: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் தேவி, திண்டுக்கல்ல இருந்து. எனக்கு பிடித்த பாடல் ஆத்தா உன் கோவிலிலே படத்திலிருந்து சின்னஞ்சிறு பூவே. நன்றி.
2: இது உங்களுடைய விருப்பம் கோடை பண்பலை 100.5.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: நேரம் 7:26. கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு. நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் தென்காசி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில்

0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில். அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா.
1: இதயம்
4: இதயம் இதயம் இடைகிறதே, இது ஒரு புது கவிதை.
1: பாசம்
5: ஆனந்த துயிலும் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே.
1: அன்பு
6: அன்பு மலர்களின் சோலை இது.
1: நட்பு
7: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே.
1: மழை
8: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
0: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
1: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
0: கவிதைகளாகவோ
1: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
0: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
9: சந்தி

0: இது முதல் முறை.
1: சரி, இல்லை நீங்கள் கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னோடனே நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்கள்ல, இப்படியெல்லாம் இருக்கும், ரொம்ப குளிரும், மழை வரும் அப்படின்லாம் எதிர்பார்த்துருப்பீங்கல்ல.
0: வரப்பே மழை வந்துடக்கூடாது கடவுளே அப்படின்ட்டு வேண்டிட்டு வந்தேன். ஆனால் நாட்டு மக்களுக்காக வந்து கண்டிப்பாக மழை பெய்யணும், என்னுடைய ஒரு ஆளுக்காக வந்து மழை பெய்ய வேண்டக்கூடாது.
1: இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த நேரம் வந்து மழை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.
0: ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுலேயும் அம்மா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. நான் வந்து வெற்றி பெற்று மகிழ்ச்சி வர்றதை காட்டிலும் அம்மா வந்து வெற்றி பெற்று நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்கக்கா.
1: சரி,
0: நம்ம நிலையத்துல வந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆளு போய் பேசிட்டாங்கப்பா. அவங்க 3.5 கோடி நேயர்கள் வந்து இருக்காங்க. அத்தனை பேத்துல விஜயலட்சுமி ஒரு ஆளு அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க.
1: அம்மா பேசின மகிழ்ச்சியோட நீங்க பேசுறதுதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: உங்க கூட பேசுறப்ப உற்சாகத்தை தூண்டுது இல்ல?
1: எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களோட பொழுதுபோக்கெல்லாம் என்னென்ன?
0: என்னுடைய பொழுதுபோக்குன்னா பாடல் கேட்கறது, அம்மாவை பாட விட்டு கேட்கறது.
1: ஓ,
0: அம்மாவுடைய ஆசிரியர் வந்து நம்மளுடைய கொடை தோழி. கொடை தோழிகிட்ட வந்து கத்துக்கிடுவாங்க அம்மா வந்து. அடுத்து அம்மாட்ட நான் கத்துக்கிடுவேன்.
1: சரி, அப்படி அம்மாவை என்ன பாட்டு அடிக்கடி பாட சொல்லி நீங்க கேட்பீங்க?
0: அது மண்ணில் வந்த நிலவே வந்து அந்த பாடல் வந்து கேட்பேன். துள்ளி துள்ளி நீ பாடம்மான்ட்டு கேட்பேன்.

0: வைப்பேங்க்கா.
1: சரி, நீங்கள்
0: இனிப்பு
1: வந்து
0: கார வகைகள் வந்து நல்லா சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: தம்பி வந்து உங்ககிட்ட என்னைக்காவது ஆசையாக கேட்டுருப்பார்ல, அக்கா இதை வந்து செஞ்சு கொடுங்கக்கா, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது
0: அது
1: வந்து
0: வந்து சோளக்களி வந்து கேட்பாங்கக்கா. சோளக்களினா அதாவது அல்வா வந்து சொல்றது சோளக்களின்ட்டு, அதத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்கக்கா தம்பி வந்து.
1: அடிக்கடி கேட்பாரு,
0: ஆமாம் அடிக்கடி வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுவோங்க்கா.
1: சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: எனக்கு பிடித்த உணவுனா பாகற்காய் பொரியல் வந்து அம்மா வைக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
1: என்ன எல்லாரும் பாகற்காய் எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்க.
0: ஆமாக்கா, துன்பத்திற்கே துன்பம் கொடுக்க சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லியிருக்காங்கல்ல, அதனால அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோன்ட்டு அதை வந்து பின்பற்றுவீங்கக்கா.
1: சரி, இப்போ கல்லூரியில் நிறைய நட்புகள் இருக்காங்களா?
0: நிறைய நட்புகள் இருக்காங்க, பெரிய வயதுடைய நட்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க.
1: அது என்ன பெரிய வயதுடைய நட்புகள்னா?
0: பொருந்தா நட்புகள், 50 வயதுடைய என்னுடைய அக்கா இருக்காங்க. அதுவும் அம்மாவுக்கும் சீனியர், அவங்க 50 வயது 49 வயது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரியவங்களுடைய பெரியாரை துணைக்கோடல்ட்டு வந்து சொல்லியிருக்காங்கல்ல, அதனால அவங்க வந்து அனுபவத்தை வந்து நம்மளுக்கு

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
2: 1-800-419-1800 and 1097.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: விரைவு திருச்சி சாரதாசில்
5: அவனி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசே முறுக்கு 2 நாளை முதல்.
6: நேரம் 7:42. ஆசையாய் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் உருக்கு 94-86-28-24 என்ற கட்சிவியனிற்கு உங்களுடைய விருப்ப பாடலையும் நீங்கள் உங்கள் குரலிலேயே பதிவு செய்து அனுப்பலாம். இப்போ யாருடைய விருப்பம்?
7: இரவு வணக்கம். நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி ரங்கசாமி. எனக்கு பிடித்த பாடல் சாமுண்டி திரைப்படத்திலிருந்து முத்து நகையே முழு நிலவே என்ற பாடல். நன்றி, வணக்கம்.
6: இது உங்களுடைய விருப்பம் கோடை பண்பலை 100.5.

0: அடுத்த பாடல் யாருக்காக?
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். யமனேஸ்வரம் கணபதி நகரில் இருந்து சீனிவாசன் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் பிரியமானவளே படத்திற்காக.

0: ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட காப்பீட்டு தொகையில 10% வாழ்நாள் ஆண்டு வருமானமும் குறுகிய மற்றும் பிளெக்சிபிள் பேமெண்ட் டெர்ம்ஸ் தேர்வு செய்யறதுக்கான ஃப்ரீடமும் வழங்குற பாலிசி இருந்தா எப்படி இருக்கும்?
1: அதான் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: சரி, லோன் அகைன்ஸ்ட் பாலிசி, டாக்ஸ் சேவிங், டெத் கவர்ல லிக்விடிட்டி பெனிஃபிட்ஸ் எப்படி?
1: சந்தேகமே வேண்டாம், அதுக்கு எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: எல்லாமே ஒரே இதுலயா? அப்படினா இதுதான் ட்ரூலி ஆல்ரவுண்டர்னு சொல்லணும்.
2: எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் உங்கள் கொண்டாட்டத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாகும். எல்ஐசியின் உத்தரவாதம் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனைக்கு முன் சேல்ஸ் ப்ரௌச்சரை கவனமாக படிக்கவும்.

0: ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட காப்பீட்டு தொகையில 10% வாழ்நாள் ஆண்டு வருமானமும் குறுகிய மற்றும் பிளெக்சிபிள் பேமெண்ட் டெர்ம்ஸ் தேர்வு செய்யறதுக்கான ஃப்ரீடமும் வழங்குற பாலிசி இருந்தா எப்படி இருக்கும்?
1: அதான் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: சரி, லோன் அகைன்ஸ்ட் பாலிசி, டாக்ஸ் சேவிங், டெத் கவர்ல லிக்விடிட்டி பெனிஃபிட்ஸ் எப்படி?
1: சந்தேகமே வேண்டாம், அதுக்கும் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: எல்லாமே ஒரே இதுலயா? அப்படின்னா இதுதான் ட்ரூலி ஆல்ரவுண்டர்னு சொல்லணும்.
2: எல்ஐசியின் ஜீவன் உற்சவ் உங்கள் கொண்டாட்டத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாகும். எல்ஐசியின் உத்தரவாதம் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனைக்கு முன் சேல்ஸ் ப்ரௌச்சரை கவனமாக படிக்கவும்.

0: தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் மற்றும் பொது விநியோகத் திட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள கச்சா சூரியகாந்தி எண்ணெய்க்கு விதிக்கப்பட்டிருந்த 10% வரி

மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மேலக்கண்டை பள்ளியில் காலை உணவில் பல்லி விழுந்து 11 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சமையல் அறைகளின் அடிப்படை சுகாதார ஆய்வு மற்றும் தர பரிசோதனையை ஆளும் தாவேக அரசு மேற்கொள்ளாமல் இருப்பது ஆட்சியின் உச்சக்கட்ட நிர்வாக சீர்கேட்டை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். அலட்சியத்திற்கு காரணமான அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதி பெயரில் உள்ள கிராமங்கள், குடியிருப்பு பகுதிகள், தெருக்கள், சாலைகள் ஆகியவற்றை கண்டறிந்து அந்த பெயர்களை நீக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு மாநில அரசு பிறப்பித்த உத்தரவு மீதான தடையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீக்க உத்தரவிட்டிருப்பதை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பான்

0: நேற்று நடந்ததை மறப்போம், இன்று நடப்பதை ரசிப்போம், நாளை நடக்கவிருப்பதை யூகிப்போம். ஒவ்வொரு நாளையும் கொண்டாடி மகிழ்வோம். கோடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோடு.
1: கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற ஆணையத்தின் 58வது கூட்டத்தில் 15 நாட்களுக்கு கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலர் திரு பிரசாந்த் எம் வடநேரே இதில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகங்களில் பொறுப்பு துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற கல்வி தொழில்நுட்ப
0: இன்னொரு புள்ளி ஐந்தில் இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோடு. பள்ளி கல்லூரி மாணவர்கள் வரலாம். 24, 24, 24, 24, 24, 29 கொடைக்கானலின் ஒன்றிணைப்பிற்கு சொல்லி 45, 42. நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன் சசிரேகா குமரகுரு. இனிய மாலை, வணக்கம் நேர்களே.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ். சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் நாளை முதல்.
1: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மணவக்கண்மணி, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார், எங்கிருந்து?
2: சிவகங்கை மாவட்டம். நிர்மல் பேசுறேன்.
1: நிர்மல். சரி, சிவகங்கை. உங்க ஊர் பேர் வித்தியாசமா இருக்குமே, என்ன பேரு? தங்கம். உங்க ஊர் பேர் சொல்லுங்க தங்கம். சிவகங்கையில
2: குணப்பனேந்தல்.
1: குணப்பனேந்தல். சரி தங்கம், சாப்பிட்டாச்சா?
2: என்ன சாப்பிடுங்க.
1: எங்க சாப்பிட விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன் தங்கம்?
2: இல்லை.
1: சரி, விளையாடலாமா?
2: விளையாடலாம்.
1: உங்களுக்கான விளையாட்டு என்ன விளையாட்டா இருக்கும் சொல்லணும்ல? வார்த்தை சங்கிலி. சரியா, விளையாடலாமா?
2: விளையாடலாம்.
1: நான் எந்த வார்த்தையில் எந்த வார்த்தை சொல்கிறனோ, எந்த எழுத்தில் முடிக்கிறனோ நீங்கள் அதில் ஆரம்பிக்கணும். சரியா? இப்போ வந்து ரீயில் முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரீயில் வார்த்தை தெரியலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இர் ப்ளஸ் இ கூட எடுத்துக்கலாம். சரியா?
2: சரி.
1: சரி, நன்றி. என்னாச்சு நிர்மல், என்னாச்சு? சொல்லிட்டேன்ல, விளையாடுங்க. நன்றி. உங்களுக்கான வார்த்தை நன்றி சொல்லியிருக்கேன், நன்றியிலேருந்து ஆரம்பிக்கலாம்.

0: கால வினாடி ஓடிக்கிட்டே இருக்கு நிர்மல்.
1: இல்லை
0: விளையாடலாமா?
1: விளையாடலாம்.
0: உங்களுக்கான விளையாட்டு என்ன விளையாட்டா இருக்கும் சொல்லணும்ல? வார்த்தை சங்கிலி, சரியா? விளையாடலாமா? நான் எந்த வார்த்தையில் எந்த வார்த்தை சொல்கிறனோ எந்த எழுத்தில் முடிக்கிறனோ நீங்கள் அதில் ஆரம்பிக்கணும், சரியா? இப்போ வந்து ரீயில் முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரீயில் வார்த்தை தெரியலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இர் ப்ளஸ் இ கூட எடுத்துக்கலாம், சரியா?
1: சரி
0: சரி. நன்றி. என்னாச்சு நிர்மல்? என்னாச்சு சொல்லிட்டேன்ல, விளையாடுங்க. நன்றி. உங்களுக்கான வார்த்தை நன்றி சொல்லியிருக்கேன், நன்றியிலேருந்து ஆரம்பிக்கலாம். கால வினாடி ஓடிக்கிட்டே இருக்கு நிர்மல்.
1: இல்லை

0: மாதிரி
1: ரிங்காரம்.
0: இடம்
1: ரிங்காரம் சொன்னோம், அப்ப மாலை தானே நீங்க சொல்லணும்.
0: மகுடம்.
1: மன்றம். சரி தம்பி, ரொம்ப அழகா விளையாடுனீங்க, ரொம்ப அழகாவே விளையாடுனீங்க. பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துட்டோம் நிர்மலுக்கு. அவருக்காக ஒரு பாடல் ஒலிக்கிறது, கோடை பண்பலை 100.5.
2: புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரான், பறந்து வரான், நம்ம தர சிங்கம்.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சார்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 நாளை முதல்.
3: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இன்னைக்கு வார்த்தை சுங்குலி இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டுகளோடு பயணிச்சுட்டு இருக்கு. மாணவர்கள் வரலாம் 24 24 24 24 24 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45 42.

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
1: நம்ம இப்ப தினசரி செய்தித்தாள ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியை பாக்குறோம் அடிக்கடி. என்னன்னா, கணவனால் கைவிடப்பட்ட பெண் தானும் தற்கொலை, குழந்தைகளும் கொலை, குழந்தையை கிணத்துல தள்ளிட்டாங்க. இப்படிதான் நம்ம நிறைய செய்திகளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மனைவி கணவனால் கைவிடப்பட்ட பெண் அப்படிங்கும் போது ஒரு மனைவியா இருக்கலாம், இல்ல கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் வேற என்ன வழி அப்படின்னு நீங்க கேட்கலாம். வாழ்க்கை பொருளுதவி ஜீவனாம்சம் அப்படின்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஜீவனாம்சம்ங்கிறது ஜீவனா உயிர், அம்சம் முக்கியம், உயிர் வாழ முக்கியமான பண உதவி பொருள் உதவின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதை யாரிடம் இருந்துன்னா உங்களை பராமரிக்க மறுப்பவர்களிடமிருந்து நம்ம கேட்கறதுக்கான உரிமைகள் இருக்கு. இதுல நமக்கு வந்து அந்த மனைவியோ சம்பந்தப்பட்டவர்களோ அவர்களை அவர்களே பராமரித்துக் கொள்ள வசதி இல்லாத சூழ்நிலையில அவங்க ஜீவனாம்சம் கேட்க முடியும். அப்ப அந்த பராமரிப்பு செய்ய வேண்டியவர்களுக்கு போதுமான வசதி இருக்கிறது, அப்படி வசதி இருந்தும் அவர்கள் பராமரிக்க மறுத்து விட்டார்கள், அதனால வாழ்க்கை பொருள் உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். அப்படி யார் யாரெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னா, 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், 18 வயதுக்கு மேலானாலும் உடல் ரீதியான காரணங்களினாலோ மன ரீதியான காரணங்களினாலோ அவர்களை பராமரித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையிலிருந்து அவங்க கேட்கலாம். வயதான நிலையில் தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள இயலாத பெற்றோர்களும் பிள்ளைகளிடம் ஜீவனாம்சம் கேட்க முடியும். மனைவிங்கிறவங்க கேட்கும் போது விவாகரத்தான பிறகும் கூட மறுமணம் செய்து கொள்ளாத மனைவிகள் உட்பட அவர்களும் கேட்கலாம். என்ன அடுத்த ஒரு கேள்வி வரும் அப்படின்னா, அந்த கணவனுக்கு எவ்வளவு சம்பளம் வருது, எந்த ஆபீஸ்ல அவங்க வேலை பாக்குறாங்கன்னு கூட சில பேருக்கு எல்லாம் தெரியாம இருக்கும்.

0: அவங்கெல்லாம் நம்ம போய் நீதிமன்றத்தில் எப்படி இந்த வழக்கை நிரூபிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அப்படி வரும்பொழுது அந்த உச்சநீதிமன்றம் அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சமூக நல நோக்கத்தை உள்ளடக்கிய ஒரு சட்டம் இது. அதனால கோர்ட்டுக்கு போறவங்களும் சரி, எதிர் வழக்காடுறவங்களும் சரி, அவர்களுடைய வருமானம் என்ன, செலவு என்ன, அவருடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய வாழ்க்கை தரம் இது வரைக்கும் எப்படி இருந்தது, இது சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களையும் ரெண்டு தரப்புமே தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால எல்லாத்தையுமே நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்காது, நம்ம தைரியமா போய் ஜீவனாம்சம் கேட்க முடியும். அதுக்கு கூட ஒரு கால வரம்பு நிர்ணயிச்சுட்டாங்க. இப்போ நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நாள்லேருந்து 60 நாளைக்குள்ள விசாரணை முடிச்சு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு ஒரு கால வரையறையும் போட்டுட்டாங்க. அதனால நமக்கு வந்து ஈஸியா கிடைக்கும். அதோடையும் இல்ல, கேஸ் போட்டு 60 நாளைக்குள்ள கூட இடைக்கால ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய டெட்லைன் இருக்கலாம், ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்படலாம், எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து இடைக்கால ஜீவனாம்சம் கூட நம்ம கேட்க முடியும். அதை தவிர எந்த நாள்லேருந்து ஜீவனாம்சம் கிடைக்கணும் அப்படின்னா, சாதாரண நடைமுறையில நியாயப்படி வழக்கு தாக்கல் செய்த நாளிலிருந்து ஜீவனாம்சம் கொடுக்க கோர்ட்டு உத்தரவிடலாம். அதனால நமக்கு தேவையான சட்ட ரீதியான உரிமைகள் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் குழந்தைகளையும் கொலை செய்து தங்கள் வாழ்க்கையையும் முடித்துக் கொள்வதை பெண்கள் நிறுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய சட்ட பாதுகாப்பு இது. இதை தேவைப்பட்டவர்கள் பயன்படுத்த வேண்டும். நன்றி.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624 101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.

0: அதிரடி சரவெடி கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் வரும் மாணவக்கண்மணி வாங்க. வணக்கம். வணக்கம் தங்கம். யார் எங்கிருந்து?
1: சிவகங்கை மாவட்டம் பாசாங்கிருந்து கிருத்திகா.
0: கிருத்திகா, கிருத்திகா உங்களுக்கான விளையாட்டு என்னன்னு தெரியுமா?
1: ஆ தெரியுங்கக்கா.
0: என்ன விளையாட்டு? இந்த வேலை செய்யறதுலாம் ரொம்ப ரிஸ்க்குங்க, அப்பலாம் சொன்னதே இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி இருப்போம், அப்படித்தானே? சரி, விளையாடலாமா? உங்களுக்கு வந்து 4 தலைப்பு வச்சுருக்கேன், நீங்களே அதில் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். சரியா? கடல், சமையலறை, பேருந்து, முட்டை சம்பந்தமாக சமைக்கக்கூடிய சாப்பாடு ஐட்டம்.
1: கடலே. ஓகே,
0: கடலே முதல் எடுத்ததே வச்சுக்கிறேங்க அப்படிங்கிறீங்களா?
1: சமையலை பற்றி ஒன்றுமே
0: தெரியாது. ஒன்றும் தெரியாதா? சிம்பிளாக தான் எடுத்திருக்கு. சரியா? சரி, கடல். கடல் சார்ந்த விஷயங்கள் நான் சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? இஸ்கு இஸ்கு சொல்லணும். கடலுக்கும் நான் சொல்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் ரிஸ்க்கு ரிஸ்க்கு சொல்லணும். சரியா? ரொம்ப பவ்யமான பிள்ளையாக இருக்கீங்களே. அப்படியா? இப்படி இருக்கவங்க தான் நிறைய சேட்டை பண்ணுவாங்க தெரியுமா? படபடன்னு இருக்கவங்க அப்பப்போ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்படியா பவ்யமாக இருக்கிறவங்க தான் எல்லாமே செஞ்சுட்டு அமைதியாகவே இருப்பாங்க, அப்படித்தானே கிருத்திகா?
1: ஆமாக்கா.
0: அப்படியா? ஒத்துக்கிட்டாங்க பாருங்க, எங்களுக்கு பெரிய ஒரு சல்யூட் கொடுக்கணுங்க. சரி, விளையாடலாமா? சரி. அலை. நுரை. மிட்டாய். நினைவு. கப்பல். தண்ணீர். படகு. உலக உருண்டை. உலக உருண்டை கடல்ல இருக்கு, அதுல

0: சமத்தா அழகா விளையாடிட்டீங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு,
1: என்ன?
0: அப்படி கேட்கணும், என்ன உங்க சந்தேகம் அப்படின்னு. நுரை அலையில நுரை வராதா?
1: வரும்க்கா.
0: ரிஸ்க்ன்ட்டீங்க அப்புறம். என்னடா அது, ரிஸ்கா இருக்கேன்னு நானும் நினைச்சேன். சரிங்க கிருத்திகா, உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கோடை பண்பலை 100.5 ரொம்ப அழகா விளையாடினீங்க, நன்றிங்கம்மா.

0: பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் இரவு 8:41
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசே முறுக்கு 2 நாளை முதல்.
0: காற்றில் வேகமாய் சுழன்று கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இப்போ இணைப்பில் வரக்கூடிய மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யாரு, எங்கிருந்து?
3: திண்டுக்கல் மாவட்டம் மாலங்கநன்பட்டிலிருந்து நந்தினி பேசுறேன்க்கா.
0: நந்தினி?
3: ஆமாக்கா.
0: சரி தங்கம், விளையாடலாமா? உங்களுக்கான விளையாட்டு என்ன தெரியுமா?
3: வார்த்தை செங்கிலி.
0: வார்த்தை செங்கிலி? என்னடா ஸ்கூல்ல மாதிரியே கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு
3: நினைக்கிறீங்களா?
0: இல்லக்கா. சரி தங்கம், ஏன் டல்லா இருக்கீங்க? அப்படிலாம் இல்லையா? ஆனா தெரியுதே, அமைதியா இருக்கீங்களே நந்தினி. என்ன விஷயம், கலகலப்பாவே இல்லையே? ஜெயிச்சிடலாம், பரிசு பாடல் வாங்கிடலாம், சரியா? கைத்தட்டல் கொடுத்துடலாம் நந்தினிக்கு.
3: சரிங்கக்கா.
0: நல்லா விளையாண்டாதான் இப்ப விளையாட போறோம். சரிங்கக்காவே தொய்வா தான் இருக்கு இன்னும். சரி, ரெடியா வார்த்தை சங்கிலி உங்களுக்கு? சரிங்கக்கா. நம்பிக்கை.
3: கைதி.
0: தியாகம். மாலை வச்சுக்கலாம்.
3: மண்.
0: நறுமணம்.
3: மரம்.
0: மன்றம்.
3: மண்ணாசை.
0: மண்.
3: மது.
0: மண் சொன்னேன் தங்கம், நாளை தானே ஆரம்பிக்கணும். நாணி.
3: நம்பிக்கை.
0: நம்பிக்கை சொல்லிட்டோம்ல, சொன்னதே திரும்ப சொல்லக்கூடாது இல்ல. இன்னொரு நாள் நல்லா விளையாடலாம். இல்ல, நம்ம எப்படினாலும் விட்டுட்டோம், விட்டது விட்டதுதான். சரியா தங்கம்? அடுத்து ஒரு நாள் நல்லா விளையாடலாம், பரிசு பாடல் வாங்கலாம், சரிங்களா நந்தினி?
3: சரிங்கக்கா.
0: சரி தங்கம், உங்களுக்காக ஒரு பாடல் ஒலிக்குது கோடை பண்பலை 100.5 இருந்து. நன்றிங்கம்மா.

0: சிங்கம் 100.5
1: சிங்கலா தான் வரும்.
0: கோடை பண்பலை வானொலி
1: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
0: 100.5

0: கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இணைப்பில் வரும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: மதுரை மாவட்டத்திலிருந்து செந்தில் கண்ணன்.
0: செந்தில் கண்ணன், செந்தில் கண்ணன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க செந்தில் கண்ணன் வீட்டில்? தலைப்பு தந்துடுறேன், நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். சரியா? ஏன் சத்தம் கேட்கவே மாட்டேங்குது நீங்க பேசுறது? கேக்குது இப்போ, நல்லா கேக்குது. சரி. சமையலறை, பேருந்து, முட்டை சம்பந்தமாக செய்யக்கூடிய சமையல் ஐட்டம். முட்டை சம்பந்தமாக நம்ம வீட்டில் சமைப்பாங்க இல்லையா? சமையலறை, பேருந்து, முட்டை சம்பந்தமாக செய்யக்கூடிய உணவுப் பொருள்.
1: சமையலறை.

0: சமையல் அறை எடுத்துக்கிறீங்களா? விளையாட தெரியுமா? சரி. அடுப்பு, இஸ்கு இஸ்கா ரிஸ்கு ரிஸ்கா எல்லாம் ஒன்றாவே கேட்குது, ஒரே மாதிரி. சரி. கரண்டி, சரி. சப்பாத்தி கட்டை, புகை. அப்படியா? காலம், காலம், காலம். இஸ்கா ரிஸ்கா
1: இஸ்கு.
0: சரி, இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம விட்டுட்டோம், சரியா? காலம் சொன்னேன், நீங்கள் வந்து இஸ்கு இஸ்கு சொல்லிட்டீங்க. நீங்கள் சரியாக சொன்னீங்க, இஸ்கு இஸ்கு தான், சரியா? சரி, பரவாயில்ல. சரி, கவனமாக கேளுங்க. அடுத்து காந்தம், காய்கறிகள், அரிசி, பேனா, நல்லெண்ணெய், கடுகு, உப்பு. சரி, ரொம்ப அழகாக விளையாடினீங்க. ஆனாலும் இடையில கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது, எனக்கு காது கேட்காத காரணத்தினால் உங்களுக்காக பாடல் வருது. கோடை பண்பலை 100.5 இலிருந்து.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட மாணவர்களுக்கு பாராட்டுக்கள், முயற்சி செய்த மாணவர்களுக்கு நன்றிகள், கேட்டு சுவைத்த நேயர்களுக்கு வணக்கங்கள். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு நன்றி நேர்களே.

இல்லையில் மகிழ்வாய் விளையாடி விடைபெறுகிறது இன்றைய இளமை பேசுகிறது. மீண்டும் கேட்கலாம் இளமை பேசுகிறது. நாளை இரவு 8 மணிக்கு சொல்லவிட பட்டம் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகளோடு உங்களை சந்திக்கும். கோடை பண்பலை 100.5 இல் இப்போது கேட்கலாம் கொடை தென்றில்.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. மனமயக்கும் பாடல்கள் இரவு நேரத்தை இசைத்தென்றலோடு செபிகளுக்கு இதம் சேர்த்திடும் இனிய நேரத்தில் இரவை தாளாட்ட கோடை பன்மலை 100.5 வருகிறது கொடைத்தென்றல். கொடைத்தென்றலோடு பயணிக்கிறேன் என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

நேரம் இரவு 9:08. இரவு நேரத்தை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். என்னுள் நீ எங்கே என்று மனம் தேடுகிறது, ஆனால் நீ வாசமாய் வந்து என்னுள் எப்படி வருகிறாய்?

நீ வருவாய் என்று காத்திருக்கிறது மனம். உனக்காக நானும் எனக்காக நீயும் இருப்போம் எப்போதும்.

நேரம் இரவு 9:16. இரவு நேரத்தை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 கொடை தென்றல். நித்தம் உன் நினைவு, நினைவு மட்டுமே இப்போது என்னிடம். நினைவு எப்போது நிஜமாகும் இருவருக்கும்

0: மனசு பாடாதோ. உள்வர சந்து பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
1: உன்னிடம் பேச ஆயிரம் வார்த்தைகள் இருக்கு, ஆனால் ஏன் தடுமாறுகிறது உன்னை பார்த்த பிறகு அந்த வார்த்தைகள்?

நேரம் இரவு 9:25. இசை பூஞ்சோலை 100.5 இணைந்திருக்கின்றோம். கொடை தென்றல் நேர்களை இன்று இரவு 10 நினைவே சுகம் என்று தென்காசி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இணைந்திருக்கின்றோம். கொடை தென்றல் 1000 நினைவு, அதில் ஒரு நினைவு நீ என்றால் என்ன சொல்வது? இதுவும் காதல்தானோ?

நேரம் இரவு 9:30. கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கின்றோம். கொடை தென்றல் இன்று பின்னணி பாடகிகள் தனித்து பாடிய பாடல்களோடு இன்றைய கொடை தென்றல் உங்கள் செவியோரம் ஒழித்து கொண்டிருக்கிறது.

நீ தேடும் ஒவ்வொரு நொடியும் காத்திருக்கும் காதல். நீ இல்லை என்றாலும் உனக்காக நான் இருப்பேன் எப்போதும்.

நேரம் இரவு 9:35. இசை பூஞ்சோலை கோடை பன்மலையின் 1.5 கோடை தென்றல். நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று தென்காசி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை தென்றல். கல்யாண ஆசை இங்கே வந்துவிட்டது போல. இருவரும் மாலை மாற்ற தயாரோ?

முகம் பார்க்க நீயும் முடியாமல் நானும் தவித்து கொண்டிருக்கின்றோம். தினமும் உன்னை சேர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும்.

நேரம் இரவு 9:45. நூறு புள்ளி ஐந்தில் இணைந்திருக்கின்றோம். கொடை தென்றல் நித்தம் நித்தம் உன் நினைவு, காதலை சொல்ல முடியாமல்

நேரம் இரவு 9:45. நூறு புள்ளி ஐந்தில் இணைந்திருக்கின்றோம். கொடை தென்றல் நித்தம் நித்தம் உன் நினைவு, காதலை சொல்ல முடியாமல் பூட்டி வைத்திருக்கின்றேன், எப்போது சொல்வேன் என்று.

நீ பிரிந்து சென்றாலும் பிரிய மறுக்கிறது மனம். நீ தந்து சென்ற அழகிய நினைவுகள் என்னை உருக்குகிறது. விடைபெறுகிறேன் என்று முங்க நட்பில் எழுத்திரைக்காடு டி கருப்பசாமி. மீண்டும் கொடை தென்றல் வலம்பெறும் நாளை இரவு 9 மணிக்கு. நன்றி, வணக்கம் நேயர்களே.

வாசல் வரை வரும் காற்று, வான் வரை வரும் கனவு, இதயம் வரை வரும் நினைவு. நினைவுகள் என்றென்றும் அழகானவை. நெஜங்களை காட்டிலும் நினைவுகளில் கலந்த பாடல்களோடு பயணிக்க காத்திருக்கிறது கூடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கும் மாவட்டம் தூரலுக்கும் சாரலுக்கும் பெயர் சொல்லும் மாவட்டம், குற்றால அருவி கொட்டும் மாவட்டம், குற்றால குறவஞ்சியின் பிறப்பிடமான மாவட்டம், குறிஞ்சி முல்லை மருதம் நிலங்களை தனக்குள் கொண்ட மாவட்டம், தமிழகத்தில் நடராஜர் நடனமாடிய 5 சபைகளில் திருக்குற்றாலநாதர் ஆலயம் சித்திரசபை என்று அழைக்கப்படுகிறது.

இந்த மாவட்டத்தில் வளர்க்கப்படும் செவ்வாடுகளின் உடற்கூறு மற்றும் மரபு அமைப்பிற்கான சர்வதேச அங்கீகாரம் பெற்றது. நிறைய அருவிகள் கொட்டும் மாவட்டம் தென்காசி மாவட்ட அன்பர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய நினைவி சுகம் நிகழ்ச்சிக்கு. தென்காசி மாவட்ட நேயர்கள் மட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நேயர்கள் வரலாம் 24 24 24 24 24 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சுழல் 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன் சசிரேகா குமரகுரு. இனிய இரவு, வணக்கம் நேர்களே.

0: உங்கள் இதய கூட்டிற்குள் இனிசை ராகங்களை அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: தமிழக வானொலி மிக்கல் வானொலி கோடை தென்காசி குற்றாலத்தை
0: சரியாவே கேட்கலங்கய்யா, விட்டு விட்டு கேக்குது. உங்க ஊரு பேரு படம் பாட்டு சொல்லிருங்க.
1: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தை வந்து வெங்கடேஷ் பேசுறேன்.
0: சரிங்கய்யா,
1: எனக்கு வந்து தெய்வ வாக்கு படத்தை ஊரெல்லாம் சாமியாக பார்த்தீங்கன்னு
0: உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5

இரவு 10:15 கோடைப்பன் விலை 100.5 இது நினைவே சுகம். இணைப்பில் வர காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம். சொல்லுங்க ஐயா, யார் எங்கிருந்து? கேக்கலங்க, நீங்க பேசுறது கேக்கல. பேரே கேக்கலங்க ஐயா. குணசேகரன் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்? உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கோடைப்பண்பிள்ளை 100.5 இருந்து.

0: உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, யார் எங்கிருந்து?
1: மேடம் தென்காசி மாவட்டம் பாவூர் சொல்றது குமார் பேசுறேன் மேடம்.
0: குமார் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? இந்த மெல்ல திரும்பது கதவு அந்த மூவில இருந்து
0: பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 100.5
2: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க யா, யார் எங்கிருந்து?
1: மாவட்டம் நாராயணன்.
0: நாராயணன் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: வந்துள்ளதற்கு வந்தால் மகாலட்சுமி.
0: பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்கய்யா, யார் எங்கிருந்து?
1: தென்காசி மாவட்டம்.
0: ஆ,
1: சங்கரங்குடி வட்டம்.
0: ம்,
1: கருவில மந்தனூர் கணேசன் பேசுறேம்மா.
0: சரிங்கய்யா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: அம்மா, சூப்பர் ஸ்டார் ரஜினா வந்து நடிச்சா
0: ம்
1: தங்க மகன் படத்திலிருந்து
0: ம்
1: ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரகான்.
0: உங்களுக்கான பாடல் இதோ கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: இசை பெட்டகமாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. கோடைப்பன் பிள்ளை 100.5 இது நினைவே சுகம். இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலிருந்து லீலாவதி பேசுறேன் மேடம்.
0: லீலாவதி அம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: விடுதலை படத்திலிருந்து நீலக்குயிலே அந்த பாடல்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு. கோடைப்பண்பலை 100.5 இருந்து.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம் நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேர்வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க.
1: தென்காசி மாவட்டம் தங்கங்கள் வட்டம் கரியல் வந்தனூர் கருப்பு சமய பேசுறேன்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம் கருப்பு சமயா?
1: மேடம், சூப்பர் ஸ்டார் நஜினாந்த் நடித்த எஜமான் படத்துல இருந்து ஒரு நாளும் முன்னே மறவாத.
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, மறக்காம கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: கோடை பண்பலை 105 இது நினைவி சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க, வணக்கம்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: சொல்லுங்க, ஐயா யார், எங்கிருந்து?
1: தென்காசி மாவட்டம் குருவிகுளம் ஒன்றியம் ஐயநிலையிலிருந்து அன்புடன் செல்வப்பிரபு மேடம்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? ஒரு விவரம் சொல்லிக்கிறேன் மேடம்.
0: சொல்லுங்க
1: மேடம். இந்த தங்கம் விற்கிற வேலையில உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை புள்ள அந்த 8 மணிக்கு வர பிள்ளை குழந்தைகிட்டே கொடுத்துருங்க மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம்.
0: நன்றிங்க. ஏதோ சொல்ல போறீங்க அப்படின்னு
1: உங்களுக்கும் கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கோங்க மேடம்.
0: கண்டிப்பாங்கய்யா, ஏதோ ஒன்று சொல்ல போறீங்கன்னு சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருந்தேன். சரிங்கய்யா, நன்றி. என்ன பாடல்? புது
1: அர்த்தங்கள், புது புது அர்த்தங்கள் இருந்து கல்யாண மாலை கொண்டாடுங்க.
0: உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம் இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: ஹலோ மேடம், வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து?
1: தென்காசி மாவட்டத்திலிருந்து.
0: சரியா கேட்கலையே.
1: ஹலோ மேடம்,
0: வானொலி பெட்டியை விட்டு தனியா வந்துருங்க.
1: எங்க சின்னராசா படத்துலேருந்து?
0: எங்க சின்னராசா படத்திலிருந்து பாடல் கொடுக்கலாங்கம்மா? உங்க ஊர் பேர் சொல்லிடுங்க. ஒரு நேயர் வந்தாங்க, விடுபட்டுட்டாங்க. அவங்களுக்காக ஒரு பாடல் கோடை பண்பலை 100.5 இருந்து.

வழுக்கவிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவீசுகம். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சசிரேகா, குமரகுரு, நன்றி நேர்களே.

சுகமான நினைவுகளில் கலந்து விடைபெறுகிறது இன்றைய நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தென்காசி மாவட்ட நேயர்களை சந்தித்தது. மீண்டும் கேட்கலாம் நினைவே சுகம் நாளை இரவு 10 மணிக்கு கரூர் மாவட்ட அன்பர்களோடு உங்களை சந்திக்கும். கோடை பண்பலை 100.5 இடைவிடாத பாடல்களோடு இரவு சிறகு வரும் வரை இசையோடு இணைந்திருப்போம்.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. கண்கள் உறங்கும் நேரம், செவிகள் இதம் தேடும் பொழுது மெல்லிசையும் இன்னிசையும் இணைந்து செவிகளுக்கு இதம் சேர்க்க கோடை பண்பலை நொறுப்படி ஐந்தில் இரவு சிறகு இடைவிடா கானங்களை காற்றலையில் தர காத்திருக்கிறேன் என்று உங்கள் நட்பில் எழுத்திரைக்காடு டி கருப்பசாமி.

இடைவிடா கானங்களை காற்றலை தந்து இனிது நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நூறுபடி ஐந்தில் இரவு சிறகு. மீண்டும் சிறகெடுத்து புரியும் நாளை முன்னிரவு 11 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இன்றும் உங்கள் நட்பில் எழுத்திரிக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு அருள், மாலை 6 மணிக்கு குலாஸ் நாட்டு சர்க்கரையின் வசந்த விடியல், 6:25 ஆலய புலா, 6:30 அணில் டபுள் ரோஸ்டல் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வசந்த விடியலில் சேவை செய்திகள், கரூர் தைலா செல்க் சென்டரின் பூந்தலி நேரம் கேட்கலாம், காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில், 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டம் பதமும், 7:15 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டயர்களின் தக்கமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி உமன்ஸ் சின்னர்வரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம் நாளை அறிமுக நேயர்களுக்காக, 8:10 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன் சன்பிரிப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்பிளவர் ஆயில், அணில் டபுள் ரோஸ்டல் ரவா, குலாஸ் நாட்டு சர்க்கரையின் வானவில் நாளை தந்திருக்கும் வண்ணம் இதயம் தொட்ட வரைகள், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, முற்பகல்

0: ஒரு மணிக்கு தேடி வரும் பண்பலை நாளை நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு ஜாது மாகி சிறப்பு விருந்தினர் எஸ் நிர்மலா, தொழில் முனைவோர் திருப்புவனம் சிவகங்கை மாவட்டம். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவளி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மோகன சுந்தரம் அவர்களின் தெரிவில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டம் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. 4:30 போமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகற்றாயர்கள், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், குலாஸ் நாட்டு சர்க்கரையின் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. 5 மணிக்கு இடைக்கால மட்டுக்களோடு சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:05 போமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகற்றாயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 7:55 சேவை செய்திகள். 8 மணிக்கு தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 இளமை பேசுகிறது. நாளை சொலவடை பட்டம் படாமலும் தொட்டும் தொடாமலும். 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். இரவு 9 மணிக்கு கொட்டை தென்றல். 10 மணிக்கு நினைவி சுகம். நாளை கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். முன்னிரவு 11 மணிக்கு கேட்கலாம் இரவு சிறகு. இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். எழுந்தே இருங்கள். உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவித்திடுங்கள். நிகழ்ச்சிகளையாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் கண் விதுப்பு அழிதல் குரல் எண் 1180.

காதலர் பிரிவை எந்நேரமும் அழுதழுது பறைசாற்றி கொண்டிருக்கின்றன என் கண்கள். இப்படி இருக்கும்போது என் காம வேதனையை ஊரார்க்கு தெரியாமல் எப்படி மறைத்து வைக்க முடியும்? குறள் எண் 1180 அதிகாரம் கண்விதுப்பழிதல்.

0: காதலர் பிரிவை எந்நேரமும் அழுதழுது பறைசாற்றி கொண்டிருக்கின்றன என் கண்கள். இப்படி இருக்கும்போது என் காம வேதனையை ஊரார்க்கு தெரியாமல் எப்படி மறைத்து வைக்க முடியும்? குறள் எண் 1180 அதிகாரம் கண்புது பழிதல்.
1: இத்துடன் எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும் தருணம் இது. மீண்டும் எமது நிகழ்ச்சி நாளை அதிகாலை 4:51 இதே அலைவரிசை 100.5 MHz கேட்டு ரசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.

மண்ணில் முத்தாய் மின்னும் பனித்துளியும் மலர்களை வருடும் தென்றலும் இணைந்து எழுதும் இயற்கையின் கவிதையோடு நமது கோடை பண்பலையின் இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக வருடம் 1948, அஸ்வினா 3, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம், புரட்டாசி திங்கள் 8 நாள், செப்டம்பர் மாதம் 25 தேதி 2026 வருடம் வெள்ளிக்கிழமை. புதிய நாளின் அழகிய காலை வேளையில் புத்துணர்வான எண்ணங்களோடு துவங்கும் நமது இனிய நிகழ்ச்சிகளை நமது வளமையான அலைவரிசை கோடை பண்பலை 100.5 நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு ரசிக்கலாம்.